வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே உமக்கு

ஆதியாயந்தமாய் அல்பாவாய் நாதியாயின் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி. அருவினில் வந்தேனே நான் என ஆசை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படியாய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபம் செய்ய, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் நாங்கள் சொல்ல, கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்ய ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ, கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

நன்றி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால் உம்மில் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால்

0: You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே,

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர்.

தட்டி ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாய் இருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க.

இருப்பார். அவர் நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார்? எத்தனை பேர் நம்பிக்கையோட இருக்கிறீங்க இந்த நாளில் இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர்? எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியர் இருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தரது எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

faithful and just. He is looking at each and every one of you who needs a miracle. இந்த பாடலை பாடும் பொழுது ஒருவேளை நீ படுக்கையில படுத்து கொண்டு இருக்கலாம், யாருமே இல்லாத போதில் இருக்கலாம், ஒருவரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடும் பொழுது

0: testify in the coming week. What are you going to do? You're going to say, hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord, we thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் பிரியமானவர்களே, கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்திருக்கிறார், ஒரு குறைவும் இல்லாமல்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக இயேசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பார்க்கலாம், நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர்

கர்த்தருடைய மகிமை உங்களை சந்திக்க போகிறது. நீண்ட காலமாய் வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பலவீனத்தில் இருக்கிறீங்களா? சாப கட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? பலவிதமான சோர்வுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னை சந்திக்க போகிறது தேவ மகிமை. இப்பொழுது உன் படுக்கை விட்டு எழுந்திருக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வியாதிகள் உன்னை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தருடைய மகிமை எப்படி இயேசு

விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சியாக வாழுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசுவை போல இன்பமானவர் யாருண்டு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுவை போல மதுரமானவர் யாருண்டு? உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நேசர் எதினால் விசேஷித்தவர். அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியிலே சொல்லுகிறார்கள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல இந்த உலகத்தில் மாராவையும் மதுரமாய் மாற்ற யாராலும் முடியாது. மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதங்களை செய்தவர், அந்த தேவனைத்தான் இந்த நாளிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். என் இயேசுவை போல் இன்பமானவர் யாருண்டு என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ.

இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்க போகிறோம்.

0: என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாக மாறப்போகிறது. வெற்றி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு நீ போகிற இடமெல்லாம், நீ செல்லுகிற இடமெல்லாம், உன் காரியம் இவ்வளவு நாளும் உனக்கு தோல்வி அறிந்திருக்குமானால் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு போங்க, ஜெயத்தோடு திரும்பி வரப்போறீங்க. வெற்றி உள்ள நாட்களை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. என்னோடு இணைந்து ஆராதித்த உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்த போகிறதற்காக நான் உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 12 அதிகாரம். யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடு மையமும் பாதி கீழேயாத்துக்கும் உட்பட்ட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும் சமனான வெளி துவக்கி கிழக்கே இருக்கிற கின்னரோத் கடல் மட்டும் பெத் எசிமோத் வெளியாய் கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்புக்கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையாயிருந்த பாதி கீலேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான். யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால் காத் முதற்கொண்டு சேயிருக்கு ஏறி போகிற ஆலாப் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெருசியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று, எருசலேமின் ராஜா ஒன்று, எபிரோனின் ராஜா ஒன்று, யர்மூத்தின் ராஜா ஒன்று, லாகீசின் ராஜா ஒன்று, எக்லோனின் ராஜா ஒன்று, கேசேரின் ராஜா ஒன்று, தெபீரின் ராஜா ஒன்று, கெதேரின் ராஜா ஒன்று, ஒர்மாவின் ராஜா ஒன்று, ஆராதின் ராஜா ஒன்று, லிப்னாவின் ராஜா ஒன்று, அதுல்லாமின் ராஜா ஒன்று, மக்கேதாவின் ராஜா ஒன்று, பெத்தேலின் ராஜா ஒன்று, தப்புவாவின் ராஜா ஒன்று, எப்பேரின் ராஜா ஒன்று, ஆப்பெக்கின் ராஜா ஒன்று, லசரோனின் ராஜா ஒன்று, மாதோனின் ராஜா ஒன்று, ஆட்சோரின் ராஜா ஒன்று, சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று, அக்சாபின் ராஜா ஒன்று, தானாகின் ராஜா ஒன்று, மெகிதோவின் ராஜா ஒன்று, கேதேசின் ராஜா ஒன்று, கர்மேலுக்கடுத்த யொக்னியாமின் ராஜா ஒன்று, தோரின் கரையை சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று, கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று, திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும்
1: 16 அதிகாரம். தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓடி வருகிறவர்களை காட்டிக் கொடாதிரு. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒளிந்து போம். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள். எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. சிப்மா ஊர் திராட்சை செடி நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கப்பாலே எட்டி இருந்தது. ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே, இளையாலேயே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சை பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர் வெளியில் இருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்றுப்போயின. திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஓய பண்ணினேன். ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் குடல்களும், கிராரேசி நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல துவனிக்கிறது. மோவா மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான். ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே. ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜன கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கேதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தர்க்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர் தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அந்தியும் வாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவன்

0: Recording in progress. Praise you, Lord. Worship you, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிற சங்கீதம் 63:6 வசனம் வாசிக்கலாமா? என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜ்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தாவீது கர்த்தரை எங்க நினைக்கிறாரா? படுக்கையில். எங்க படுத்துக்கிட்டு இருக்காருங்க, தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ராஜ்சாமத்துல என்னவா அவரை போய் நினைக்கிறாரா? யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் நினைக்கிறார். அந்த தெய்வ பிள்ளைகளை, நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க படுத்திருக்கும் பொழுது எப்பயாவது ஆண்டவரை நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்ப நினைக்கும் பொழுது ராஜ்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நினைக்கும் பொழுது என்ன பண்றாரா? முதல்ல நினைக்கிறார், அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தியானம். நினைவு வந்தாதான் தியானமே வரும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை நினைவில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை அசை போடணும். அதான் தியானம் இல்லைங்களா? அதை வந்து திரும்ப திரும்ப ரீக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கேட்க கேட்க கேட்க கேட்க அதை கர்த்தர் என்ன செய்வாருங்க? தருவார். உம்மை தியானிக்கிறேன். இதுதாங்க இந்த தியானம் தான் வேணும்ல. சங்கீதம் ஒன்று கூட சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னவா எப்படி தியானிக்கணுமா? பிரியமா இருந்து தியானிக்கணும், சும்மா தியானிக்க கூடாது. இவர் பாருங்க, பிரியமா இருக்கிறதுனாலதான் படுத்து கிடக்கும் போது கூட வேதத்தை குறித்த நினைவோடு, ஆண்டவரை குறித்த நினைவோடு இருக்கிறார். எல்லாருக்கும் படுத்தா என்ன நினைவு வரும்? ஏதோ கவலை, கஷ்டம், கண்ணீர், இல்ல நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு கடங்கார வருவான், என்ன பண்ண போறோம், குடும்பத்துக்கு என்ன பண்ண போறோம், பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், இதான் நைட்டு ஞாபகத்துக்கு வரும் இல்ல. ஆனா என்னதான் தாவீதுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருந்தாலும் படுத்த உடனே யாரு நினைக்கிறாருங்க? கர்த்தரிய நினைக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் நினைக்கணுமா? சரி, இவர் இப்படி நினைப்பதற்கு என்ன காரணம்? 5 வாசிக்கலாமா? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவாமேன். இதுதாங்க காரணம். என்னவோ பிரச்சனை இருக்கலாம் ஒரு பக்கம், ஆனா அந்த ஆத்மா எப்படி இருக்கிறதா? ஆண்டவரை குறித்து திருப்தியா இருக்குது. நினத்தையும் கொழுமையும் உண்டது போல. உங்களுக்கு தெரியுமா, அந்த மட்டன் சாப்பிடும்போது எலும்பு கொள்ளு வருது பாருங்க, அதுதான் நீனம். எலும்பு தட்டினீங்கன்னா அதுக்குள்ள வரதான் நீனம், இல்லை கொழுப்பு. நீங்க ஆட்டுக்கறி வாங்கும் பொழுது கொழுப்பு வாங்க பாருங்க, அது கொழுப்பு. அது வந்து ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு நல்ல புஷ்டி, அதுதான் புஷ்டின்னு சொல்றாங்க. அதை சாப்பிடும் பொழுது அந்த சரீரம் நல்ல புஷ்டியா மாறி போகுமா? அப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அந்த ஆத்மா எப்படி ஆயிடுச்சா? புஷ்டியா இருக்குது. அந்த ஆத்மா எப்படி இருக்கான்? திருப்தியா இருக்கு. நல்ல சாப்பிட்ட திருப்தி அந்த ஆத்மாக்கு இருக்கு. இதெல்லாம் என்னங்க? வேத வசனம் இல்ல, ரகசியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், இதான் நீனம், கொழுப்பு, இதெல்லாம். ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்படி திருப்தியான உடனே அந்த உதடுகள் என்ன செய்யுங்க? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை போற்றி பாட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தியானமும் வருது. ஆமேன். அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம், வாய், கண்கள், இருதயம், இதெல்லாம் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறதா, சார்ந்திருக்கிறதா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அப்படின்னு சொல்றாரு. உதடு இல்ல, அது கூட என்ன செய்தான்? ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறது. ஆமேன். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க ஆனந்த களிப்போடு ஆண்டவரை பாடுறீங்களா? உங்க ஆத்மா திருப்தியா இருக்கிறதா? நீங்க படுக்கையில கர்த்தரை நினைக்கிறீங்களா? ராஜ்சாமத்துல தியானிக்கிறீங்களா? ஆண்டவர் சமத்துல கேட்டு பாருங்களேன். இப்படி இருந்தா நீங்க பாக்கியவான்கள். எல்லாமே ஒருவேளை இல்லைன்னா அதை கர்த்தர் கொடுக்க முடியாது. ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல அருமையான வார்த்தைகளை நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. ஒரு நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் ஆத்மா திருப்தியா இருக்கட்டும். அது நிமித்தம் எங்கள் உதடுகள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் மாறி உம்மை போற்றி புகழட்ட ஆண்டவரே. அப்பா, படுக்கையில நாங்கள் உண்மை நினைத்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறீங்களே, நன்றி. இந்த சத்தியத்தை கேட்டு கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஏசாயா 38:5. பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நம் போராட்டங்களை பற்றி அறியாமல் இல்லை. அவர் நம் வேதனைக்கு அக்கறை இல்லாதவரும் அல்ல. அவர் தமது குழப்பத்தின் மத்தியில் இருந்து விலகி செல்லவும் இல்லை. நமது பாவம், பதட்டம், மனசோர்வு, தனிமை, குழப்பம், இழப்பு, சந்தேகம் அல்லது நாம் எதிர்கொள்ளும் வேறு எந்த வகையான வேதனையோடும் நாம் இருக்கலாம், இவைகள் யாவையும் கர்த்தர் புரிந்து கொள்கின்றார். ஏனென்றால் நாம் உணரும் மன சுமைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றார். இயேசு தனிமையில் வேதனையை பற்றி அவருக்கு தெரியாத காரியமா? அதை அவர் அனுபவிக்கவில்லையா? சிலுவையில் பிதாவானவர் கைவிடுவதை அவர் சுவைக்கவில்லையா? கிஸ்தமனே தோட்டத்தில் அவர் இரத்தம் வியர்வையாக வழிந்த போது மனக்கவலையே உணரவில்லையா? தனது நண்பரான லாசரஸின் மரணத்தில் அவர் அளவில்லையா? நாம் வேதனை துக்கங்களை அறிந்த ஒரே ஒரு தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற அழுகை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைத்து, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எல்லாவற்றுக்கும் நிரந்தரமான பதிலை கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9:1. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் தடைகளை அகற்றி நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுதினமும் சந்தித்து கொண்டும், விடுதலை வேண்டி அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டும், முயற்சி செய்கிற காரியங்களில் தோல்விகளும் சோர்வுகளும், மற்றவர்களின் அவிவிசுவாச பேச்சுகளும் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதே என்றும், இனி என்ன செய்வது, நமது காரியமாய் யார் செல்வார் என்று உதவி செய்வாரும் உறுதுணையாய் நிற்பாரும் ஒருவரும் இல்லையே என்றும் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரையில் தோல்விகளை சந்தித்த நீங்கள் வெற்றிகளை காணும்படியும், சோர்ந்து போன நீங்கள் பலனடையவும், ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் கட்டப்பட்டிருந்த உங்களின் நிலைகள் யாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், உண்மையும் உத்தமமுமான ஒரு வேலைக்காரனும், நல்ல புத்திமதிகளை கற்றுத்தருகிற ஒரு தகப்பனும், தன் ஜனத்தையும் நாட்டையும் அடிமையின் வாழ்விலிருந்து மீட்க வேண்டும் என்ற தாகமும் கொண்டவனாய் காணப்பட்டவன்.

0: ஆனால் மொர்தகாய்க்கு எதிராக பொறாமை கொண்டு ஆமான் என்கிறவன் அழிக்க வேண்டி திட்டம் தீட்டுகின்றான். அதன்படி செயல்பட்டும் வருகின்றான். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கின்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் மொர்தகாயை காப்பாற்றும்படி அகாசுவேரு ராஜாவிற்கு காலவர்த்தமான புஸ்தகத்தை வாசிக்கும்படி ஏவினபடியினால் அதை வாசித்த அகாசுவேரு தன்னை கொல்ல நினைத்தவர்கள் கையிலிருந்து காப்பாற்றியவன் மொர்தகாய் என்று எழுதியதை வாசித்து மொர்தகாய்க்கு ராஜ மரியாதைகளை செய்து ராஜாங்கத்தில் சிறந்த இடத்தையும் கொடுத்து உயர்த்துகின்றார். அன்று இரவே காரியம் மாறுதலாய் முடிந்தது. கொல்ல நினைத்த ஆமானிற்கு தூக்கு மேடை காத்திருந்தது என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? நன்மை செய்தும் தீமையே துரத்துகின்றதே. முயற்சி செய்கிற காரியங்களில் எல்லாம் முடியாது போகின்றதே. ஆமானின் சதிகளாக எல்லாம் தடைகளும் தடுமாற்றங்களும் தவறுகளும் தள்ளாடுகிற நிலைகளுமாக இருக்கிறதே என்றும், எப்பொழுது விடியும், என்றைக்கு என் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு எனது காரியங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, அன்று மொர்தகாயினுடைய காரியத்தை ஒரே இரவிலே மாறுதலாய் முடிய பண்ணின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கின்றார். எவ்வளவு நாட்களாய் தடைப்பட்ட காரியங்களானாலும் அவற்றை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார் கர்த்தர். அவர் மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவனில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். மாறுதலாய் முடிந்தது. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன், ஆமீன். இன்று 25ஆம் தேதி 5ஆம் மாதம், 25ஆம் தேதி மே மாதம், 25ஆம் தேதி வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாரத்தின் முதல் நாளில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் 2வது நாளில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமே இந்த புதிய வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக, புதிய நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. யாக்கோபே என்று எங்களையும் இஸ்ரவேலே என்று எங்களையும் தான் கூறுகிறார். இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். கர்த்தர் தருகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் ஏசாயா 44:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு நினைகிறார்கள். தேவ செய்தியோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு நினைகின்றார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். அதே வேளையிலே, அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். சௌரி வினு அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் அம்மா.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் ஆசீர்வாதங்கள் உங்களோடும் தங்குவதாக. இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன்,
2: ஆமீன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுள்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்ட நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மைமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், அவருடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கின்ற வேளையிலே இத்தனை வகையான காரியங்களையும் செய்ய தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதுமே எங்கள் மத்தியிலிருந்து அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா. அனுபடினால் இந்த நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனை என்பது அங்கே பெக்மன் ஐயா பாடினது போல, ஹாலேலூயா, சத்துருவுக்கு அது வீட்டு. ஹாலேலூயா. இது கத்தியும் அல்ல, வேறு வகையான ஆயுதங்களும் அல்ல, சகல துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் தேவனுடைய வல்லமை அந்த அரண்களை தகர்த்தெறிகின்ற வல்லமையா இருக்கிறது. ஹாலேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் தேவனை ஆராதிப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற

தேவனுடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அநேக நேரங்களிலே நாங்கள் தடுமாறுகிறோம், ஆனால் கர்த்தர் வல்லமுள்ள தேவன். அவர் நூற்றுக்கு நூறு பொய்யுறியாத தேவன். ஹாலேலூயா. அவர் சொன்னதின்படி செய்கிறவர், செய்கிறதின்படி சொல்லுகிறவர். ஹாலேலூயா. அவர் நாங்கள் ஆராதிக்கின்ற வேளையிலே ஹாலேலூயா நாங்கள் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. எண்ணங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ண

அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்லி வேதம் சொல்லுவது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. வாஞ்சி என்பது வெறும் விருப்பம் மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது இருதயத்தோடு தொடர்புடையது வாஞ்சை. ஹல்லேலூயா, அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற அந்த வாஞ்சை, அந்த வேட்கை, அந்த ஆதங்கம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆர்வம் ஹல்லேலூயா.

இந்த நாளிலே உங்களுடைய வாஞ்சி என்ன அன்பு பிரியவர்களே? ஹல்லேலூயா! தீமைகள் சந்திக்கப்பட வேண்டும், எங்களுடைய திருச்சபை ஆயிரம் ஆயிரமாய் பெருக வேண்டும், மந்தையிலே ஆடுகள் ஆயிரம் ஆயிரமாய் பெருக வேண்டும், பிள்ளைகள் நல்ல வாழ்வு வாழ வேண்டும், ஹல்லேலூயா! கடன் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும்.

ஹாலேலூயா. இதனை கேட்டாலும் நான் தருவேன் சொல்லியிருக்கிறேன். ஹாலேலூயா. எங்களுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம். ஹாலேலூயா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பாரீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பாரீர் அறிந்திருக்கிறீர். ஏசையா நன்றி அப்பாரீர் அறிந்திருக்கிறீர்.

என்னை காண்பவரே காப்பவரே உள்ளங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதியும் ஐயா ராஜா ஆண்டவரே சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே வாலிபர்களை ரட்சியும் ஆண்டவரே குழந்தைகளை ரட்சியும் ஆண்டவரே தேவனே அப்பா வாலிப பிள்ளைகள் உம்மிடத்திலே வருவார்களாக ஆண்டவரே அப்பா பிதாவே ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர் முன்

நன்றி ராஜா, நன்றி ராஜா, இன்னை காண்பவரே, என்னை காப்பவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் வந்து அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒருவன் மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 உத்தரவுகளும் இங்கே. ஹல்லேலூயா. இன்றே கூட ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி

நீ பிடித்திருக்கிறீரன் பிள்ளைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும் ஐயா, சபை பிள்ளைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என் சொந்தங்களை பற்றி பிடியும் ஐயா. இந்த வேளையை ஆவியானவர் அவர்களை தொடுவீராக ராஜா, என் ஆவியானவரே அவர்களை தொடுவீராக ராஜா, உங்களுடைய பிரசன்னம் அவர்களை தொடும்படி சொல்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் தேவதூதர்களை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே மிக்கு சூத்திரம் ஐயா. தூதர்களுக்கு நான் கட்டளையிடவே சொல்லியிருக்கிறேன் ஐயா, உன் பாதம் கண்ணில் இடராதபடி அவர்களை தாங்கிக் கொள்வார்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நீர் தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே எங்களுக்குரிய எல்லாம் உம்முடையதப்பா ராஜா. ஆண்டவரே எங்களை முற்றிலுமா இந்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒன்னும்

மலையில் என் பிள்ளை சாகிறதன் பாட மாட்டேன் சொல்லி அவள் தூரத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காண்பித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கைகளை விரித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை காண்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், ரட்சிக்கின்றார். ஹாலேலூயா. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஹாலேலூயா. அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டவர்கள். ஹாலேலூயா. அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஹாலேலூயா. இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அகுவமாய் உருவாக்கினே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினேன், பக்குவமாய் உருவாக்கினேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஏழு தடவை நன்றி ராஜா இயேசு ராஜா. நாலாவது நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,

0: நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். இசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா, நேற்று நாளிலே என்னுடைய திருச்சபையிலே நான் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அபிஷேகம் அனாயிண்டி. ஹல்லேலூயா. எனக்கு மிகுந்த ஆச்சரியது. நேற்றைய சாயங்காலத்துல வந்து நான் டிவியே சில நிகழ்ச்சிகளை நான் பார்க்கின்ற வழியிலே அதே அனாயிண்டிங்கை பற்றி தான் தேவ ஊழியர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. முந்தின நாள் நான் வேலை செய்துட்டு வந்து எனக்கு சரியான களைப்பா இருந்தது. ஆனா விடிய காலையிலே எழும்புகின்ற வேளையிலே ஆண்டவர் எனக்கு ஆவியான ஒரு பாடலை கொடுத்தார். அதே வேத வசனம் சொல்லி நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவர், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் நண்பையே நம்புபவன். நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம். ஹல்லேலூயா. அதிகாலையிலே அந்த பாடல், அந்த சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்டதே, நாவிலே ஒலித்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசித்தேன். ஏசாயா 61 பாருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த உலகத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் பேசுவது வெறும் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு எந்த விதத்திலும், ஹல்லேலூயா, அதிலே அந்த வார்த்தையிலே எந்த வித சுகமும் இல்லை. ஆனால் அபிஷேகத்தோடு கூடிய தேவனுடைய வார்த்தைகள் இங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் மூலம் என்ன நடக்குமா? ஹல்லேலூயா. அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு தேவன் அதை அபிஷேகமாக மாற்றுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டு நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு மாறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆந்த தைலத்தையும், ஒடுங்கினாவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே நம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் மென்மையானவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி வழி நடத்துகிறவர். அவ்வப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நம்மை வழி நடத்துகின்ற ஆவியானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பம் குறித்தும் அவர் கண்டித்து நமக்கு உணர்த்துகிறவர், வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆணுவிடினால் அவர் திக்கற்றவர்களாய் நம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றி நம்மை வழி நடத்துகிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சூத்திரமையா ராஜா.
1: உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சம் குமானீர், நீரே என் ஜீவன் சில நானே. நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரம் உம் மாலை

உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஹலிலுயா. இந்த நேரத்திலே பாருங்கள், ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கர்த்தருடைய ஆவியானவர், அதே அநேக நேரங்களிலே அநேக ஜனங்கள் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுவதில்லை. ஆனா ஆவியானவர் இல்லாமல் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தை நாங்கள் நிறைவாக செய்ய முடியாது. ஹலிலுயா. இன்னைக்கு 90 அளவிலே எனக்கு ஒரு சாட்சி, அருமையான சகோதரனுக்கும் இந்த சாட்சி தெரியுமா, எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நான் ஒரு திருச்சபைக்கு போய்கொண்டிருந்தேன். என்னுடைய மூத்த மகள் அப்பொழுது என்னுடைய வயிற்றில் இருந்தாள். அப்பொழுது ஒரு கஸ்டமர் எங்களுடைய பிசினஸ்ல வருவார்கள். அவர்கள் இருந்ததும் ஸ்காப்ரோவில், நாங்கள் எங்களுடைய பிசினஸ் வந்து டவுன் டவுன்ல இருந்தது. ஆனபடினால் அவர்கள் மிஸ்ஸஸ் ஆகாவுக்கு போகின்ற வழியிலே எங்களுடைய இடத்துக்கு வந்துட்டு போவார்கள். ஒரு 1-2 வாரங்கள் தான் பழக்கம். ஆனால் அந்த குடும்பத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய அழைப்பும் இருந்தது. அது மட்டுமல்ல, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்கிற ஒரு வாஞ்சையும் இருந்தது. அதனுடைய என்னுடைய மகள் அப்பொழுதுதான் வயிற்றிலே. அப்பொழுது அந்த சகோதரி சொன்னால், அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தது. அதுக்கு முன்பாக அவர்களிடம் ஒரு தொட்டில் இருந்தது. அந்த தொட்டிலே எனக்கு தருகிறேன் சொல்லி சொல்லி அவர்களுடைய போன் நம்பரை எனக்கு கொடுத்திருந்தார்கள். இவ்வளவு ஆவியானவருடைய அந்த செயலின் வெளிப்பாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுடைய திறமையை நான் சொல்லவில்லை, தேவனுடைய செயல்பாடு, ஆவியானவருடைய செயல்பாடு. அப்பொழுது அந்த சகோதரி எனக்கு தங்களுடைய போன் நம்பரை கொடுத்திருந்தார்கள். அது தந்தது வேறு ஒரு நோக்கம், அந்த தொட்டில வாங்குவதற்கு. அதனுடைய என்னுடைய டெலிஃபோன் புக்கில நான் டி என்று சொல்லி அந்த பேரை போட்டு அவர்களுடைய நம்பரை குறித்து வைத்திருந்தேன். அது கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு, எவ்வளவு நாட்கள் என்று தெரியவில்லை, அதுக்கு பிற்பாடு நான் இன்னும் ஒரு சகோதரி, அதே டி என்கிற பேர்லே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் என்னிடத்துல வேலை செய்தவர்கள். அதனுடைய அவர்களுக்கு நான் போன் பண்ணுவதற்கு பதிலாக, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மற்ற சகோதரி, அந்த தொட்டில் தருகிற சகோதரிக்கு நான் தவறுதலாக தான் போன் பண்ணினேன். போன் பண்ண அந்த சகோதரி அழுகிறார்கள், இடுத்து வைத்து அழுகிறார்கள். என்னென்று கேட்டால், அவருடைய கணவருக்கு திடீரென்று ஒரு சரீரத்தின் ஒரு பகுதி முழுவதும் பேரலைஸ் ஆகிவிட்டது. கண் பேரலைஸ் ஆகிவிட்டது, தோல் கால் கை எல்லாம் ஒரு பக்கமா பேரலைஸ் ஆகிவிட்டது. அதனுடைய அவர்கள் அழுகிறார்கள். நான் இயேசுவை அறிந்தவள், அவர்கள் இயேசுவை அறியவில்லை. ஆனபடினால் அவர்கள் அழுகின்ற வேளையிலே அப்பொழுது நான் அவர்களுக்காக செபித்தேன், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, அவர்களை அடுத்த வாரம் திருச்சபைக்கு வரும்படி கேட்டேன். அவர்களும் அந்த திருச்சபைக்கு அடுத்த வாரம் வந்தார்கள். அந்த அந்த வாரத்திலே வந்து அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹலில், இதுதான் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல். அது மட்டுமல்ல, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் எத்தனையோ அங்கத்தவர்கள், ஹலிலூயா, அவர்கள் வரிசை கிரமமாக எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அது தேவனுடைய செயல். ஹலிலூயா. ஆனபடினால் தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஹலிலூயா. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 37 வருஷங்கள் நான் தேவனுடைய ஊழியத்திலும் தேவனை அறிந்தும் இருக்கிறேன். இன்று வரைக்கும் தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எத்தனையோ எதிர்ப்புகள் எனக்கு வந்திருக்கிறது. இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் எனக்கு எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. என்னுடைய ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற வழியிலே எதிர்ப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் கூட நான் உண்மையை விடவே மாட்டேன் என்றா எனக்கு தெரியும். அவரை விட்டு விட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஹலேலூயா. நேற்றே நான் சொன்னேன், என்னத்தை சொல்லுவது, எதை சொல்லுவது, என்ன வார்த்தையை பேசுவது என நான் ரொம்ப களைத்து போயிருந்தேன். ஆனா ஆவியானவர் நேற்றைய நாளிலே அவ்வளவு அபிஷேகமா இருந்தது. தேவனுடைய வார்த்தை, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனபடினால் தேவனுக்கு, ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஹலிலூயா. எங்களிலேயே நாங்கள் சார்ந்து கொள்ளாமல், எங்களுடைய மாம்சத்திலே நாங்கள் சார்ந்து கொள்ளாதபடி ஆவியா

0: சபை பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. எங்களை இலங்கை தேசம் விசேஷமாக ராஜா, இலங்கை தேசத்துல நடக்கின்ற காரியங்கள், பொருளாதார பிரச்சனைகள், ஆண்டவரே தேவனே, ஒருவருக்கொருவர் விரோதமாக செயல்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீரப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்களே, ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் அவர்களை ஆண்டவரே நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம். தொடர்ந்தும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள், ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கு நீர் பதில் தந்து எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சங்கம மூலியத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அந்த அருமையான சாட்சி எனக்கும் தெரியும். நாங்களும் அவர்கள் உங்களிடம் வந்து அந்த காரியத்திலே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னதாக நாங்களும் அவருடன் இணைந்து ஆலயத்துக்கு வந்தோம். அதன் பின்னதாக 10 வருடம் அந்த சபையிலே நான் இருந்தேன். அதன் பின்னதாக இப்பொழுதும் அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். 35 வருடமாக கத்தர்தாமே அந்த சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நினைவூட்டி இருக்கிறீர்கள். திரும்பமாக கதருக்கு சோத்திரம்.
0: ஆமீன். அற்புதம் ஐயா, அற்புதமான காரியம்.
1: ஆமீன், ஆமீன். விடுதலை. ஏனென்றால் அந்த ஊழியர் காலையிலே இந்த சுக்கிரவாதம் கேட்டுதான் எழும்பி வேலாம் செய்வார். ஆனால் அந்த காரியம் நடந்த பின்னதாக இப்பொழுது போதகராயிருக்கிறார். 35 வருடமாக கத்தர் ஆசீர்வாதத்தை வழி நடத்துகிறார். அதே வழியில நீங்கள் தான் அந்த கடைக்கு வந்தபோது அவர்களை அவர்களை அழைத்து வந்தீர்கள் ஆலயத்துக்கு. அந்த அழைப்பை கத்தர் இப்பொழுது அறுவடியாக தந்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நன்றி.
0: அதை விட ஐயா நான் சொல்றது, எங்களை ஊர்ல இந்த ரால் பிடிச்சு கொண்டு வருவாங்களா ஐயா, அந்த ரால் கோர்வியா இருக்குமேல.
1: ஆமா,
0: ஒரு ரால் இல்ல, அத ஒரு ரால பிடிச்சா அந்த ரால் எத்தனையோ 50-60 ரூபா. அது மாதிரிதான் அந்த ஒரு ஆக்கள் ரட்சிக்கப்படுக அவர்கள் மூலம் அந்த பின்னால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தீங்க.
1: சபை நிரம்பியது,
0: ஒரு 20 பேர் நினைக்கிறேன்.
1: ஆமா, எங்கட குடும்பத்துல இருந்த ஒரு 20 பேர், இன்னும் 15 நண்பர்கள், அவருடைய நண்பர்கள்,
0: நண்பர்கள்,
1: நாங்கள் ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தோம். ஆமீன்.
0: கத்தர் நல்லவர் ஐயா, எப்பொழுதுமே நல்லவர். அந்த அபிஷேகம் எங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப திரும்ப தேவை ஐயா.
1: நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் திரும்பமாக நாளை காலை சந்திப்போம். அதிகால வேளையிலே இணைந்து சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆமீன். இஸ்ரவேல் ஏ, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை
0: என்று
1: கத்தருக்கு சோத்திரம். அந்த பிசினஸ் கூடாக பலரை நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு போறீர்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சகோதரன் இமானுவேல் அங்கால் ட்ரம் வாசித்துக் கொண்டிருந்தார். அதிகால வேளையில் எழும்புகிறார். அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். எனக்கு கூட சூரியன் வழி கிடைக்க நானும் எழும்பி விடுவேன். இரவு லேட்டாக படுத்தாலும் சூரியன் உதிக்கிற போது நானும் எழும்பி விடுவேன். அப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். காலவேளையிலே இந்த காலவேளையில் நாங்கள் இந்த நாளைய நாளுக்கான அதிகாரங்களை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஜீவ வார்த்தை அப்படியான காரியங்களை சில வேளை 1-2 நிமிஷம் பிந்திவிடும். அதனாலே நீங்கள் அழைத்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்ப நாளைய நாளிலே சந்திப்போம்மா. God bless you.
0: Amen. Amen. Bless you. Bless you everybody. Amen. Amen. Amen. Amen.
2: Recording stopped.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரங்களுடன் ஊழியர் பஸ்னஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இந்த வேளையிலும் இணைந்து ஊழியங்களை செய்தார்கள். கத்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அதிகால வேளையிலே எழும்புகின்ற பொழுது கத்தர் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் நாங்கள் கத்தர் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரம், இடைநேரத்திலே ஸ்கை பிரேம் இன்ஸ்டி ஊழியர்கள் 3 மணித்தியாலங்கள் எங்களுடன் இணைந்து உலகம் பூராவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழிலும், ஆங்கிலத்திலும், சிங்களத்திலும், தெலுங்கிலும் நடத்துவார்கள். ஆமேன். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக நீங்கள் இணைய முடியும். நாளுக்கான வசனத்துக்கூட

0: வந்து செல்வோம். யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். ஏசாயா 44:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். யாக்கோபாகிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற நாங்கள், இஸ்ரவேலரே என்று அழைக்கப்படுகிற நாங்கள் கூட அவரால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். இந்த நாளுக்கான வேத வாசிப்பு 365 பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் யோசுவா 11, ஏசாயா 15. பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 2 தீமோத்தேயும் 1 அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்று அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாளைக்கான வசனங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம், அவற்றையும் நாங்கள் நற்சிந்தனை, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்திருக்கிறோம், உங்களை அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். விசேடமாக இவற்றை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கதர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு சௌரியே டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே கால வேளையிலே எங்களுடைய பாசன அன்றன் தாசனம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் டேரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலும் மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழிய சௌரி ஜனத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார், கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திற்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம், அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பேசலோட்டம்மா?
1: பேசலோட்டா.
0: ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நேற்றைய நாளிலே சரி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையிலும் தெய்வ செய்திகளும் இணைந்திருந்தீர்கள். இந்த வேலையை கத்தர் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தையும் சந்ததியும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனின் உங்களோடும் கூட இருந்து சகலதின் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் பேந்துக்கோசே திருநாளை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்வோம் என்று எங்கள் தேசங்கள்ல எல்லாம் விடுமுறையா இருக்கிறது. ஆகவே இந்த பேந்திக்கோஸ் திருநாள் உண்மையிலேயே ஒரு மகிமைக்குரிய நாளாய், அபிஷேகத்துக்குரிய நாளாய் இருக்கிறது. அங்கு யாத்திராவம் 34:22 கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் ஈடு வாரங்கள் பண்டிகையையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக வேண்டி சொல்லி தேவனுடைய கட்டளையாய் அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் யூத மக்கள் பஸ்காவில் இருந்து 7 வாரங்கள் கணக்கிட்டு 50வது நாளிலே அறுவடை பெருவிழா கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டம்தான் கிரேக்கத்திலே அங்கு பெந்திகோஸ்தே விழா என்று சொல்லி பெயர் பெறுகிறது. கோதுமை அல்லது முதல் விளையும் அறுப்பின் முதல் பலனை ஆண்டவருக்கு முன்பாக இஷ்டவேலர்கள் செலுத்தி நன்றி கூறி களி கூர்ந்து அப்பண்டிகையை கொண்டாடுவார்கள். இன்று அங்கு கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் இயேசுவின் சிலுவைப்பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் நிகழ்ந்த 50வது நாட்கள் நிறைவுற்ற போது விசுவாசிகள் ஊழியர்கள் மீது அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை திடப்படுத்தினார். முதலாவது திடப்படுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த நாள் தான் பெந்திகோசு திருநாளாய் அமைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு முதலாவது திடமெனது வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் திருச்சபை பிறந்த நாள் அதுதான் பெந்திகோஸ் நாள். ஏனென்றால் அந்த நாளிலே விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை, சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கு அப்போஸ்தலர் 2:42 அங்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசிகள் நாங்கள் எல்லாரும் ஊழியக்காரர் இல்லை ஒன்று கூடி அவர் வரும் வரை உப உபதேசத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கோடும், ஐக்கியத்திலே நாங்கள் அங்கு நடக்க வேண்டும், கர்த்தருடைய பந்தியிலே அங்கு ஜெபத்தோடு கூட நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், இதைத்தான் கேட்கிறார், இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பெந்திகோஸ் நாளில இதைத்தான் அங்கு முக்கியப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:46-47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடு இல்லாத இருதயத்தோடும், அந்த கபடு இல்லாத இருதயம் எங்களுக்கு தேவை என்பதையும், அங்கு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனை துதிக்க துதிக்க துதிக்கத்தான் அங்கு மறுரூபம் எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். தேவனை நன்கு நாங்கள் துதிக்கும் போது அந்த மறுரூபம் எங்களுக்குள்ளே வரும். அதுக்கு பரிசுத்தாவியாகிய அந்த தேற்றவாளன் எங்களுக்குள்ளே வாசம் செய்யறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இவர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வதற்கும் அவர் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் உண்மையான இருதயம் அங்கு மகிழ்ச்சியும் நேர்த்தியும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது அங்கு பெந்திகோஸ் நாளிலே அங்கு திருச்சபை பிறந்த நாள், ரெண்டாவது அங்கு நாங்கள் சமத்துவம் நிறைந்த நாளாயிருக்கிறது. அது விசுவாசிகள் ஒருமித்து சகலதையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்டு ஒருமனப்பாட்டை காட்டினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது சத்தியம் வளர்ந்த நாள். சத்தியம் அன்றையில இருந்துதான் இன்று மட்டும் இந்த சத்தியம் சுவிசேஷமாய் உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தால்தான், அந்த கபடற்ற இருதயத்திலே இருக்கும் போதுதான் அந்த துதி தேவன் பிரியமாயிருக்கிறார். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்யற தேவனாய் இருக்கிறார் என்று என்னாலே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு திருச்சபையிலே பரிசுத்தாவியானவர் விரும்புகிற கிரியைகள் நடக்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவர் சீர்படுத்தி குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். இப்பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் கேரி மீன்களின் சேராபீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற பரிசுத்தார் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் போற்றும் பரிசுத்தர் நீர், நாங்களும் இந்த உலகத்திலே இருந்து உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த உலகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு சபைகளும் உம்மை போற்றுகின்றன, உம்மை உயர்த்துகின்றன. பெந்தகோஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடித்து இடிமுழக்கம் போல கிருமயமான நாவுகள் இறங்கினது போல ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளும் அதிகமாக உம்முடைய அபிஷேகத்தில நிறைந்திருக்க நீர் கிருபை செய்வீராக. குறைவுகள் இயேசுவின் நாமத்தில அகற்றப்படுவதாக. ஒவ்வொரு சபைகளும் கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை தேடும்படியாக, பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு சபைகளும் பெற்றுக்கொண்டு ஒரு எழுப்புதலை காண நீர் கிருபை செய்யும்படியாக, ஒவ்வொரு சபைகளுக்கும் நீர் செய்யும்படியாக தடைகளை, பரிசுத்த ஆவி கிடைக்காமல் இருக்கிற தடைகளை ஒவ்வொரு மக்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாக, அந்த இடத்துல நீர் தலைவராக இருக்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொருவரும் அந்த அபிஷேகத்தை பெற்று சந்தோஷமாக சமாதானமாக அபிஷேக நிரம்பி வழிகிற அபிஷேகமாக நீர் ஒவ்வொரு சபைகளிலேயும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். பாத்திரம் நிரம்பி வழிகிறது உம்முடைய அபிஷேகத்தினால. ரோமர் 5:5 இந்த தைரியத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தைரியத்தோடு இந்த ஊழியத்தை உம்முடைய வசனங்களை சொல்ல, அந்த வசனங்களுக்கு ஊடாக நீர் அற்புதம் அதிசயங்கள் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள, உம்மை நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவி வரும் பொழுது வெள்ளத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் கொடுக்கிற தேவன் என்பதை ஒவ்வொரு சபைகளும் அறிந்து செயற்பட நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சபைகளையும் இந்த காலங்களில அந்நிய உன்னியத்திலும் உம்முடைய உபதேசத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் சேர்ந்திருக்க, எங்களுக்கென்று பங்குகளை சேர்க்காமல் பொதுவாக சபைகள் அனுபவிக்க, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய சித்தம் பல்லோகத்தில் செய்வது போல இந்த பூமியிலும் செய்யப்பட, அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போல ஒவ்வொருவரும் பொதுவாக அந்த படங்களை வைத்து சப்பிராள் அனனியா போல தங்களுக்கென்று ஒழித்து வைக்காமல் உம் சபைகளுக்காக கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்களோ அதே போல ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்தில உறுதியாக தரித்திருக்க, அனுதினமும் சபைகளில மக்கள் ரட்சிக்கப்பட நீர் கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி மாம்சமான ஜாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். அந்த ஆவி ஊற்றப்பட்டு ஒவ்வொரு சபைகளும் கடைசி கால அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த வாழ்விலே அனுதினமும் சபைகளில் ஆட்களை சேர்க்க நீர் கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த வசனங்கள் போகிற நாடுகள் இடங்களில் எல்லாம் பழைய அப்போஸ்தலர் கால காரியங்கள் ஒவ்வொரு சபைகளிலேயும் இயேசுவின் நாமத்தில நடப்பதாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட்சஸ்டருக்காக ஜபிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளுக்கு கூடாக அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொண்டு அந்த பள்ளி அப்போஸ்தலர்கள் நடந்தது போல ஒவ்வொரு சபைகளும் மாறும்படியாக அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக தைரியத்தோடு பிரசங்கிக்க நீர் கிருபை செய்வீராக. சிசர்ஜனனுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும், ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மீண்டும் மறுபடியும் பிறந்த வாழ்வு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற வாழ்வு, அந்த வாழ்வில தேவனை அறிகிற அறிவை அடைந்து மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஜீவனும் சமாதானத்தையும் பெற்று ஒவ்வொரு தமிழ் மக்களும் பெற்று பெத்த கோஸ்தே நாட்களைப் போல ஒரு எழுப்புதலை காண தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் உடைப்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தைகளோடும் கூட இருந்து சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: இயத்திலே எல்லா விசுவாசிகள், எல்லா ஊழியக்காரர்களும் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அங்க அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்றதிலும் அங்கு உறுதியாய் இருக்கக்கூடியவர்களாய், அந்த சத்தியம் அவர்களுக்கு உறுதியாய் நிற்கக்கூடியதாய் கர்த்தன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமே, நாமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்களுக்கு புதிதான கிருபையை கொடுத்து எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்கு முதலாவது நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுடைய கிருபையின் மூலமாக நாங்கள் ரசிக்கப்பட்டோம் ஆண்டவரே அப்பா. இந்த மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான வல்லமையும் கிருபையும் அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறான் ஆண்டவரே அப்பா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே அப்பா. உங்களுடைய பிரகாசம் மங்காத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு, ஒவ்வொரு அப்பா உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் மக்களும், உங்களோட பரிசுத்தமான ஆவி அப்பா, நாங்கள் இப்பொழுது செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களை அந்த பரிசுத்தமான ஆவியை பெற்ற நாளுக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த நாள் இருந்து இன்று மட்டும் நீங்க சபையை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. மக்களுக்கு ஒரு பிரிதான வல்லமையை வெளிப்படுத்துங்க அப்பா. வல்லமை கிருபை உங்களிடத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே அப்பா. வழி தப்பி போறவர் மக்கள் ஆண்டவரே, இந்த விசுவாசிகள் மக்களுக்குள்ளையும் ஆண்டவரே புதிதான நம்பிக்கையும் அப்பா விசுவாசத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை மனுஷரையும் பார்க்க உங்கள் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்னீர்கள். அதன்படியானவரே இந்த பரிசுத்தமான ஆவியை அறியாதவர்கள் மத்தியில் உங்களோட வல்லமையை அனுப்பி அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் ஆண்டவரே உங்களுக்கு நிலை நிறுத்தி நிற்பதற்காக வேண்டி அப்பா, அவர்களுக்குள்ள உங்களுடைய அன்பில் நிலை நிற்பதற்கு என்ன விதமான போராட்டங்கள் அவர்கள் மத்தியில் வந்தாலும் அப்பா, மலை போல துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நாங்கள் சாய்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பினால் அனைத்து யாவருக்கும் அந்த உங்களிட மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாத வண்ணமாக நீங்கள் அழைத்த அழைப்பு பாத்திரராக நாங்களும் அறிந்தும் அறியாத இருக்கிறவர்கள் மேட்டிலும் இன்னும் அதிகமாக உங்களை நம்பிக்கையும் அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரந்தும் கூட வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களை அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அவங்களுக்கு அவங்க சாட்சியாக அப்பா பேர் சொல்லி அழைத்து அப்பா குடும்பம் குடும்பங்களாக நீங்க கொண்டு வந்து இந்த மத்தியில் எங்கள் மத்தியிலும் எங்களுக்கு அப்பா அந்த தங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்கள ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுக்குள்ள அதிகாம நிலை நிற்பதற்கு உங்களுடைய அன்பினாலையும் உங்களுடைய நம்பிக்கை கிருபையினாலையும் முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறேன். ஜெனட்டுக்கான வருகிறாண்டவரே, லோகனுக்கான் வருகிறேன். ஸ்ரஜனட்டம் பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த இந்த கடைசி காலத்து வாலிபர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு கிருபை உங்களோட வல்லமை உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட கூலியத்துல எங்களோட கணவன் பிள்ளைகளை யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அப்பா எங்களை எங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்த அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நான் எத்தனையோ பேராண்டவரே உங்களை அறியாமைக்கு இந்த கடைசி நாளத்துல வாலிபர்கள் ஆண்டவரே ஜப் பிரச்சனை மூலமாக எத்தனை விதமான பிரச்சனை மூலமாக தற்கொலையான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்குள்ள உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய நம்பிக்கையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. சகலம் படைத்தவரே உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். இப்பொழுது உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து எங்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுடைய நாமம் இனிதான நாமம். எங்களுக்கு உங்களுடைய கிருபை கிருபை கிருபை போதாத ஐயா. உங்களுடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிற உங்களுக்காக நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு இந்த சங்கமம் வானொலியில வர்ற ஒவ்வொரு வானொலியில வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை அப்பா விடுதலையும் வெளிச்சம் வார்த்தையும் வெளிச்சம் நித்திய ஒளிச்சம் எல்லாம் மற்றும் அதிகமான பைபிள் ஸ்டடி என்ன விதமான கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாத்திலும் உங்களோட கிருபை உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க அப்பா. உங்களோட வல்லமை இல்லாவிட்டாங்களா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோட பரிசுத்தமான ஆவி இல்லாவிட்டால் அப்பா நாங்கள் வழி தப்பி போயிடுவோம் ஆண்டவரே. அனைப்படையே யாவரையும் இருத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட பிரசன்னத்தை ஒவ்வொரு ஊழியக்கார மேலையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக பொழிந்தரும் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அனாதி சிநேகத்தினால எங்களை இழுத்துக் கொண்டீங்க. இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஜெப ஆவிய எல்லா மக்களுக்களையும் கொடுத்து ஒரு புதிதான கிருபையும் புதிதான விசுவாசத்தை நம்பிக்கை இந்த காலை நேரம் யாவருக்களையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறான் அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற சபையெல்லாம் அப்பா உங்களை அறிந்து மரியாத உள்ள மக்களுக்கு உலகம் அங்கம் உங்களோட ஆவிய இந்த கடைசி நாளத்துல அவர்கள் உங்களோட வல்லமையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா நான் ஜெபிக்கிறேன். அவரை யாவரையும் உங்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இந்த காலை நேரம் எங்களுக்கு புது பலன் புது கிருபையை கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கான நன்றி. பாஸ்டர் நியோமி லோகன் அப்பா அவங்க கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, அவங்களோட சாட்சிகளுக்கு நன்றி அப்பா. இன்னும் அதிகமான ஊழியக்காரர் சங்கம வானொலியில் கொண்டு வந்து சேர்த்து எங்கள் யாவரையும் ஒரு சாட்சியை உள்ளவர்களாக தேவ பயத்தோடு உங்களை நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொடர்ந்து கழுதத்துக்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு நம்பிக்கையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது. முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலதிலும் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமேன் ஆமேனா. நாங்க குணாமிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். சத்தியவான்களுக்குள்ளே சமத்துவம் நிறைந்த ஒருமைப்பாடு வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது ஒரு சபைக்கு போறவர்கள் இன்னொரு சபையாரை பார்க்கிற விதங்கள் வித்தியாசப்படுகிறது. நான் கர்த்தருடைய ஆவியானவர் அதிலே அங்கு துக்கப்படுவார். ஆகவே இந்த காரியங்கள்ல என எல்லாரும் பரிசுத்த பிள்ளைகள் எல்லாரும் சீர்பட குணப்பட கத்தர் உதவி செய்ய வேணும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பேச வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறோம் ஐயா. இரக்கத்தின் சிகரமா இருக்கிற உங்களை சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்ஷனம் உள்ள ராஜனமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தமக்கண்டு உருவாக்கின ஆண்டவரே சகலத்தையும் தம்முடைய வல்லம் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். தமக்கண்டு உருவாக்கின இந்த பூமிய எங்களுக்காக தந்தவரே இந்த காலை வேளையிலும் உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விழுந்து போன மனுஷனே ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்பதற்காக தம்மை தாமே பழுதட்ட பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தின் பாவங்களுக்காக தம்முடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆவியின் மீறுதல்களுக்காக தம்முடைய ஆவி எடுத்து பிதாவே என்னுடைய ஆவி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஆத்மாவின் அக்கிரமங்களுக்காக தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக மரணத்துல ஊற்றி ரட்சிப்பை தந்தவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், தேவ ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே ஆரம்பத்துல உம்முடைய அன்பை அறிந்தவர்களாக ஆண்டவரே தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களில ஆண்டவரே பொறுப்புகளில விருப்பத்தோடு வந்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. வந்த மக்கள் ஆண்டவரே ஏனோ தெரியல தகப்பனே தங்களுடைய மாம்சத்துல செயல்பட வழிபட்டு ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தங்களுடையதென்று சொல்லி ஆண்டவரே தேவனுடைய ஆத்துமாக்களை தங்களுடைய ஆத்துமாண்டு சொல்லி போட்டிகளும் பொறாமைகளும் ஆண்டவரே தகப்பனே வன் கண்களும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் தந்திரமான காரியங்களை நடப்பித்து சாபுகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், எல்லாரும் ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றோம், எல்லாரும் ஒரே தேவனுடைய ஆவியை பெற்று கொண்டோம், எல்லாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்ற உணர்வுகளை எல்லாம் மறந்து பட்ச பாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே மறந்து தனித்துவமான போக்கோடு கூட சபைகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல கத்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, ஒவ்வொரு தேவ மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு பிலையாமுக்கு முன்பாக கத்தர் நின்றத ஆண்டவரே தகப்பனே கழுத பேசுகிறதையும் ஆண்டவரே அறியாம கழுதைய கொல்லுவன் என்று சொல்லி பிடிவாதமாய் நின்றது போல அது ஒரு நிமிடம் அது சிந்தித்து பார்த்து வாய்ப்பேசாத மனுஷு மிருகம் தன்னோடு பேசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு கத்தி இருந்தால் உன்னை வெட்டி கொல்லுவேன் என்று சொல்லுகிற ஒரு சிந்தனையோடு கூட அந்த மிருகத்தோட சண்டை பிடிச்ச ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை போல இன்னைக்கு கத்தாவே கத்தர் சொல்லுகிற எத்தனையோ வசனங்கள் கத்தர் முன்னுக்கு நிற்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு எத்தனையோ பிடிவாதங்களும் எத்தனையோ துர்மார்க்கமான காரியங்களும் எத்தனையோ துணிச்சலான காரியங்களும் எத்தனையோ கட்டுப்பாடுகளும் கர்த்தாவே ஒரு விசுவாசி ஒரு விசுவாசியோட கதைக்க முடியாதபடிக்கு ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போதகரோடு கதைக்க முடியாதபடிக்கு ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போக முடியாதபடிக்கு ஆண்டவரே எத்தனையோ தந்திரமான ஆண்டவரே செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் அறிந்தவராயிருந்து துக்கப்படுகிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஒவ்வொருவருக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா, நீர் கொடுக்கிற கிருபையை அறிந்து கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கிருபதறிவீராக, எங்களுடைய மனக்கண்கள் திறப்பதாக, நீர் பேசுகிற பொழுது கர்த்தாவே இதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுப்பீராக. தேவன் எங்கள் மத்தியில நிற்கிறீர் என்பதை, தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே தகப்பரே அறிந்து கொள்ளுகிற அந்த மனக்கண்களை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளதாக மாற்றப்பட உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஐயா. போட்டிகள் இல்லாமல் பொறாமை இல்லாதபடி கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறதே எங்களுடைய வேலை என்பதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில உண்மையும் உத்தமமாய் நடந்து ஆண்டவரே தகப்பனே தங்களையும் காத்து கொண்டு வருகிறவர்களையும் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஒரு பட்சபாதம் இல்லாத இருதயத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு இருதயத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. பெருமை இல்லாத ஒரு இருதயத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுகிற வேத வசனத்தை நம்பி கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே அவர்கள் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமல் சபையை நடத்த முடியாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே செயல்களுக்கு தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே தகப்பனை ஒருவரை ஒருவர் கனம் பண்ணத்தக்கதாக ஒருவரை ஒருவர் கர்த்தாவே சாந்தத்தோடு வணக்கத்தோடு வாழ்த்துதல் சொல்லி ஆண்டவரே தேவ குணங்களோடு சத்தியவான்களாய் நடக்கத்தக்கதாக என் ஆண்டவர் ஒவ்வொரு சபையை நடத்துகிற தலைவர்மார்களுக்கும் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. நீர் ஒருவரே சபையின் தலைவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கத்தாவே எல்லாரையும் நீர் அழைத்தீர் என்பதை உணர்ந்து கத்தாவே எல்லாரையும் கத்தாவே தகப்பனே நீர் ஒரு ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கத்தாவே இந்த ஜனங்களை சரியான வழியில நடத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தந்திரமான ஆண்டவரே கட்டு கதைகள் வம்ச வரலாறுகளை விட்டு ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பி ஒவ்வொருவரும் தேவனோடு கூட நடக்க வேண்டிய வழியில நடக்கத்தக்கதாக அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து சபைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு உம்முடைய எழுப்புதலுக்கு உம்முடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கப்பட்ட சபைகளாய் நிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ சொல்ல முடியாத காரியங்கள் எத்தனையோ வாய் கூசக்கூடிய காரியங்கள் தேவ ஊழியருக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் நீங்க அறிந்தவராய் இருக்கிறீங்க. எத்தனையோ புறஜாதி மக்கள் ஆண்டவரே தூசிக்கத்தக்கதாக எத்தனையோ செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீர் அறிவீர் ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த கண்கள் மனக்கண்களை திறந்து சத்திய கண்களை திறந்து ஆண்டவரே நானும் அறிந்து நாங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நீர் எல்லாவற்றுக்கும் பின்பாக உம்முடைய கரம் இருக்கிறது என்பதை ஆண்டவரே மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே நீர் நீடிய பொறுமையோடு இருக்கிறீர் என்பதை மறந்து போகாதபடிக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்து இருக்கும். ஒவ்வொருவர் மனம் திரும்பி கத்தாவே உம்மிடத்துல ஆண்டவரே தகப்பனே உம்மிடத்துல தங்களை ஒப்புரவாக்கி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு சபைகள் மீதும் உம்முடைய இரக்கம் என்ன இறங்கி வருவதாக, ஒவ்வொரு சபைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை என்ன இறங்கி வருவதாக, பரிசுத்த ஆவியானவரே இதோ சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லுகிற உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொரு ஆண்டவரே காதுகளும் திறக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. அதிகாரங்கள் அகன்று போவதாக செபிக்கிறேன் ஐயா. பெருமை உள்ள காரியங்கள் அகன்று போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு சபைகளுக்குள்ள மனம் மாறுதல் காணப்பட்டு ஊழியர்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக, ஆண்டவரே சகோதரத்துவம் உள்ளவர்களாக ஒவ்வொரு தேசத்திலும் விசேஷமாக இந்த கனடா தேசத்துல கர்த்தாவே ஆண்டவரே எழுப்புதல் கூட்டங்கள் காணப்படட்டும் என்று செபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஒரு இடத்துல கூடி இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஆண்டவரே தகப்பனே ஒரு இடத்துல கூடி தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு சில சபைகள் ஆண்டவரே தகப்பனே தேவனுக்கு பிரியமாய் நடத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சில சபைகள் தந்திரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லாம் கர்த்தாவே ஜனங்கள் எல்லா இடத்திலும் பிரிந்து போகாதபடிக்கு எல்லா இடத்திலும் தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நடக்கத்தக்கதாக இதோ தகப்பனே ஒரு வெளிப்பாடுகள் வரத்தக்கதாக ஆண்டவரே மக்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே தேவனோடு கூட நடக்க ஒரு ஐக்கியம் காணப்பட இந்த கனடா தேசத்துல கர்த்தாவே இருக்கிற சபைகள் யாவும் ஒன்றிணைந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனை உயர்த்துவதும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதுமே எங்களுடைய நோக்கம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவரே பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து அவர்களும் சத்தியத்தை கொண்டு போகத்தக்கதாக சுவிசேஷம் அறிவிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என்பதை கர்த்தாவே இவைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கத்தக்க நல்ல ஞானமுள்ள ஆண்டவரே கன்வென்ஷன் மீட்டிங்கள் இந்த கனடா தேசத்துல நடக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேர் எங்களுடைய சபை கொஞ்சம் பேர் எங்களுடைய சபை என்று சொல்லி பிரிந்திருக்காதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த கண்கள் திறக்கப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கப்படட்டும், நல்ல தேவ ஜனங்கள் உருவாக்கப்படட்டும். இந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவர்கள் சேர்ந்து நிற்க உதவி செய்வீராக. இந்த தேசத்துல அநேகரை தட்டி எழுப்பத்தக்க தேவ மக்கள் இன்னும் பெருகுவார்களாக செவிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் சங்கம ஊடகத்துக்காக நான் செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் நீர் கொண்டு வருகிற ஜப விண்ணப்பங்களுக்காகவுமே சோதரிக்கிறேன் ஐயா. கொண்டு வருகிற கர்த்தாவே தேவ செய்திகளுக்காகவுமே சோதரிக்கிறேன் ஐயா. இன்னும் அநேகர்கள் தட்டி எழுப்பப்படுவார்களாக, இன்னும் அநேகர்கள் கர்த்தாவே உமக்காக சாட்சிகளாக ஆண்டவரே எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன். ஆண்டவரே லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அந்த குடும்பத்தோடு கூட இருந்து இன்னும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, சுகபல ஆரோக்கியங்கள் காணப்படட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே விசேஷமாக சிஸ்டர் ஜெயனற்றுக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. அவங்களுக்கு கொடுக்கிற ஜெப வாஞ்சிகளுக்காகவுமே சோதரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காகவுமே சோதரிக்கிறோம். இதோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களுக்காகவுமே சோதரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக, உம்முடைய சத்தம் தொடர்ந்து கேட்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கும் கர்த்தாவே வேண்டிய தேவைகளை சந்தித்து கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இதோ எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஒவ்வொரு தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா, ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொரு தேவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பத்திலும் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இந்த பிள்ளைகள் வேத வசனத்தினால் நிறைந்து வாழ கிருபை செய்வீராக. இந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் ஊத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் யாவரும் தேவனை தாங்களும் தேட வேண்டும் என்ற பொறுப்போடு கூட தேடிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பங்களாக சகோதர சகோதரிகளாக நல்ல உறவுல ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ கிருபை பாராட்டுவீராக. என் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன் அக்கா. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. அப்படியே உங்களை கூட வழி நடத்துவாராக.
1: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
5: சொல்லுங்க.
1: அநேக நாட்களாய் காணவில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். இந்த நாட்களே இந்த ஜனங்களுக்குள்ளே
5: பாஸ்டர் பாஸ்டிங் பிரேயர் இருந்துச்சு சிஸ்டர், அதனால வர முடியல.
1: ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எங்கள் ஜனங்களுக்குள்ளே எல்லா உலக தேசத்தை பார்த்தாலும் அங்கு எல்லா ஜனங்களுக்குள்ளே ஒரு சேதப்பட்டு கொண்டு போகிறார்கள். ஒன்று விபத்தினால் சேதப்படுகிறார்கள், அல்லது வியாதியினால் சேதப்படுகிறார்கள். இப்படி இந்த ஆத்துமாக்களை சேதப்படுத்துகிற பொல்லாத கிரிகளிலிருந்து எங்கள் ஜனங்கள் எல்லா ஜனங்களும் விடுதலையாகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: அன்போடு நேர்த்திக்கிறீங்க நல்ல தகப்பனே, தர்மியான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை இருக்கும் அப்பா. நான் முன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை சொன்ன தெய்வன், இந்நாள் வரையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரோடு கூட கர்த்தாவே உங்களுடைய கரம் இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. பா நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே அறியாததையும் புரியாததையும் அறிவிக்கிற தேவனாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உறுதுணையாயிருந்து வழிநடத்துகிற தயவு, மிக பெரிதாக இருந்து வழிநடத்துகிற தயவுக்கும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா நோயோடு இருக்கிறவர்களும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் தேவ நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மூன்றரை ஆண்டுகள் சுற்றி திரிந்த ஆண்டவரே அநேக நோய்களையும் அநேக வியாதிகளையும் ஆண்டவர நீர் சுகமாக்கிய ஆண்டவர அவர்களெல்லாம் ஆண்டவர அப்பா சந்தோஷித்ததை நீர் கண்டு ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கினபடியால் அப்பா அப்படியாய் ஆண்டவரே இந்த காலத்திலும் ஆண்டவர சொல்ல முடியாத வேதனைகள் கத்தாவே அப்பா கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள் இருக்கிற வியாதிகள் ஆண்டவர இந்த நாட்களிலே ஆண்டவர பெருகியிருக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஆண்டவரே போலா வைரஸ் ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை கொடிதா இருந்து அநேக ஜனங்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். இப்படி ஆய் ஆண்டவரே தேசங்களில் இங்கு எல்லா தேசங்களிலும் ஆண்டவர இந்த வியாதியினால் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவரை எழுந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இருந்து போவதற்கு முன்பாக ஆண்டவர தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு தேவனுடைய வசனங்களை ஆண்டவர் அறிந்து கொண்டு அவர்கள் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவருடைய கூடாரம் அறையில் ஆண்டவரை வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். சாத்தான் கொண்டு வருகிறது தான ஆண்டவரே கொடிய ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவிய அவ ஆண்டவரே பலவீனங்கள் ஆண்டவர் இப்படியாய் ஆண்டவர் அநேக ஆண்டவர வியாதிகள் மத்தியில் ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் வருத்தத்தோடு வேதனையோடு அந்த குடும்பத்திலும் ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவர ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இங்க உலகம் எல்லாம் ஆண்டவர எல்லா இடங்களிலும் இப்படியான வியாதிகள் மூலமாய் ஆண்டவர அந்தந்த குடும்பங்களில் ஆண்டவர எத்தனையோ ஆண்டவர அவர்களுக்கு அவர்கள் கண்ணீர் ஆண்டவர வேதனைகள் நிறைந்து ஆண்டவர காணப்படுகிறதை பார்க்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவர அவர்களை ஆண்டவர நீர் ஆண்டவர உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவர அவர்களை சுஸ்தப்படுத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று ஆண்டவரை முற்றுக்கு அதிபதி சொன்னது போல ஆண்டவர இந்த நாளிலும் ஆண்டவர உம்முடைய வசனம் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியால் உம்முடைய வசனம் ஆண்டவர அது ஜீவனோடு இருக்கிறபடியால் அது ஆண்டவர அது கிரியை செய்து ஆண்டவர திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய்களாய் இருந்தாலும் இதே வேளையில் ஆண்டவர தேவனுடைய பரிசுத்த பலத்தம் ஆண்டவர பாய்ந்து செல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியில் ஆண்டவரை அவளை தொடும்படியாய் சுபிக்கிறோம். தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரை இந்த வேலையில சுகமாக்கும்படியான வல்லமை ஆண்டவரை என்னை அனுப்பும்படியாய் சுபிக்கிறோம் ஐயா. உம்மிடத்துல ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே உண்மை எதிர்பார்த்து ஆண்டவரே யாரும் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை சுகமாக்கிய ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அந்தந்த குடும்பங்களிலே ஆண்டவரே ஒரு சந்தோஷம் ஆண்டவரை நிறைவா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவன் இந்த வேளையில் கொடுக்கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன் ஜீவனை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இவர்களுக்காகத்தான ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே. இவருடைய பாவங்கள் இவர்களுடைய ஆண்டவரே அக்கிரமங்கள் நிந்தைகள் வேதனைகள் ஆண்டவரே வருத்தங்கள் கண்ணீர்கள் இவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவர் இன்றோ இன்றும் ஆண்டவரே இவனோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிற என் தேவனாகி கர்த்த இந்த வேளையில் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அந்த நோயிலிருந்து விடுபட்டு வியாதியிலிருந்து விடுபட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் சுகபத்திரமாய் ஜீவிக்க தேவனுடைய வல்லமையை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே இந்த வேளையில தொடட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசிக்கிறபடியால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இதே நாளில் ஆண்டவரே விடுதலையை சமாதானம் சந்தோஷம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கத்தாவே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டு வருகிறதான ஆண்டவரே அப்பா சடுதியை போல் வருகிறதான ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அங்கங்கு நடக்கிறதான விபத்துகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ வேலை செய்கிற இடத்துல நடக்கிறதான விபத்துக்கள் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறதான நடக்கிற விபத்துக்கள் இப்படி ஆண்டவரே விபத்துகளிலே அநேக ஜனங்கள் எதிர்பார்த்த விதமாக ஆண்டவரே தன்னுடைய உயிரை ஆண்டவரை மாய்த்து கொள்கிறார்கள் தாவே தன்னுடைய உயிரை விடுகிறதுக்கு இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது தாவே. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த விபத்தை அந்த விபத்தெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரின் செய்யாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நல்ல விதமாய் வாழவும் நல்ல விதமாய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றவும் தன்னுடைய எதிர்காலத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் செயல்படுத்தவும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர எந்த விதமான ஆண்டவர இப்படியான விபத்துகள் ஆண்டவர் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவர அந்த விபத்திலே சிக்கி கொள்ளாதபடிக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவர நல்ல அறிவையும் அவர்களுக்கு தந்து ஆண்டவர அவர்கள் ஆண்டவர் பக்குவமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒருவேளை காரில் ஆண்டவர அப்பா டூ வீலர்ல செல்லுகிறதான பிள்ளைகள் கொடுக்கத்தாவே அப்பா அப்படியாய் ஆண்டவர அந்த பிள்ளைகள் ஞானத்தோடு ஆண்டவர அவர்கள் ஆண்டவர அந்த பிரயாணம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர உம்மிடத்திலே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேக ஜனங்கள் ஆண்டவர கிறிஸ்துவர் என்று ஆண்டவர் பெயருக்கு மாத்திரம் வைத்துக் கொண்டு ஆண்டவர அப்பா இதோ ஆண்டவர உலக பிரகாரமாய் வாழ்ந்து ஆண்டவர தன்னை கெடுத்து ஆண்டவர அநேக ஆண்டவர இந்த குடி பழக்கத்திலும் ஆண்டவர போதை மருந்து பழக்கத்திலும் தன் ஆத்மாவை இழந்து போகிறார்கள். இப்படியான மக்களுக்கு கூட கர்த்தாவே நீ துணையாய் இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறி ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டவர உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர உம்முடைய வசனத்தின்படியும் ஆண்டவர உம்முடைய சாட்சியின்படியும் ஆண்டவர இவர்கள் நடக்க வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியாய் ஆண்டவர அப்பா இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர அப்பா யாரெல்லாம் ஆண்டவர இந்த நேரத்துல ஒரு தாசு இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்பா வியாதியோடு ஆண்டவர போராட்டத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர அந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு சுகமாக்குங்கப்பா. கர்த்தர் அப்படியா நீ செய்து போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவங்க இந்த வேளையிலும் ஆண்டவர ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளும் ஆண்டவர சுகபக்கமா ஜீவித்த ஆண்டவர உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்போடு வழிநடத்த கர்த்தர் நீர் உதவி செய்து வழிநடத்த முடியாது. ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறது தான் ஆண்டவர், ஜபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படியாய் ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவர் சுகபத்திரமாய் ஜீவிக்கிறதான ஆண்டவரே, உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர அப்பா பக்குவமாய் வாழவும் ஆண்டவர பாதுகாப்போடு வாழ கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த குடும்பத்திலேயே ஆண்டவரை ஜெபிக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்த ஒரு இழப்பு ஏற்படாதபடிக்கு, எந்த ஒரு நோயும் ஆண்டவர் அண்டாதபடிக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவர் இந்த வசனத்தின் மூலமாக இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த நாளில ஆண்டவர நீர் ஆண்டவரை காத்து இந்த வசனம் ஆண்டவர ஒவ்வொரு வீட்டிலும் தங்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர உண்மையை நோக்கி பார்த்து ஆண்டவர உமக்காய் ஆண்டவர அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடியா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க துணையா இருந்து பாதுகாப்பா இருந்து வழி நடத்துங்க அப்பா. இவர்களுக்கு உம்முடைய கூடார மறைவில அனுதினமும் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இப்படியான இந்த செவ்வ வேலையை நடத்துகிறது தான் ஆண்டவர சங்கம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம், ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொண்டு இம்மட்டமாய் காத்த தேவ் இனியும் கொடுக்க தாவை காத்து வழிநடத்துவீராக. இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவர கர்ப்பத்தின் கனியாக ஆண்டவர இவர்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிகளையும் இவருடைய பேர பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர நீராண்டவரை துணையாக இருந்து இவர் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்கள் இவர் கையெழுத்து செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர நீர் ஈசாக்கு ஆண்டவர் விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்து தந்தது போல எந்த பிள்ளைகளும் விதைக்கிற விதையே ஆண்டவர 100 மடங்கு 1000 மடங்காயாவது உயர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்து போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர. இந்த ஜெப வேலையை தொழுத்து வருகிறதான ஆண்டவர அருமையான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் ஆண்டவர சமூகத்தில் ஒப்பிடுகிறோம். ஜெர்மன் தேசத்தில் வசிக்கிறதான இந்த பிள்ளைகள் ஆண்டவர அங்க ஆண்டவரே இருக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர முடிய சத்தியத்தை சொல்லி ஆண்டவர உண்மைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர இவர்கள் வழிநடத்துகிறபடியா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க. அநேக ஆத்மாக்களை இவங்க தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர உண்மை விட்டால் ஆண்டவர வேறு இல்லாத ஒரு சூழ்நிலையில நீரே இவர்கள் எல்லாவற்றிலும் துணையா இருந்து வழிநடத்தி இவர்களை காத்து வழிநடத்த முடிய ஆட்சிபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர் கேத்தர். உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா அமரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
6: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: இந்திய நாட்கள்ல இருக்கிற உலக தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, யுத்த நாட்டு தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் விளங்கும்படி தன் நாட்டை தாங்கள் காக்க வேணும் என்ற அந்த ஒரு கிருபி அவர்களுக்குள்ள இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் மது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்து எங்களை எபினேசரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தி வந்தவரே உமக்கு கொடான கூடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா சுக வெல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களே ஆண்டவரே நீர் வரும் வரை நான் அதனை கரைத்திரையற்றதாய் நாங்கள் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். இந்த வேலையிலே வெவ்வேறு தேசங்களில் இருந்தும் நேரங்களில் இருந்தும் உண்மை நாங்கள் உமது பாதப்படியிலே அமர்ந்து உங்களுக்கு தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த ஜபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கடைசி நாட்களாய் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் எல்லா மக்கள் கால்களும் உமக்கு முன்பாக முடங்கவும் எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் நாள் வரும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே, அப்படியாக எல்லோருமே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேச தலைவர்களுக்கு உமது ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் நீதியோடு நேர்மையோடு ஞானத்தோடு ஆண்டவரே ஆளுகை செய்ய அவர்களுக்கு நீர் இறக்கிருபையாய் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தோடு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது மக்கள் எல்லோரும் சுகித்திருப்பார்கள், அவர்கள் மென்மேலுமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையும் நீர் தாமே உமது ஞானத்தினாலே வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமா இந்த தேச தலைவர்களை நீர் பாதுகாத்த அன்பிற்காய் சோத்திரம். தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பாதபடிக்கு அந்த தலைவர்களுக்கு தேசங்கள் இடையே ஒரு நல்ல தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. யுத்த நாடுகளுக்காக கூட ஜபிக்கிறோம் தகப்பனே. யுத்த தேசங்களில் இருக்கிறதான எல்லா தலைவர்களும் ஆண்டவரே இனி யுத்தமே வேண்டாம், நாங்கள் சமாதானத்தோடு ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் வாழ்ந்திருப்போம் என்று தலைவர்களுக்கு கர்த்தாவே அறிக்கை செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. உம்மது ஞானம் இவர்கள் மத்தியிலே இந்த தலைவர்கள் மத்தியிலே விழுங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் கூட ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்கப்பா. இவர்கள் எல்லோருமாய் ரட்சிக்கப்பட ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா உண்மை அறிந்து கொண்டு நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யுங்கப்பா. ஆமே சபா தேச தலைவர்கள் நல்லபடியாய் தேசங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா யுத்த நாடுகளும் யுத்தம் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு இருக்க யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிறவரே, அப்படியாக தேச தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் உமது ஞானத்தினாலே அவர்கள் விளங்க காக்கப்பட ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் எல்லா தலைவர்களையும் கர்த்தர் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தோடு தேசங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீரே இவர்களையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒரு விசை இந்த வேலையிலே கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லோரையுமாய் கூட நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. இன்னுமாய் கூட ஆண்டவரே இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாக ஆசிர்வதித்து அநேக ஜப வீரர்களை நீர் அழைத்து வரும்படியாக கூட இது அடுத்த பரிமாணத்திற்குள்ளே இந்த ஊடகம் கடந்து சென்று எல்லா மக்களுக்கும் இது ஒரு ஆசிர்வாதமான ஊடகமாக இருக்க கர்த்தர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. அப்படியே கூட சப்பா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லோரையுமாய் பேர் பேராய் சொல்லி முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த ஜப ஊடகத்தை இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளே ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. இவர்கள் மூலியமாய் கூட ஆண்டவரே முது நாம மகிமைப்பட தேசம் எங்கும் ஆண்டவரே முது சுவிசேஷம் பரவ அன்பு அப்படியாக நீர் இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்தி ஆசிர்வதிக்க முடியாது கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிள்ளைகளை எல்லோரையும் ஆசிர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படியே கூட இறுதியாக ஜபிக்க வருகிறதான அப்பா ஏமி புஷ்பராஜ் சகோதரி முது கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். மகளை கூட ஆசிர்வதிங்க. மகளுடைய முழு குடும்பத்தை ஆசிர்வதித்து சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் ஜபங்களை கேட்டு ஆசிர்வதிக்கிற முது கிருபைக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர், உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
6: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையுமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆம். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்து மக்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே, சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உண்மை நாங்கள் பரிசுத்திறந்து அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே பரிசுத்தரே, அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மேலும் முதல் ஆதரவு காட்டும் தகப்பனே. அவர்கள் யாரும் உதவி செய்ய எங்களுக்கு இல்லை என்று தவிக்கிறவர்கள் மேலே உமது அன்பை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே பரிசுத்தாவியர்கள் மேலே நிரப்பும் தகப்பனே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உமது அக்னி அவர்கள் மேல் போடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உடுவழியே இருக்கிறவர்களையும் அப்பா வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவர்கள் மேலே உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. கடைசி காலத்திலே அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. வீடு வாசல் இல்லை என்று உணவின்றி தவிக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நாங்கள் இணைந்து கேட்கிறது ஒன்றும் வீணாக போவதில்லை அப்பா. அப்பா பிதாவே, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கூடான கோடி நன்றி அப்பா.

0: அப்பா அந்த கம்பெனி இந்த சங்கத்தை ஆசீர்வதி இந்த கம்பெனி அப்பா இது அப்பா எங்களுக்கு இப்ப நல்ல நிலைமை ஏற்படும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனி. நீ பரிசுத்த பிதாவே பரிசுத்த பிதாவே ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்தகப்பனி. ஆவியானவே சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்தகப்பனி. அப்பா பிதாவே இந்த கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்ய வழி செய்யும் தகப்பனி. அப்பா அங்கே ஒருத்தரும் பிச்சு எடுக்கவோ கஷ்டப்பட்டு ரோட்டு வழியை இருக்கவோ விடாதே இந்த கம்பெனி. அவர்களுக்கு வீடு வாசல கொடுத்து உதவியை செய்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் அது ஒரு உதவி வழங்கும் வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை லேசி அண்ணா குடும்பத்தை முதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானிலையை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே அவரை ஆசீர்வதியின் தகப்பனி. அவற்ற குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனி. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனி. அப்பா தகப்பனே நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே கனாசிச்சர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்கள் கணவர் பிள்ளைகள் இருவரையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனி. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்க முடியும் உமையிலிருந்து மன்றாடி கேட்கிறோம் தகப்பனி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுத்தாரன் தகப்பனி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுத்தாரதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா.
1: ஆரோக்கிய பலன் சுகந்தந்து கர்த்தராமே உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: உங்களோடு இருப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோட் ஐரின் எங்க இலங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எண்ணாக்கல்ல அநேக பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறது. ஆகவே அத்தனையே ஆண்டவர் தான் அடக்கி போட வேண்டும். ஆண்டவர் தான் அதை பொறுப்பேற்று நடத்த வேண்டும். ஒரு சமத்துவம் ஒரு சமாதானம் எங்கள் தேசங்களிலே மக்கள் மத்தியிலே தலைவர்கள் மத்தியில வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
2: அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்ததவனே சுவாமி இந்த நாளுக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைவர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தலைவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துல இருக்கிறதான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா இன மக்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கு ஒருவர் இடையே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எதிர்கட்சி அப்பா இன்னுமாய் ஆளும் கட்சி இப்படியாய் அவர்களுக்கு இடையே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் சமாதானமாய் செய்து முடிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில அதிகப்படியான அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே இந்த கொலை வெறியின் ஆவிகளை தேசத்துல இருந்து தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேகர் அகாலமாய் கர்த்தாவே மரணித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணத்துக்காக நகைக்காக கர்த்தாவே அப்பா ஒருவருவரே கர்த்தாவே கொலை செய்கிறதான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் எடுத்து போடுங்க கர்த்தாவே. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும்னு சொல்லியிருந்தீங்க கர்த்தாவே. அப்பா அதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படி ஆய் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே நல்ல கால நிலைகளை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். பொருளாதார காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்துல எந்த கலவரங்கள் பிரச்சனைகள் அப்பா ஸ்தோத்திரம் இன கலவரங்கள் எதுவும் ஏற்படாத படிக்க கர்த்தாவே இனங்களுக்கு இடையே நல்ல ஒரு தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் காண செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே. அப்பா

0: ஸ்தோத்திரமாண்ட வரை இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தாவை உமது சட்டையின் மறைவிலை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரே, உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்பா அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு செல்லத்தக்கதாய் அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்களாய் கொண்டு வரத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாச்சு பீக்கிற இதில் நடக்கிறதான எல்லா கத்தாவை காரியங்களையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படிய ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவருடைய குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவனங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்கள் ஊழியத்தோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாரையும் கூட அப்படியே ஆசீர்வதிப்பார்.
1: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு எல்லாருக்குள்ளேயும் அந்த சுவிசுசங்கள் பரவக்கூடியதாய் கத்தரை அறிகிற அறிவு எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் வரக்கூடியதாய் கத்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே
2: வழிநடவரே. மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கத்தாவே, இன்றைய நாளிலும் தகப்பனே இந்த வாரத்தின் முதல் கிழமை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதிலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து நடத்த போறதுக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே ஆவியானவரே கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து இம்மட்டுமாக எங்களுக்கு ஜீவனை தந்து இந்த நிமிடம் வரை எங்கள் ஜீவனை பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ ஆண்டி ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவோ ஆவியானவரே இந்த உலகத்தில் நடக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றிலுமாக ஆண்டவரே எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்க ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா எங்களையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, எங்களையும் அழைத்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விடமாட்டீங்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும் துன்பங்களை மீட்டு பாதுகாத்து நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடியின் தகப்பனே, நீங்கள் எப்போதும் எங்களோடு கூட எங்களை அணை கட்டி காக்குற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் உங்கள் உமக்கு சித்தமானதாக இருக்கேன் தேவனே. எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாத காரியங்கள், உமக்கு சித்தமில்லாத எதுவும் எங்களுக்கு வேண்டாமாண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் புடமிட்டு எங்களை நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி நூடாக கேட்கிற ஜபங்கள் ஒவ்வொரு மனிதர்களின் காதுகளில் ஒல்லிக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர், அவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியான கிருபை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவர். உம்மை அறியாத மக்களை அறிவிக்கும்படியாக தகப்பனே இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறது ஆண்டவரே. தேவனே, அவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே, உலகம் எங்கும் சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கும்படியான கிருபைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். உமக்கு பயந்து நடக்கிற பயப்படுதல ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு சபைகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் கொட்டுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் பரவி ஆண்டவரை எப்போதும் துதி ஆராதனை பரிசுத்தர் என்று ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற உச்சரிப்பை ஆண்டவரே ஒவ்வொருவரின் இதயத்தில் கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே, உம்மை அறியாதபடியினால் எத்தனையோ பாவ பழக்கங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பயப்படாத காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அப்பா தகப்பனே நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகிய ஒரு பிள்ளைகளும் போகாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, சத்துராதி சந்தோஷப்பட்டு போகாதபடி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவர் சுவிசேஷம் சொல்ல ஆண்டவரே கட்டமைப்பட்டவர்களாக தகப்பனே ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா உலகமெங்கும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை அறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே, அறியாமல் நடக்கிற பிள்ளைகளை அப்பா ஒரு விசை மன்னித்தேன் தேவனே. அவர்களும் உம்மை நோக்கி ஓடி வர கூப்பிட ஆண்டவரே அவர்களுக்கும் அனுக்கிரகத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. வாலிப பிள்ளைகளும் ஒன்று கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ராஜா. கூட இருக்கிறவரே, எப்போதும் எங்களை வழி நடத்துறவரே, ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியை நடத்திருந்த சகோதரனை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, அந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கூறி ஜபிக்கிற அப்பா உம்முடைய நாமத்தை அப்பா தகப்பனே உலகம் எங்கும் பரப்புகிற கடமையை கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த குடும்பத்தை தாங்கட்டும் ஆண்டவரே. அதே போல கத்தாவே இந்த சகோதரியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா, இந்த ஜனதக்காவோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தோடும் கூட இந்த கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களும் அப்பா வீட்டில் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் அப்பா பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தங்கள் பிள்ளைகளுக்கு கூட செய்கிறது ஒரு ஊழியம் தான் ஐயா. தங்களுடைய பிள்ளைகளின் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் உடைய பாதவடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பெற்றோரும் செய்கிற ஊழியங்களையும் அப்பா உம்முடைய திருக்கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீட்டு மின்று மின்று மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்,
2: ஆமென்,
1: ஆமென். நான் கண்டோ நாள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் அங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் பாதுகாத்து வழி நடத்தணும். பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி
3: நடத்தும். இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கின்றோம். இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அக்னி மதுராய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அப்பா, நான் உங்களை கை விடுவதும் இல்லை, விட்டு விலகும் சொன்ன தேவனே அப்பா, இந்த மக்களை நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மற்ற நாடுகளால் அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த மக்கள் உணர அறிய தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா, நீங்கள் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையப்பா, இஸ்ரவேலை பாதுகாக்கிறதவனப்பா பிதாவி. இந்த தேவனே இது அவள் அறிந்து கொள்ள கிருப செய்யுங்கப்பா பிதாவி, கிருப செய்யுங்க ஆவியானவரே. கல்லான இருதயங்களை எடுத்து சதியான இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவி. உடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. இஸ்ரவேல் மக்கள் அனைவர் மீதும் உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. தேச தலைவர்கள் அதிகாரிகள் இராணுவத்தில் மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவி. தேவனே உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவி, ஆயுதங்களாலே அல்லப்பா பிதாவி, உம்முடைய ஞானத்தினாலே தேவனே இந்த தேசத்தை மீட்டுக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரத்தில் உள்ள ஞானத்தினாலே ஒவ்வொரு தலைவர்களையும் அதிகாரிகளையும் இராணுவத்தில் ஒவ்வொரு மக்களையும் அப்பா பிதாவே நீங்கள் நிரப்புங்கப்பா பிதாவி. பரப்போற காரியங்களை அவளுக்கு அறிவியுங்கள் ஆவியானவரே தேவனே. ஓ நன்றி ராஜா. அக்னி மதுராய் இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்க, உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. ஓ நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவி. எல்லா மாம்ச சிந்தைகள் கிரிகள் எல்லாம் அவங்களை விட்டு வெளியேறுவதாக, உலக கிரிகள் தவனே பிசாவுடைய கிரிகள் தவனே இந்த தேசத்தை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக, தேசத்தின் வான மண்டலங்களில் இருந்து கிரிகை சேர பொல்லாத ஆவியல் தவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, அந்தகார லோக அதிபதி சகல கிரிகளும் வெளியேறுவதாக என் தேவனே. அப்பா பிதாவே கிருப செய்யுங்க அப்பா பிதாவே, உம்மை அறிந்த அறிவினாலே இவளை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இவள் எடுக்கிற பேச்சுவார்த்தையினால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும்பதை அறிய உணரதவனே கிருப செய்யுங்க. ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோசனம் அப்பா பிதா. அதே போல் தேவனே ஒவ்வொரு தேசங்களை புறப்படும் யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களை புறப்படும் அப்பா பிதாவே, தேச தலைவர்கள் அதிகாரிகள் மீது தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா, அன்பின் ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே, தெளிந்த புத்தியினால் இவளை நிரப்புங்க, உம்முடைய ஆலோசனையின் ஆவியானவரே உம்முடைய ஆலோசனையினால் இவள் இருதயங்களை நிரப்புங்கப்பா. இந்த தேச தலைவர் அதிகாரில இருந்து கிரிய சேர எல்லா அசுத்த ஆவிகளும் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக, மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் இவளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்க. ஒவ்வொரு தேச தலைவருடைய இருதயங்களை உம்முடைய சித்தத்தின்படி தேவனே நீங்கள் திருப்புறதவனப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேவனே, இந்த தேச தலைவர் ஒவ்வொருவருக்கும் தேவனே, யுக்ரைனை புறப்படும், ரஷ்யாவை புறப்படும் அப்பா, உம்முடைய ஆவிய ஊற்றும் ஐயா இந்த மக்கள் மீது, உன்முடைய அன்பின் ஆவிய ஊற்றுங்க தேவனே. உம்முடைய நீங்கள் விட்டு போன சமாதானத்தை வெளி கொடுங்கப்பா, நீங்கள் இந்த தேசங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. ஈரான் தேசத்தை புறப்படும் அப்பா பிதாவே, அங்குள்ள தலைவர்களை புறப்படும், இராணுவத்தை புறப்படும், அதிகாரிகளை மக்களை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த தேவனே உம்முடைய ஆவி அவள் மீது ஊற்றுங்க, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை தேவனே ஈரான் மக்கள் மீது ஊற்றுங்க அப்பா, ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, புதிய ஆவியை கொடுங்களப்பா என் தேவனே. தேவனே அந்த தேசத்தின் வான மண்டலங்களில் இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவிகள் அப்பா நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி அப்பா, அந்த மக்களை முற்ற செய்யுங்கப்பா தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, அளவில்லாமல் இந்த மக்கள் மீது ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா. மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக என் தேவனே. ஓ நன்றி, ஆமானின் ஆவிகள் தேவனே, பாலாக்கின் ஆவிகள் எல்லாம் தேவனே சிறந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, கிருப செய்யுங்கப்பா. முழங்கால் யாவும் தேவனே கத்ரா இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்தென்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் கத்ரா இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வட்டாந்திரையும் ஜாதி ஜனங்களையும் அசைப்பேன் என்று சொன்ன தேவனே, நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. அதை அறிய உணர்றதவனே இவருடைய மனக்கங்களை திறவுங்கப்பா பிதாவே, அழிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க, இவளை மீட்டு ரட்சியுங்களப்பா. ஒருவராவது பாதாளம் செல்லாதபடி தன் தேவனே அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் என் இயேசு ராஜா. தேவனே உம்முடைய சித்தத்தை இவள் செய்ய, தேவனே இவளுடைய ஆவியிலே
4: உம்முடைய ஆவியினாலே ஏவுங்க அப்பா இந்த பிதாவே, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய கிருப செய்யுங்க. மாம்ச சிந்தியோ மரணம் சொன்னீங்க அப்பா, ஆவியாருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே, அந்த நித்திய ஜீவனையும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தையும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேசத்து மக்களுக்கும் தேச தலைவர்களுக்கும் கொடுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற பேச்சுவார்த்தைகளை ஆவியானவரே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்க. எங்கெங்க பேச்சுவார்த்தை நடக்குதோ இந்த யுத்தத்திற்காக அந்த இடத்திலே உம்முடைய நாமம் என்றே மகிமப்படுதவனே கிருப செய்யுங்க. உம்முடைய தேவதூர்களை அனுப்பியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய மகிமையினாலே அந்த இடத்தை மூடுங்க. அவர்களே இந்த கிரிய சேர மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் அவர்கள் விட்டு வெளியேறுவதாக ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி சமாதானத்தோடு தவனே இதை இந்த காரியங்களை முடிக்கதவனே கிருப செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த தேவனே நீங்கள் அப்படியா செய்யப்போவதற்காய் நன்றி அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி என் தேவனே, நன்றி ராஜாவே. அதே போல தேவனே இந்த ஊழியத்தை நடத்துகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமா அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, பெரிய காரியங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை மன்னி முடியாத அதிசயங்களை தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுதவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கப்பா, கணவன் ரெண்டு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க, பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பிலே ஓடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினால் உம்முடைய ஞானத்தினால் உம்முடைய ஆலோசனையினால் உம்மை அறிகின்ற அறிவினால் தேவனே வெளிப்பாடுகளை கொடுத்து தேவனே இந்த குடும்பத்தில் வழி நடத்துங்கப்பா பிதாவி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உம்முடைய ஆவியை ஊற்று மையா, அக்கினியை போடுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க தேவனே. இந்த குடும்பங்களை பரிசுத்திருந்ததாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. சகல நோய்கள் வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே உடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துங்கப்பா. ஓ இவளே அப்பங்களை ஆசீர்வதியும் தண்ணீரை ஆசீர்வதியும் அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் தொட ஜபத்தோடு கூட மீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டு அங்கீகரித்து எங்கள் தேசத்துக்கு விடுதலை ஆண்டவரே உலகத்துக்கும் விடுதலை கொடுக்க வல்லவரே உமக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே இனி வருகிற புரோக்ராம் ஒவ்வொன்றை பொறுப்பேறும் ஏமிய பொறுப்பேறும் பிள்ளை ஜபிக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமமா ஆண்டவரே மகிமைப்படுவதாக. லேசிய நாமனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட, இங்க ஊழியன் சார் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே
5: ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொறுமான தேவனே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்த தயவுக்காய் எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். இந்த புதிய வாரம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலிக்கு வர போன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்றது வப்பிள்ளைகள், சிந்தனை துளிகள், வாக்கு தத்தங்களை எடுத்து வருகின்றது வப்பிள்ளைகள், எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளும் உங்களை நாம மகிமைக்கின்ற இந்த வானொலியிலே வாங்க வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், வாட்ஸ்அப் எல்லாவற்றின் மீதும் கல்வாரி ரத்தத்தை தொழுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாமி, அந்த இணைப்புகளில் எந்த விதமான தடைகளும் வந்து விடாமல் நீங்கள் பொறுப்பேற்று அந்த இணைப்புகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நடத்தி தர வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்துக்காக, உலக தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஜபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்துறீங்க, வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். சாதல் டாலி சிஸ்டரை கணவரை மகனை ஒப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருக்க வேணுமாய், அவர்களுடைய செகண்ட ஊழியங்களை ஆசிர்வதிக்க வேணுமாய் ஆண்டவரே. இந்த ஊழிய பாதையை அவர்களுக்கு பெரிதாக்கி கொடுக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்ப கொடுக்கிறோம். அவர்கள் இருக்க தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா அவர்களை நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, உங்களுடைய வருகைக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற்ற வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். சகோதரி ஜனத்துக்காய் ஆண்டவரே, கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே துவக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் நடத்தத்தக்கதான பலனை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஊழிய பாதையிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், கணவருடைய தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த குடும்பத்தில இந்த நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரதர் டானாலே ஒப்ப கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா, அவர் எடுக்கிற விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோத்திரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை ஒப்ப கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். இந்த நாளிலும் சாதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே. சகோதரி எழுதெடுக்கின்ற ஒவ்வொரு ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு ஆமன்று மாமீன் என்று பதில் கொடுக்கிறதுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்ப கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் அவர்களோடும் கூட உங்களை கரம் இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்தில் ஒப்ப கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தாயார் சிசுவி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்ப கடத்தி ஜபிக்கிறோம். அவருடைய இருப்பிட வசதிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட சரீர பலவீனங்கள் நீங்க உங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா ஆண்டவரே சத்திய வேத திருச்சபை பார்த்து சகோதரி நவமி லோகனை ஒப்ப கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை ஒப்ப கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததிகளை ஒப்ப கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் அப்பா அவருடைய பிசினஸ் காரியங்கள் சபை காரியங்கள் ஊழிய காரியங்களை பொறுப்பேற்க ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சகோதரியோடு இடைப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரி வினோபை ஜசிமாவை ஒப்ப கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய வேலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்ப கொடுக்கிறோம். அந்த வேலைகளை ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். வினோவுக்காக நன்றி சொல்லுகிறோம். எடுக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் சிசில் தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்ப கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த தாய்மாருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற சிந்தனை துளிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். ஊழியர் பின்பானி அவர்களை ஒப்ப கொடுக்கிறோம். அவரையும் கல்வாரி ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்ப கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரம். ஜான்சியையும் பொறுப்பெடுக்க வேணுமா, எங்களை கருத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி ஐரினுக்காய் சோத்திரம். ஆண்டவரே அருமையான இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற தாசர்களை ஒப்ப கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்ப கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாக ஒப்ப கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்ப கொடுக்கிறோம். அடைய சபை மக்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்ப கொடுத்து ஜபிக்கிறோம். சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் உங்களை பாடி துதிக்க நீங்க வாசல் கதவுகள் திறக்கப்பட வேணுமா, எங்களுக்கு கருத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கமம் வானொலி சாப்பிடுகிறது ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீதாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிற பிள்ளைகளை எங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய தேவைகள் குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி அடைய வேணுமாய். இன்னும் ஆண்டவரே சுவாமி புதிதான காரியங்கள் இந்த வானொலி ஊழியத்தில தோன்ற வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வேலை எடுத்த ஊழியங்களையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க ஜபிக்கிறோம். இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் வேலை செய்ய ஜபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து நாங்கள் மன்றாடி ஆண்டவரே ஜபிக்கிறோம். இந்த வேலையிலே தகப்பனே பொறுப்பேற்க வேணுமா, எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்தவரை சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அந்த வேலை இடத்துல வேலை செய்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே ஆண்டவரே சுவாமி உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்துல அன்னைக்கு ஆத்மாக்கள் ரட்சிப்பை பெற ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜோவலுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே இன்னமாக ஆண்டவரே சுவாமி ஒரு வளமான பிள்ளைக்கு எதிர்காலத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவையினங்கள் சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
6: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஊழியங்களை செய்த சக ஊழியர் சௌரி ஜானட் அவர்களையும், தொகுத்து வழங்கிய ஜானட் அவர்களையும், நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த சக ஊழியர் சௌரியே மி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிற உங்கள் ஜபங்கள் யாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமான கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து வானொலி கூடாக இணைந்திருங்கள், ஜூமு கூடாக நீங்கள் இணைய முடியும். அதே வேளையிலே www.sangamam.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கை நாடுகளுக்காக, யுத்த பூமிக்காக இடமாக ஜெபித்து ஆசீர்வதித்தார்கள். கத்தர்தாமை உங்களை ஒருவரிடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோமா, அல்லது நாங்கள் வேதாராய்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன்.

0: அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஜெபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே கெட்டிச் சேருவதற்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு வேதம் முழுவதும் அநேக வசனங்கள் சான்று பகிர்கின்றன. இந்த விசுவாச வாழ்க்கை ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு பக்தர்களின் வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று இந்த எபிரேயர் 11 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இவர்கள் விசுவாசத்தினாலேயே பிழைத்தவர்கள். விசுவாசம் என்பதில் ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்கிறது. வேத சத்தியத்தை நம்முடைய ஞானத்தால் ஒத்துக்கொண்டால் மட்டும் அது விசுவாசமாகாது. அதை கேட்டு நடப்பதிலேயே, அதை சார்ந்து கொள்வதிலேயே விசுவாசம் செயல்படுகிறது. ஞானத்தால் அறிந்து ஒத்துக்கொள்கிற விசுவாசம் நம்மை ரட்சிக்காது. ரட்சிப்பிற்கேற்ற விசுவாசத்தில் கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட தொடர்பு இருக்கும். கிறிஸ்துவிலே வாழ்வதும் அவருக்கு அர்ப்பணிப்புடன் காணப்படுவதும் இதிலே காணப்படுகிற காரியங்கள். நாம் இவ்வாறு விசுவாசமுடையவர்களாக காணப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் செய்து முடித்துவிட்ட சிலுவை பலியை முற்றிலும் சார்ந்து கொள்கிறோம். பாவ மன்னிப்பிற்கு இதையே அடிப்படையாக தனிப்பட்ட முறையிலே விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்ல, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருப்போம். விசுவாசம் என்பது ஆரம்பம் முதல் முடிவு வரை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிப்பு என்னும் ஈவை பரிபூரணமாக பெற்றுக் கொள்கிறோம். கட்டளைகளை கை கொள்வதனாலே அல்ல, விசுவாசத்தின் மூலமாகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் இன்றைய நாட்களிலே விசுவாசம் என்பதை தவறான விதத்திலே அநேகர் போதிக்கிறார்கள். சிலர் தன்னம்பிக்கையை விசுவாசம் என்று சொல்கிறார்கள். ஒருவன் தேவன் இருக்கிறார் என்ற உறுதியில் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதையே விசுவாச வாழ்க்கை என்று அர்த்தம் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பார்கள், ஆனால் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் மட்டும் கடவுளை தேடுவார்கள், அதிகம் ஜெபிப்பார்கள். இதுவும் ஆரோக்கியமான விசுவாசம் அல்ல. வேறு சிலர் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாசிப்பார்கள். மற்றவர்களுடைய அனுபவம், தன்னுடைய அனுபவம் போன்றவற்றின் அடிப்படையிலே தேவனை விசுவாசித்து சடங்காச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் வேதத்தை அடிப்படையாக கொள்ள மாட்டார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் என்பது தேவனை, கிறிஸ்துவை விசுவாசித்து அவரது வார்த்தைகளிலே பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்து அவரிலே பிழைப்பதாகும். எபிரேயர் 11:30 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், எபிரேயர் 11:30. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இங்கே யோசுவாவின் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் வாழ்க்கையிலே விசுவாசத்தின் காத்திருத்தலை காண்கிறோம். எரிகோ பட்டணத்தை 5 சுற்றி வந்த பின் நாம் யோசுவாவை சந்தித்தால், இத்தனை திரள் கூட்டமான ஜனங்களை வழிநடத்தி செல்கின்ற நீர் ஏன் இப்படி அறிவீனமான ஒரு செயலை செய்கிறீர் என்று கேட்டிருப்போம். அதற்கு யோசுவா, என்னுடைய தலைமையகம் என்னுடைய கூடாரத்தில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. என் தலைவன் என்ன கூறுகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவரிடத்திலிருந்தே நான் கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறேன். எரிகோ பட்டணத்தை சுற்றி வரும்படி கூறினார், அப்படியே சுற்றி வருகிறோம். பார்த்துக் கொண்டே இருங்கள், இந்த பட்டணத்தின் மதில்கள் இடிந்து விழும். எல்லாம் அறிந்த ஒருவரின் கட்டளைகளையே நான் பின்பற்றுகிறேன் என்று கூறியிருப்பான். யோசுவாவின் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு காத்திருத்தலை நாம் காண்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்கிற ஒரு காரியம் நாம் நினைத்தவுடன் நடைபெறவில்லை என்பதற்காக சோர்ந்து போய் விடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை என்றுதான் பொருள். விசுவாசம் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பலன் உள்ளது. எனவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது, அவருடைய நேரத்திற்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் நினைக்கிற அளவு துரிதமாக அது நடைபெறாமல் போகும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்றும் கூறுவது தவறு. கர்த்தர் என்னுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கவில்லை என்று சொல்வதும் தவறு. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள்தான் புதுபெலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். நாகமானுடைய வாழ்க்கையிலே தனது குஷ்டரோகம் குணமாக வேண்டும் என்பதற்காக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக போகிறான். எலிசா அவனை போய் நீ யோர்தானிலே 7 முறை ஸ்நானம் பண்ணி செல்லு என்று சொல்கிறான். அவன் அந்த 7 முறையும் ஸ்நானம் பண்ணுவதற்கு நேரம் எடுத்தான். முதலாவது இது என்ன என்று கேள்வி அவனுக்குள்ளே வந்தாலும் அவனுடைய ஊழியர்களின் வார்த்தைகளை கேட்டு பொறுமையோடு செயல்பட்டான். 7வது முறை குளித்து வரும்பொழுதுதான் அவன் பரிபூர்ண சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அன்படினாலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் காத்திருக்கும் காலங்களை ஏற்படுத்தியிருப்பார் என்றால் பொறுமையோடு அவருடைய செயல்பாட்டு நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது விசுவாசம் பரிபூர்ணமானது. தொடர்ந்து எபிரேயர் 11:31 வாருங்கள். இங்கே ராகாபின் விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ராகாபின் சரித்திரம் ஆச்சரியமான ஒரு விசுவாச சரித்திரமாயிருக்கிறது. ராகாபின் சரித்திரம் எரிகோவின் மதில்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ராகாப் பட்டணத்திற்கு உள்ளே வசித்து வருகிறாள். 7 நாட்களுக்கு பின்பு என்ன நடக்கப் போகிறது என்று பட்டணத்திற்குள்ளே வசிப்பவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். ராகாப் மிகவும் பொல்லாத அந்நிய தெய்வ வழிபாடுகள் நிறைந்த ஒரு பட்டணத்திலே வசிப்பவள்தான். தனது வாழ்க்கையிலே அவள் வேசி தொழில் நடத்தி வந்தாள். வேசி தொழில் செய்கிறவர்கள் பாவிகள் என்று கருதப்படுகிறார்கள். இந்த ராகாப் பாவியாக இருந்தாலும் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை அந்த பட்டணத்தில் உள்ள அதிகாரிகள் தாங்கள் பத்திரமான இடத்திலே இருப்பதனாலே அழிந்து போகாமல் காப்பாற்றப்படுவோம் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒருவரும் காப்பாற்றப்படவில்லை. அவர்கள் அனைவரும் அழிந்து போனதற்கான ஒரே காரணம் அவர்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை விசுவாசிக்கவில்லை என்பதேயாகும். ராகாப் தனது விசுவாசத்தை குறிப்பிடத்தக்க விதத்திலே வெளிப்படுத்துகிறாள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த விதத்தை குறித்து கேள்விப்பட்ட எரிகோ பட்டணத்து ஜனங்கள் தங்கள் தைரியத்தை இழந்துவிட்டார்கள். ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் யோர்தான் நதியை கடந்து வருவார்கள் என்று எரிகோ ஜனங்கள் சற்றும் சிந்திக்கவில்லை. யோர்தான் நதியின் குறுக்கே பாலமும் இல்லை. மேலும் இந்த காலத்திலே யோர்தான் நதி வெள்ளத்தால் கரைபுரண்டு ஓடும். யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடும் காலம் முடியும் வரையிலும் அவர்கள் காத்திராமல் தங்களை வெற்றி கொள்ள வந்துவிட்டார்கள் என்று எரிகோ பட்டணத்தாய் எண்ணினார்கள். பின்பு யோசுவா எரிகோ பட்டணத்திற்குள் வேவுக்காரரை அனுப்பினார். அவர்கள் ராகாப் என்னும் வேசியனிடம் வந்து தாங்கள் ஒரு காரியமாக இந்த பட்டணத்திற்குள்ளே வந்ததாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும்படியாகவும் கேட்டுக்கொண்டதோடு தேவன் இந்த எரிகோ பட்டணத்தை தங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார் என்றும் கூறுகின்றார்கள். இவ்வளவு விவரங்களையும் கூறியதும் ராகாப் தன் வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள். அவர்கள் தனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டாள். இந்த பட்டணத்தை நீங்கள் கைப்பற்றும் பொழுது என்னை நினைவு கூர்ந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றாள். அவர்கள் அப்படியே காப்பாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார்கள். அவளுடைய வீட்டை அடையாளம் கண்டுகொள்ளும்படி ஜன்னலிலே சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைக்கும்படியாக கூறியிருக்கிறார்கள். அப்படியே யோசுவா பட்டணத்தை பிடித்தபொழுது ராகாபையும் அவள் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதிலே கவனமுடையவனாக இருந்தான். ராகாபின் சாட்சி யோசுவாவின் புத்தகத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்று இவள் சாட்சி சொல்வதை யோசுவா 2:9-11 வாசிக்கிறோம். இந்த பெண் ராகாப் சிறப்பான ஒரு சாட்சி கூறுகிறாள். அதே வேளையிலே தேவன் அநியாயமாக கொடுங்கோன்மையாக எரிகோ பட்டணத்தை அழிக்கவில்லை என்ற உண்மையையும் தெரிவிக்கிறாள். 40 வருடங்களாக செங்கடலை கடந்து வந்த ஜனங்களை பற்றிய செய்திகள் எரிகோ பட்டணத்திற்குள்ளே வந்து கொண்டேதான் இருந்தது. 40 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் இதனை கேள்விப்பட்டோம். நானும் அதை நம்பினேன். பலர் இடம்பெற்ற சம்பவங்களை நம்பினார்கள். ஆனால் அவர்கள் தேவனை நம்பவில்லை என்று ராகாப் கூறுகின்றாள். பின்பு யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எமோரியர் மேல் தேவன் கொடுத்த வெற்றியை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இதனால் எரிகோ பட்டணத்தார் கலக்கமடைகிறார்கள். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாக யோர்தான் நதியை கடந்து எரிகோ பட்டணத்தின் வாசலுக்கு வெளியே வந்து நிற்கிறார்கள். தேவன் எரிகோ பட்டணத்தார் தம்மை நம்பி விசுவாசித்து தன்னிடமாக திரும்புவதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ராகாபை போன்று எரிகோ பட்டணத்தார் யார் தன்னை நம்பினாலும் தேவன் அவர்களை காப்பாற்றியிருப்பார். தேவன் மேல் நம்பிக்கை கொள்ள அவர்களுக்கு 40 வருடங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு பெண் மாத்திரமே தேவனை நம்பினாள். தேவன் அவளை காப்பாற்றினார். எரிகோ பட்டணத்து மக்கள் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே செய்யப்படுகின்ற அற்புதமான உண்மைகளை நம்பினார்கள். ஆனால் இவைகள் அத்தனையையும் நடப்பித்த தேவாதி தேவனை நம்பவில்லை. வேவுக்காரர்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றும்படியாக கேட்டதினாலே அவள் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவளாக இருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது. விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்கின்ற ராகாம் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் செயல்படுகிறாள். விசுவாசம் கிரியையை நடப்பிக்கிறது. விசுவாசம் ஒருபொழுதும் அமைதியாக இருப்பதில்லை. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனாலே விசுவாசம் பெருகும். தேவன் செய்த அற்புதமான காரியங்களை அடிக்கடி கேள்விப்பட்டு அதை வாசித்து நமது நம்பிக்கையை அதன் மேலே வைக்கும் பொழுது நமது விசுவாசமும் பெருகும் என்பதிலே சந்தேகமில்லை. உங்கள் மூலமாக தேவன் நடப்பித்த அற்புதங்களை கேள்விப்பட்டு தேவனை விசுவாசிக்கிறோம் என்று ராகாப் அறிக்கையிட்டாள். ராகாப் தன்னுடைய விசுவாசத்தை தைரியமாக அறிக்கையிட்டாள். இந்த பெண் ராகாபினிடத்திலே நாம் அற்புதமான விசுவாசத்தை காண்கிறோம். தேவன் ஒரு கூட்டம் ஜனங்களை ஒரு விதமாகவும் மற்றொரு ஜனக்கூட்டத்தை வேறு விதமாகவும் பார்க்கிறதில்லை. தேவன் அனைவரையும் பாவிகளாகவே காண்கிறார். ஒருவர் கர்த்தரிடமாக திரும்பும் பொழுது, விசுவாசத்தோட அவர் மேல் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் அவர்களை ரட்சிக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த எத்தனையோ அற்புதங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ விதவிதமான சுகமாக்கும் கிரியைகளை நாம் கண்டிருக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நமது வாழ்க்கையிலேயே நாம் அனுபவிக்கிறோம். ஆனாலும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது நமது வாழ்க்கையிலே தேவனை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு மனிதர்களுடைய உதவியை நாடி தேடுகிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். விசுவாசிக்கிறவர்கள் கிரியை செய்கிறவர்களாக இருப்பார்கள். நமது வாழ்க்கையிலேயும் நாம் விசுவாச அடிகளை எடுத்து வைத்து கர்த்தரை நம்பி முன் செல்லும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எபிரேயர் 11:32 பாருங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தை கூறி வருகின்ற எபிரேயர் நிர்வாகியோன் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்கிறார். எந்த திசையிலும் சென்று விசுவாச வீரர்களின் பட்டியலை கூற முடியும். ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையிலும் விசுவாசம் எவ்விதமாக கிரியை செய்கிறது என்பதை அவர்கள் விளக்கி கூற முடியும். அனைவரின் விசுவாசத்தையும் விளக்கமாக கூற முடியாது என்பதனாலும், ஆனால் அவர்கள் அனைவரும் இந்த அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்பதனாலும் அவர்கள் பெயரை மாத்திரம் பட்டியலிட்டு கூறுகிறார். இந்த அதிகாரத்திலே பெயர் குறிப்பிடப்பட்டவர்களின் விசுவாச போராட்டத்தை நாம் காண்கிறோம். ஒருவரின் செயல் கூட விரிவாக கூறப்படாவிட்டாலும் இந்த பட்டியலிலே நாம் வாசிக்கிற அத்தனை பேரும் மக்களை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் என்பதை மாத்திரம் பொதுவாக நாம் அறிந்து கொள்கிறோம். கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா மற்றும் சாமுவேல் ஆகியோர் நியாயாதிபதிகள். தாவீது ஒரு ராஜா. அவர்கள் அனைவருமே ஆட்சி பொறுப்பிலே உள்ளவர்களாக தேவனுக்காக யுத்தம் செய்தவர்கள். ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே தாங்கள் செய்த யுத்தத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரை குறித்தும் நாம் விரிவாக பார்க்காவிட்டாலும் கிதியோனை குறித்து மாத்திரம் சற்று விரிவாக பார்ப்போம். கிதியோன் என்றதும் சிறு மக்கள் கூட்டம் என்பது மாத்திரமல்ல, அவர்களது விசுவாசமே முக்கியமானது. தேவன் கிதியோனை அழைக்கும் பொழுது கிதியோன் சொற்ப விசுவாசமுடையவனாக மாத்திரமே காணப்பட்டான். மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கைப்பற்றிக் கொண்ட வேளையிலே கிதியோனே இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக இருந்தான். எபிரேயர்கள் தங்கள் நிலங்களிலே விளைந்த விளைச்சல்களை கூட அறுக்க முடியவில்லை. மீதியானியர் வந்து அவைகளை பிடுங்கிக் கொண்டு போய்விடுவார்கள். வாலிபனான கிதியோன் மீதியானியரின் கைக்கு தப்புவதற்காக ஆலைக்கு சமீபத்திலே தானியங்களை போரடித்துக் கொண்டிருந்தான். தானியங்களை போரடிப்பதற்கான இடம் அது அல்ல. தானிய கதிர்களை மலையின் மேல் எடுத்துச் சென்று போரடிப்பார்கள். அப்பொழுது காற்றிலே பதரங்கள் பறந்து போய்விடும். அந்த தேசத்திலே மதிய வேளையிலே காற்று அடிக்கும். ஆனால் கிதியோன் தைரியமற்ற ஒரு கோழையாக இருந்தான். கிதியோன் தானியங்களை ஆலைக்கு சமீபமாக பள்ளத்தாக்கிற்கு எடுத்துச் சென்று தன்னை ஒருவரும் பார்க்காதபடிக்கு மறைவிலே நின்று போரடித்துக் கொண்டிருக்கிறான். மறைவான இடத்திலே காற்று இல்லாதபடினாலே சாவியான தானியங்கள் பறக்கடிக்கப்படாமல் அவன் கழுத்தின் மேலேயே விழுந்திருக்கும். போரடிக்கும் பொழுது சாவியான கதிர்களும் திரும்பவுமாக தானியங்களோட சேர்ந்து விழுவது மிகுந்த வேதனையை தரும் ஒரு காரியம். ஆனால் இப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு முன்பாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று கூறுகிறார். கிதியோனை இவ்விதமாக அழைப்பது சரியல்ல. மேலும் தன்னோடு பேசிக் கொண்டிருப்பது தேவனுடைய தூதனானவர் என்பதை கிதியோன் அறியவில்லை. தன்னை பார்த்தா பராக்கிரமசாலியே என்று கூறுகிறார் என்று கிதியோன் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். தான் ஒரு கோழை என்பதை அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்று கூறுகிறான். இதன் காரணமாகவே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், நீ என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மீதியானியர் மீது வெற்றி கொள்ளும் வரையிலும் கிதியோனின் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணினார். கிதியோனின் வாழ்க்கையிலே விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இவரைய நிறுவத்தை எழுதிய ஆக்கியோன் கிதியோன், பாராக் மற்றும் சிம்சோன் என்று குறிப்பிடுகிறார். சிம்சோனை இந்த விசுவாச வீரர்களுடன் சேர்க்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகிறது. சிம்சோனின் வாழ்க்கை தோல்வி கண்டது என்றாலும் அவன் தேவனை விசுவாசித்தான். ஒரு கட்டத்திலே தேவ ஆவியானவர் அவன் மீது வந்து இறங்கிய பொழுது அவன் இஸ்ரவேலரை மீட்டுக் கொண்டான். ஆனால் அவன் தனது பணியை நிறைவேற்றி முடிக்கவில்லை. அடுத்ததாக எப்தா மற்றும் தாவீதின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து வெகு நேரம் பேசலாம். அடுத்தபடியாக சாமுவேல் மற்றும் தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் விசுவாச போராட்டம் போராடினார்கள். இப்பொழுது எபிரேயர் 11:33 பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியலின் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்பது தானியலை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, 34 பாருங்கள். அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இவர்கள் அனைவரும் விசுவாச போராட்டத்திலே வெற்றி பெற்றவர்கள். இப்பொழுது விசுவாசம் பல இடங்களுக்கும் பரவியிருப்பதை நாம் பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலுமே விசுவாசம் விரிந்து காணப்படுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் மூவருடைய விசுவாசத்தை குறித்து சற்று விபரமாக சிந்தித்தோம். முதலாவதாக யோசுவாவின் விசுவாசம். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே மோசேயோடையே கூட தேவனுடைய கூடாரத்திலே காத்திருந்தபடியினாலே மோசேக்கு தேவன் கட்டளை கொடுத்த காரியங்களையும் மோசே மூலமாக தேவன் செய்த காரியங்களையும் பரிபூர்ணமாக அறிந்த ஒரு மனிதனாயிருந்தான். ஆனபடினாலே யோசுவா தேவனுடைய சமூகத்திலே சென்று எரிகோ கோட்டையை சந்திப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை பெற்றுக் கொண்ட பொழுது தேவன் கூறிய காரியங்களுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிய முடிந்தது. எரிகோவை சுற்றி 6 நாட்கள் தொடர்ந்து அமைதியாக நடந்து வர வேண்டும் என்ற கட்டளை தேவன் கொடுத்தார். அதையே அவன் ஜனங்களுக்கு விவரமாக எடுத்துச் சொன்னான். ஒருவேளை எத்தனையோ போர் வீரர்கள், எப்படி நாம் இத்தனை நாள் அமைதியாக செல்ல முடியும், மேலே இருந்து நம்மேலே அம்பு எய்வார்களே என்று பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனால் எதற்கும் விளக்கம் கொடுக்க அவன் முன் வரவில்லை. கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார், ஆனபடினாலே அவர் சொன்னபடியே நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய செயல்பாட்டை பரிபூர்ணமாக அவன் விசுவாசிக்கிறவனாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவர் நம்மை செய்யும்படியாக சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து தைரியத்தோட செய்கிறோமா, அல்லது சுற்றுச்சூழல்களை பார்த்து மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போய்விட்டோமா? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த வேளையிலே நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை செய்ய சொன்ன காரியங்களிலே தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு அவை புரியாத ஒன்றாயிருந்தாலும், மற்றவர்களுக்கு விவரித்து சொல்ல முடியாத காரியமாயிருந்தாலும், ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே அதை சொல்லியிருக்கிறார் என்ற தெளிவு இருக்கும் என்றால், வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்ற தெளிவு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய நேரத்திற்காக சந்தோஷத்தோடும் அமைதலோடும் ஸ்தோத்திரத்தோடும் காத்திருங்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே எதையுமே நாம் துரிதமாக செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற காலத்திலே இருக்கிறோம். எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் காத்திருக்க விரும்புகிறதில்லை. ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமானது. எவ்வளவுக்கு அதிகமாக காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நமது விசுவாசம் வளர்ச்சி பெறும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. அப்படி அவனுடைய விசுவாசம் வளர்ந்தபடியினாலேதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமை அழைக்க தேவனே சித்தம் கொண்டார். இரண்டாவதாக ராகப் என்னும் வேசியை குறித்து பார்த்தோம். அவள் வாழ்க்கையிலே ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவளுடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமையை அவள் பரிபூர்ணமாக விசுவாசித்து அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை கண்டவுடன் ஒரு தெளிவான விசுவாசத்திற்குள்ளே கடந்து வருகிறாள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமையெல்லாம் நீங்கள் அறிந்தவர்களாயிருக்கலாம். தேவன் அப்படி செய்வார், இப்படி செய்வார், இதையெல்லாம் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கலாம். அப்படியெல்லாம் விசுவாசித்தும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய கிரியையிலே அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால், அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாக வருகிறது என்பதை உணர்ந்து மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்திற்கும் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களையும் பரிபூர்ண ரட்சிப்பிற்குள்ளே வழி நடத்துவார். என கருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த விதமான பாவமாக இல்லாமல் வேறு எந்த பாவங்களிலாவது நீங்கள் விழுந்து கிடக்கலாம். ஆனால் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும் உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் எந்த பாவத்திலே பலவீனமாய் இருக்கிறீர்களோ அதிலேயும் நீங்கள் வெற்றி பெறத்தக்கதாக தேவனை விசுவாசியுங்கள். ராகாப் ஒரு பாவியாக இருந்தாலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசித்தாள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் எனக்கு எந்த பாவத்திலிருந்தும் வெற்றி தருவார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுய முயற்சியை விட்டு கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள். அப்பொழுது அவரே உங்களுக்கு தமது தூய ஆவியின் வல்லமையினாலே ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த ஜீவியத்தை தந்தருளுவார். மூன்றாவதாக கிதியோனை குறித்தும் நாம் சிந்தித்தோம். கிதியோன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். எனவேதான் அவன் தனது பயிர்களை ஆலையின் அருகே வைத்து போரடித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அந்த பயந்த மனிதனை பார்த்தும் ஆண்டவர் தைரியசாலி என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்ததா? ஆம் பிரியமானவர்களே, அவன் தேவனை விசுவாசிக்கும் விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அவனை சந்தித்த அந்த தேவதூதன் கூறுகிறான். என் கருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் ஒரு பராக்கிரமசாலியாக மாற முடியும். நீங்கள் எதை குறித்த பயத்தோடாவது இன்று நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? மனிதர்களை குறித்த பயமோ அல்லது வேறு எந்த சூழ்நிலையை குறித்த பயத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஏனென்றால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் மேலே உங்களுக்கு இருக்கும் விசுவாசத்தை அவர் அறிந்தவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு இருப்பதையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆனபடினாலே உங்களுக்கு முன்னே இருக்கும் காரியங்களிலே நீங்கள் தைரியமாக சென்று அவருடைய வல்லமையினாலே வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் சுய பலத்தை நம்பி அல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற உண்மையை நம்பினவர்களாக நீங்கள் முன் செல்லுங்கள். நீங்கள் திட்டமிடுங்கள், நீங்கள் செயல்படுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் வெற்றியாக நடத்தி தருவார். அருமையானவர்களே, விசுவாசத்திலேதான் வெற்றி இருக்கிறது. நாம் இப்பொழுது தியானித்த காரியங்களிலே உலக பிரகாரமாக அவர்கள் பெற்ற வெற்றியை சிந்தித்தோம். சிலர் விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் உரியது என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் இந்த உலகத்திலே ஜெயம் பெற்று வாழலாம். உங்கள் காரியங்களிலே, நாம் விரும்பும் காரியங்களிலே தேவ சித்தப்படியான வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் ஒருபொழுதும் தேவனுடைய வாழ்க்கையிலே தோற்று போவதில்லை, நஷ்டப்பட்டு போவதில்லை. 1 யோவான் 4:4-5 பாருங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று அவர் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். விசுவாசிக்கிற உங்களுக்கும் ஜெயம் உண்டு.

5 4 6 0 4 6 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.

உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:18 வசனத்தின் பின்பாகம், உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:18

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில் பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேராக அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி முக்கியம். சபைக்கு போகிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமாக பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் கடைசியாக மாலையில் நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்கள், வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்ணுறோம், வந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடலை, அந்த வீடு நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக இருந்தா. அதை யாராவது சொல்கிறாங்களா, இப்போ என்ன தான் கூப்பிடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணுறேன். சரி, நீ பாத்திரமாக இருந்தாதான் நான் சொல்கிற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானேயா உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பைபிள் படி நீங்கள் பார்த்தா, பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு போனால் நீ அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10 அதிகாரம் 12 வசனம். வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப வந்துடும். இதுதான் சக்தி. இன்னொரு முறை சொல்லுங்க, உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி, ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார், அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில் நான் தேவ கிருபை நான் நிற்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய

0: ஆசீர்வாதத்தை கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா ஒரு மணியோ ஒன்றரை மணியோ, அதுக்கு மேல போய்தாகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போகணும். அப்புறம் யாரா கேட்பாங்க நீங்க போலியான்னு? அதனால போய் கடைசி எங்க போனோம்? அங்கதான் போனோம். போனோம் அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டில் என்ன இல்லை, வீட்டில் அவங்களுக்கு ஏற்றபடி இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டில் தங்க போகிறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா? கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா? அதை போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டால் அந்த வீட்டில் தங்க முடியுமா? ஆனால் அதை மறைமுகமாக கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ்ன்னு பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனால் அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கே வரேன், கிச்சன்லேயே உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால் உட்கார வைப்பீங்க, அழகாக ஃபர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவிலாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கேயே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களாக வந்து பார்த்துட்டு போகிற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனால் தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனால் டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில் சில வீட்டை காலி முடிக்கும், அவங்க யார், இதோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரிய வந்துட்டாங்களே, அப்போ தான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடித்த காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேரில் இருக்கிறது தெரியும், அப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா அவங்களுக்கு? இந்த டவலில் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி, ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமாக தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளை, வந்து போகிற ஆளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டார், புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக தான் இருக்கும். பணத்தில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்போ வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை
0: நான் கண்டு
1: உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க. ஆமேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர், ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்போ வீட்டில் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்ல நினச்சிக்காதீங்க நீங்கள். புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்கள் சொல்கிறீங்க நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்கள் கணவர் வரவே மாட்டார், எங்கள் பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னை கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களெலாம் ரட்சிக்கப்பட்டால் தான் என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கோ, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன தெரியுமா விசுவாசிக்கணும், கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசித்தா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்தில் பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில் ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டில் இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில் சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஒரு வீட்டை பாதுகாப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு, ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே பலியாயிட்டாரு. எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற பலியாக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். ஆமேன். நாம் போய் ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ அல்லது புறாக்களையோ போய் பலிபீடத்தில் வெட்டி அந்த இரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்லை? எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அப்போ அந்த இரத்தத்தால் யார் யார் கழுவப்படுறாங்களோ, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வீட்டுக்குள்ளே வாதை வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் பேசுவது எத்தனை பேர் காதுல கேட்டுச்சோ அவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கு பெயர் தான் ரட்சிக்கப்பட்டவங்க அர்த்தம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க மனம் திரும்பினவங்கன்னு அர்த்தம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கு பெயர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து போகிறேன், எங்கள் அம்மா அப்பா ஏற்கனவே போகிறாங்க, அந்த சபைக்கு தான் நான் போகிறேன், நான் ரட்சிக்கப்படலையா நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா இல்லையான்னு இன்னொருத்தர் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா, மனம் திரும்பியிருந்தா, இயேசுவின் இரத்தத்தினால நான் எப்படி இருப்பேன், கழுவப்பட்டிருப்பேன். இன்றைக்கி நான் சிலரை பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவாங்க, ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஒரு காலத்தில் நான் பார்த்தது என்னென்னா, கூட்டத்துக்கு வந்தால் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, கூட்டத்துக்கு வந்தால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் சமீப காலம் பார்த்தா கூட்டத்துக்கெல்லாம் வருவாங்க, ஆனால் அது என்னன்னே புரியல. அப்போ என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரசங்கம் எனக்கு இல்லை, இந்த செய்தி எனக்கு இல்லை, நான் தான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், அதுக்கு அடையாளமா எங்க பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. ஞானஸ்நானம் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவங்களுக்கு தான் ஞானஸ்நானம். ஆனா பைபிளை நீங்க தெளிவா வாசித்து பார்த்தா அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்படணும், அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீங்கள் மனம் திரும்பினது உண்மை, ஆனால் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உதாரணமா உங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அதுக்கு கீழ்ப்படியாம நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா என்னை பார்த்து நீங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை நான் முதல்ல யோசிக்கணும். சிலர் வாய் விட்டு பேசிடுவான், அவனை நம்பலாம், பேசாம இருப்பாங்கள்ல அவங்கள வந்து பேச ஆரம்பித்தான் அவ்வளோதான் வீடே ரெண்டாயிரும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதுக்குன்னு பேசுகிறவங்களை நம்பலான்னு அவரே சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்கிறான்னு இஷ்டத்துக்கும் பேசின்னு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம எதை பேசினாலும் நம்ம ரொம்ப இதாக பேச வேண்டியிருக்கு. அப்போ இன்றைக்கு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜென்மஸ்வாபம் கிரியை செய்யாது. சத்தமாக சொல்லுங்க, ஜென்மஸ்வாபம். எல்லாம் தமிழ் தானே, சத்தமாக சொல்லுங்க, ஜென்மஸ்வாபம் கிரியை செய்யாது. அந்த ஜென்மஸ்வாபம்ன்ற தமிழுக்கு இன்னொரு தமிழ் என்ன சொல்றது? பிறவி குணம். வெரி குட். பிறவி குணம், பிறக்கும்போதே குணம் இருக்கும். அது எப்படி பிறக்கும்போதே குணம் இருக்கும்? அது அம்மா கிட்டேருந்து வந்திருக்கலாம், அவங்க அப்பா கிட்டேருந்து வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு பேர் தான் பிறவி குணம், அந்த ஜென்மஸ்வாபங்கள். சிலர் பார்த்தா ஆரம்பத்தில் ஒழுங்காக இருப்பான், சிலர் சொல்கிறாங்க 10th படிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான், +2 படிக்க ஆரம்பித்தது தான் தாமதம், என்னென்னமோ பேசுகிறான். ப்ளஸ் டூ வந்தான் எங்கிட்ட பேச்சே இல்லை. அப்போ காரணம், கத்தோடைய பிள்ளை பேச்சே இல்லைன்னா அவர் ரொம்ப டீசெண்டாக இருக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. சிலர் வந்து பேசலன்னொன்னே அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அமைதியாக இருப்பார், ஒன்றும் பேச மாட்டார். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு மிகுந்த அன்போடு தாழ்மையோடு சொல்கிறேன், அன்னைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கும் இன்றைக்கி ரட்சிக்கப்படுறதுக்கும் எல்லாம் ஒன்று தான். ஆமே, ரட்சிக்கப்பட்டா மனம் திரும்பினா நம்பர் 1 ஜென்மஸ்வாபம் மாறணும். உதாரணமாக பயங்கரமாக ஒருத்தன் கோவப்படுறான்னு வைங்களேன், ஜென்மஸ்வாபம் அது ஒரு சுவாபம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவங்க அடிக்கடி நல்ல பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு இருந்தா கோபம் வருமா வராதா? இதுதான் அப்படி தான் போகக்கூடாது. கோபம் அப்படி வர மாதிரி இருக்கும், உடனே ஆவியானவர் பேசுவார். இதுதானே உண்மை? உன்னை ஆண்டவர் அப்படி மீறி சில நேரத்தில் ஒன்று பேசிட்டா கூட உடனே நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அப்புறம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உங்கள் கோபம் தனியே கடவுது. எவ்வளோ அழகாக போட்டிருக்கு, கோபம் வராதுன்னு பைபிளில் போடல. கோபம் ஒரு சுவாபம், புரியுதா உங்களுக்கு? கோபம் ஒரு சுவாபம். சில விஷயத்தில் கோபப்படணும், நீங்கள் ஒரு அலங்கோலமாக உடுத்திட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அப்படியே சொல்லுவேன் நான், நாலு நாளாக என் பையன் வீட்டுக்கே வரல, எங்கடா போனால் இன்னும் ஒரு 5 நாள் கழித்து வரதான்னு அப்படி சொல்லுவேன் நான். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது தகப்பனாக இருந்தால் அவன் தன் பிள்ளை என்ன செய்வான்? கடிந்து கொண்டு சிச்சிப்பான். அதான் நேசிக்கிற தகப்பனுடைய அர்த்தம். அப்போ இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தால் சிரிச்சிட்டேன், ஏதா அவன் சொன்னால் முகலாம் மாறிடுது. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின அவங்களுக்கு அவர் நல்லதானே சொல்கிறாங்க, அப்படி என்ன வரும்? ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜென்மஸ்வாபம் மாறும், அவங்க சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. உதாரணமாக வரேன், நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? வருவாங்க. வர முடியலைன்னா என்ன சொல்லுவாங்க? வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவின் நாமத்தினால நான் மிகுந்த அன்போடு கூட சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவங்க குணம் மாறும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டவங்க பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. எதை ஃபாலோ பண்ணுவாங்க? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? உதாரணமாக ஒரு ஸ்திரீக்கு அந்த 10 வெள்ளிக்காசு இருந்துச்சான், ஒன்று காணாம போச்சான், அப்புறம் அவளுக்கு தேடி கண்டுபிடிச்சிட்டாலாம். கண்டுபிடிச்சோன்னு என்ன செஞ்சாலா? தேடி கண்டுபிடிச்சோடனே அயல் வீட்டுக்காரர்கள், சிநேகிதர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அவ வீட்டுக்கு கூப்பிட்டு என் கூட என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, காணாமல் போன வெள்ளிக்காசு கிடைச்சிருச்சு. ஆமென். தான் பெற்ற, தான் இழந்து போன, தனக்குள் இருந்த தாளந்துகள், ஒரு காலத்தில் இந்த தாள் இருந்தாலும் இறந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப அதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார், அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற சந்தோஷத்தை ரட்சிக்கப்பட்டவங்க பகிர்ந்து கொள்வாங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா இங்க சாட்சி சொல்லும் போது கீழே இருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க இங்க போங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு ரட்சிப்பு இருக்கிறதுனால தான் ஆண்டவரை பற்றி பேச முடிஞ்சது. கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வருவதுதான் தேவ சித்தம். அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னா, இந்த தங்கறத தான் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான், சும்மா வந்து போறத பேசல, புரியுதா உங்களுக்கு? அப்ப தங்குகிறதுக்கு முதல் காரியம், என் வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். என் வீடு எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என் வீடு ஒரு மனம் திரும்பின வீடா இருக்கணும். என் வீட்டுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, நல்லா நல்லா தான் இருக்கு பிரதர், ஆனால் இது என் வீட்டுக்காரன் கேட்கணும் இந்த பிரசங்கத்தை, நானே தான் கேட்டுட்டு இருக்கிறேன், அவர் கேட்டார்னா திருந்திடுவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், வேதத்தை நீங்கள் சீக்கிரமாக திருப்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நீங்கள் திருப்பி 1 பேதுரு 3 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
1: அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: அப்பொழுது
1: அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால்,
0: யாராவது கீழ்ப்படியாம இருந்தா,
1: பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை
0: அவர்கள் பார்த்து
1: போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
0: கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரசங்கம் கேட்டாதான் திருந்துவானே, அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா பிரசங்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல அவங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கோ பிரசங்கம் கேட்கறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க எப்படி கர்த்தருக்குள்ள வருவாங்க? இந்த வசனத்தை பாருங்க, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க நம்பணும், இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். ஏனென்றால் சகோதரிகள் தான் வீட்டில் ரொம்ப முக்கியமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள மனைவி. அப்ப புத்தி இல்லாத மனைவி என்ன செய்யறா? தன் கைகளினாலேயே. அதுக்கெல்லாம் வந்து இடிக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள்லாம் கூட்டிட்டு வர வேணாம், புரியுதா உங்களுக்கு? இடிக்கிறதுக்கெல்லாம் மிஷின்ல வேணா, 4-5 ஆட்கள் வேணா, அவங்க கையினால இடிச்சிருவாளாம். அப்போ எவ்வளவு பலசாலி பார்த்தீங்களா நீங்க? அப்போ கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமேன். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கணும்னா, ஆண்டவரே என் வீட்டில் மாத்திரம் பணம் இருந்துச்சுன்னா என்னை இந்த ஆள் இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களா? ஏமா, நான் மாத்திரம் படிச்சிருந்தேனா நான் இவரை நம்பி இருக்கப்பேனா? எனக்கு மாத்திரம் 4 காசு கையில் இருந்ததுன்னா நான் இந்த மாதிரி கேவலப்பட வேண்டிய அவசியமா? அப்படியெல்லாம் நீங்கள் புலம்பாதீங்க. என் வீட்டில் ரட்சிப்பு மாத்திரம் இருந்திருந்தா இது நடக்குமான்னு கேளுங்க. ஆமே. நான் மாத்திரம் படிச்சிருந்தா அதான் தெரியும், அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மாத்திரம், எனக்கு மாத்திரம் பணம் இருந்தா அதான் இல்லையே. இல்லாததை பத்தி பேச வேணாம், புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, உங்க மேல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, நான் சாதாரண ஆள் அல்ல, எனக்குள்ள ஆண்டவர், நான் சாதாரணவளா ஒரு காலத்தில் இருந்தேன், சாதாரணவனா இருந்தேன், ஆனா இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டேன், என்னுடைய சுவாபம் மாறன ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாங்க, கீழ்ப்படிதலை தாங்க என்று நீங்க சொல்லி சொல்லி ஜபிக்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்க வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவனாய் மாற்றிடும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டில் வாசித்த வசனம், அந்த இயேசு, அந்த ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராகி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும். இப்ப நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனா நீங்க ரட்சிக்கப்படலைன்னா அது கஷ்டம். ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, வேகமா வேதத்தை திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் சில வசனங்களை முடிந்த அளவுக்கு சொல்ல விரும்புறேன். முதலாம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க.
1: அவள் இருந்த வீட்டில்
0: தேவ தூதன் பிரவேசித்து
1: கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: இந்த வசனத்தை பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் பொதுவாக கேட்போம், அதோடு அந்த வசனங்கள்லாம் மறந்துடுறோம் நம்ம சில நேரங்களில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்துகிறாரு, என்னை கவனிக்கணும். அந்த வசனத்தில் நான் அதிகமாய் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவதூதன் மரியாளின் வீட்டுக்கு வந்தார், அவள் இருந்த வீட்டை தேடி வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வரார்னு வைங்க, எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் வரார்னு வைங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சும்மா சோ இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர் வரார்னு வைங்க, எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அதுக்கே நம்ம பயங்கரமாக பேசுவோம், அவர் வரார், இவர் வரார், இவர் வரார். அவர் சிலர் சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை, என் வீட்டுக்கு வர கண்ணு தெரியுது அவங்களுக்கெல்லாம், என் வீட்டுக்கு வரணும்னு. என் வீட்டுக்கு நீங்களாம் வருவீங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வருவீங்களான்னு வர்றதை கூட வராமாக்கிடுவாங்க. நீங்களாம் வருவீங்களான்னு. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பரலோகத்தின் தேவன் இந்த தேவன் தம்முடைய தூதனை இவன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஏன் அனுப்பினார் அப்படின்னு கேட்டா, இந்த மரியாளுடைய வீடு பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வீடு. இந்த வீடு பரலோகத்தோடு, இந்த வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கடி வர்றாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். தொடர்பு இல்லாம வர முடியாது, புரியுதா உங்களுக்கு? என்னைக்கா ஒரு நாள் வர தொடர்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், மரியாள் வீடு பரலோகத்தோடு தொடர்புடைய வீடு. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நீங்க இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். பரலோகத்தோடு தொடர்புனா அது என்ன பிரதர்? அது எப்படி தொடர்பு வச்சுக்கிறது? பரலோகத்தோடு தொடர்புடைய வீடுன்னா என்ன அர்த்தம்னா, பரலோகத்தோடு இருக்கிற தேவனோடு கூட பேசுகிற வீடு. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எப்போதெல்லாம் ஜபம் பண்றீங்களோ அந்த ஜபம் பரலோகத்தோடு உங்களை இணைக்கிறது. எங்கள் பரலோக பிதாவே என்று கூப்பிடுகிறோம் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்றோம், அந்த ஜபம் பரலோகத்தோடு இணைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இரண்டாவது ஆசீர்வாதத்திற்கு வழி என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் அடிக்கடி உங்க வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, உங்க வீட்டை பரலோகத்தோடு ஆவியானவர் இணைச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், மரியாள் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடுகள் இருந்திருக்கும், ஆனா அவங்க வீட்டுக்கெல்லாம் தேவ தூதனை கர்த்தர் அனுப்பல, இவங்க வீட்டுக்கு தான் அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன, இதுல இருந்து ஒன்று விளங்குது, அவங்க ஜபம் பண்ணுகிற ஜபிக்கிற தேவனுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு வீடு. உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கியா? உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவரோடு கூட தனித்து உறவாடுறீங்களா? தனித்து உறவாட முடியுதா? காலையில் வேலைக்கு போனால், வேலைக்கு போனால் இல்லை தொழிலுக்கு போனால், சாயந்தரம் டயர்டாக வந்தோடனே அப்படி சாப்பிட்டோன்னே படுக்க தான் தோன்றும். ஆண்டவரோடு பேசுறதுக்கே முடியல. அதனால தான் நல்ல நேரம் அதிகாலை நேரம், சில நேரங்கள் இரவு நேரங்களில் ஜெபம் பண்ணும்போது உங்கள் மனநிலைமையெல்லாம் தேவனோடு கூட ஒன்றரை கலந்து ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை வேகமாய் திருப்புங்க, வேகமாய். அப்போஸ்தலர் 12:5.
1: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்.
0: 12
1: அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த
0: 18 வாசிங்க பிரதர், எனக்காக.
1: பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல.
0: நல்ல, போதும், நல்ல கவனிங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால வேகமா அவங்களோட பேசிக்கொண்டு போறேன். நல்ல கவனிக்கணும்.
2: பண்ணுங்க.
3: Recording in progress.
4: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் தேவை செய்தி கேட்டோம், தொடர்ச்சியாக கேட்போம். பின்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் சோரன் பாலன் அவர்கள் இணைகிறார் லண்டன் UKயிலிருந்து. யுபங்களோடு பாடல்களோடு இயக்கத்தில் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே போய்ப்போம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவர் வழி நடத்துவார் பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்த கத்திர உதவி செய்வாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் இணைவார். அவரை வரவேற்போம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 25 தேதி வைகாசி மாதம், 25 தேதி மே மாதம், 2026 திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். கத்திரதாமே இந்த நாட்களை மாசு தருவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். எங்களுடன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் UKயிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: God bless you, brother. God bless you. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்பனே சங்கமம் பாலுனி இடத்தில் நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் இவருடன் ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதர குடும்பங்கள் மற்றும் உடலாளர் ரீதியில் சங்கமம் பாலுனி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே எடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் ஆமன்றம் ஆம வேண்டும் அசை ஜெபிக்கிறேன் தாராஜா. கேட்கலோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. மற்றும் தகப்பனே உலகளா ரீதியில் நிரந்தரமான சமாளத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடு நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசி நிரந்தர சமாளத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி சொந்தப்பனே சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே கொடிய நோயினால வியாதினால பேரப்படுகிற மக்களை கண்கொண்டு பார்க்குறீங்க ராஜா. தகப்பனே ஒரு விஷயம் மனதுருவுங்க ராஜா. அவர்கள் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் தங்கள் வாழ்நாளை செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ராஜா பரத்திலிருந்து சோமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சுகப்படுத்துங்க ராஜா, சுகப்படுத்துங்க ராஜா. வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பரம வைக்கிற ராஜா, பரம வைக்கிற ராஜா. ஒரு விஷயம் மனதுருவுங்க ராஜா, மனம் இது அங்குங்க மனதுருகு தெய்வமையா நீங்கள் சோத்திருந்தாப்பனே. அப்படியே நீங்கள் மனதுருகி சுகமடைக்கிற வார்த்தைகளை அனுப்பினதற்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் ராஜா. எல்லோரையும் ஆசிர்வதிங்க வந்தெடுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் நமக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் நமக்காய் தந்தாரே. எம்மை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, எம்மை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு, எம்மை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, எம்மை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி.

துதி பாடி கொண்டாடுவோம். வன்றாரே இயேசு சாத்தானை வன்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வன்றாரே இயேசு சாத்தானை வன்றாரே, வல்லமைகள் அனைத்தையும்

0: எல்லாரும் துதி பாடி கொண்டாடுவோம். நாம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன். ஆமீன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரை கொண்டாடுவோம் என்று பாடலோடு எடுத்து வந்தீர்கள். ஜபத்தோடு இணைந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையான வழி இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் பாலன் சிவா லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான பாடலோடும் ஜெபங்களோடும் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆமீன். ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24

0: பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம்.
1: இதுவரைக்கும் ஜெபிக்காவிட்டால் இனிமே நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி முடிந்த இரவு நேரத்துல ஆண்டவரோடு கூட நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஜெபித்து பாருங்க. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த 12 அதிகாரத்துல பேதுருவை ஏரோது பிடித்து கால்களை கைகள்லாம் சங்கிலி போட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். நாளை காலையில அவனை கொல்ல போகிறாங்க. ஆனா பேதுரு என்ன செய்துட்டு இருக்கிறாரா? தூங்கி கொண்டிருக்கு. நாளை காலையில கொல்ல போகிற ஒரு ஆளுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கான். காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த பேதுருவை என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவர் அவனுக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பாவலாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டப்போற அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொல்லியிருந்தாரா? சொன்னார். அதே போல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ 7 வயது, அதாவது யோவான் கடைசி அதிகாரத்தை திருப்பாதீங்க, டைம் இல்ல, நீ 7 வயதா இருக்கும் போது நீ உன்னுடைய அறைய கட்டி கொடுற. அப்புறம் நீ முதிர்வயதாகும் போது, நான் புரியுது உங்களுக்கு, முதிர்வயதாகும் போது. அப்ப இந்த அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் அவன் முதிர்வயது உள்ளவன் அல்ல, அவனுடைய புரிதாக இருக்கு. அப்ப அவனுக்கு தெரியும் என் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தின்படி எனக்கு எப்பதான் மரணம், முதிர்வயதாக வரும், கடைசி நிமிஷம். அந்த வெளிப்பாட்டை அவன் நம்புகிறவன். அதனால இந்த யாரோட நினைச்சிட்டு இருக்காரு, நாளைக்கு என்னை கொல்ல போடுறேன். ஆனா அவனோ ஆண்டவருடைய வார்த்தையை கட்டப்பட்டவன். அதனால அவனுக்கு நல்ல தூங்கிட்டான். இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்க சொன்ன 12 வசனத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த வீட்டார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. கைவிட்டு சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், டக்குன்னு பதில் சொல்லுங்க, நம்புறேன். இந்த வீட்டார் அவனுக்காக ஜெபம் பண்ண நேரம் 7 பகலா 7 வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க தொடர் ஜெயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், திங்கட்கிழமை வாங்க. ஒரு நாள் கிடைக்கும் ஆண்டா வச்சிருந்தா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கத்துடைய பிள்ளைகள் அந்த விடுதலை உங்களுக்கு போகக்கூடாது. சொல்லுங்க. அப்ப ஒரு இன்னொரு வேதத்தில் நான் அதை வாசிக்கும் போது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக இந்த கர்த்தருடைய நாமத்தினால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை போறோம், குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு போறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், அப்படி அல்ல. நீங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் ஆரம்பித்து பாருங்க. அப்ப உங்க வீடு பரலோகத்தோடு தொடர்புடைய வீடு மாறும். நவீன உலகத்தில் எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். அந்த காலத்தை உதாரணமாக தோசை இட்லி சாப்பிடணும்னா முந்தின நாளே அந்த மாவுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நினைச்ச

0: தான் போய் வாங்கி டக்குன்னு தோசை சுட்டு சாப்பிடுறதுக்கு வசதி இருக்கு. அது மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி, உடனே உடனே காஃபி, உடனே டீ, எல்லாமே உடனுக்குடன் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே வளர்ந்துருக்கு. அதே போல் அநேகர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதமும் எப்படி வரணும், இன்னைக்கு வந்தா இன்னைக்கே வரணும், அப்போதான் நாளைக்கு நான் வருவேன். புரியும் உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்த என்னுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கும் சொல்லி கொடுத்த, நீ எங்கேயோ போய் ஊழியம் செய்யறாயோ அங்கெல்லாம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் எனக்கு என்னென்ன இப்ப எப்படி சொல்றாருன்னா, நான் கற்றுக்கொண்டாலும் நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவன் வீட்டில் வரணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு வீடும் ஆண்டவர் காமிச்சாரு. ஒன்று, ரெண்டு வீட்டுக்கும் பேர் என்னதான், வீடுதான். ரெண்டு வீடு பார்க்க அழகா இருக்கு, ரெண்டு வீடு பார்க்க அழகா இருக்கு. ஆனா ஒருநாள் பயங்கரமான வெள்ளம் வந்து ரெண்டு வீட்டையும் மோதினது. வெள்ள பொறுக்கெடுத்து ஓடும் போது ரெண்டு வீட்டையும் மோதினது. வேளமையா போன பிறகு பார்த்தா ஒரே ஒரு வீடுதான் நிக்குது, இன்னொரு வீட்டையே காணும். அப்பதான் அந்த வீட்டினுடைய ரகசியம் புரிஞ்சுது. இந்த வீடு மட்டும் நிக்குது, இந்த வீட்டை காணவே. அப்பதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சொல்றாங்க, இயேசு இயேசப்பா அழகா சொல்றாரு, ஏன் அந்த வீட்டை காணும், அந்த வீடு மணல் அஸ்திபாரம் போட்டிருக்காங்க, மணல் மேல கட்டியிருக்காங்க. சினிமாவில் பிரம்மாண்டமான வீடெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் அதை செட்டிங் போடுவாங்க. அப்புறம் அந்த அந்த அந்த அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சால் அதை என்ன செஞ்சிருவாங்க, கலட்டிடுவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நேராய் பலவிதமான உபத்திரவங்கள், பெருவெள்ளம் வந்தது, பெருவெள்ளம் மோதினதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, அதான் போராட்டங்கள். பிரச்சனை காலத்தில் அநேக தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு திடீர்னு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா, திடீர்னு ஒரு பணப்பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமான கலவரமே வந்துடும். பயங்கரமான பிரச்சனை வந்து பிரிவினை வந்துடும், சண்டை வரும், வாக்குவாதம் வரும். அந்த பணத்தை என்கிட்ட கூட, இந்த பணத்தை வாங்கிட்ட வச்சுக்கோ, இது யார் கொடுத்த பணம், அங்கே கொடுத்த பணம், இங்கே கொடுத்த பணம் அப்படின்னு பயங்கரமான வாக்குவாதங்கள். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஆனால் பண விஷயத்தில் நிறைய வீட்டில் பயங்கர பிரச்சனை. காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீடு மணலில் கட்டியிருக்கிறதுனால வெள்ளத்தோடு வெள்ளமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்னொரு வீடு அப்படியே நிற்குது. காரணம் என்ன? கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. அப்போ கற்பாறையின் மேலே அஸ்திபாரம்னா என்னவா? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், என்னிடத்தில் வந்து ஆ அவ்வளவுதான். இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போ உங்க வீட்டுக்கு வரும்? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டங்கள் வீட்டில் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் உங்க வீட்டை வரலாம், அதுக்குன்னு வீட்டை மாத்தாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சுவாபங்களை மாற்றணும், வீட்டை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணது சொல்லுவேன், வீட்டு மேல பழிய போடக்கூடாது, வீட்டில் ஜெபம் பண்ணி பார்க்கறதுக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களை தான் ஜெபம் பண்ணி பார்க்கணும். இந்த கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருங்க. அது யாரோ தங்கியிருக்கலாம், எவரோ தங்கியிருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. நீங்க ஒரு வீட்டில் போய் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிட்டீங்கன்னா, அந்த வீடு இயேசப்பாவின் ரத்த கோட்டைக்குள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வீடு இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே வந்துரும், வந்துரும், வந்துரும். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், என் வீட்டுக்குள்ள கிரியை செய்ய எந்த ஆவிக்கும் அதிகாரம் இல்லை. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது இந்த இதன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த வீட்டை வாசலை இந்த பக்கம் வைங்க, அதை உடைச்சு இந்த பக்கம் வைங்க, அதை உடைச்சு இந்த பக்கம் வைங்க. யாருக்கு லாபம்? மேஷனுக்கு வியாபாரம் ஆகும், பாவம் கஷ்டப்பட்டு அவனுங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். கர்த்தருடைய நாமத்தினால உங்களோட நான் பேசுறேன், எந்த பக்கம் வாசலை வச்சாலும்
1: கர்த்தருடைய வல்லம் அந்த வீட்டுக்குள்ள இல்லைன்னா சாத்தான் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். அதனால இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்கறீங்க, அந்த வார்த்தை உங்க காதல கேக்குது. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையில வரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப போராட்டங்கள் நடுவிலே, உபத்திரவங்கள் நடுவிலே உங்க வீட்டுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டுமானால் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். எதை பிடிங்க? வார்த்தையை பிடிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். திருப்புங்க வேகமா ஆதியாகமத்தின் புத்தகம் 14 ஆதியாகமம் 14:13 வாசிங்க பிரதர் வேகமா.
2: தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து,
1: அதை அறிவித்தான். அது அறிவித்தான்.
2: ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கு அநேகருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியருடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான்.
1: வாசிங்க.
2: தன் சகோதரன் சிறையாக கொண்டு போக,
1: ரொம்ப முக்கியமான வார்த்தை, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை
2: ஆபிராம் கேள்விப்பட்ட போது,
1: அவன்
2: தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓப்பா மட்டும் துரத்தி
1: 16
2: சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான்.
1: போதும், எனக்கு கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்தை வரக்கூடாதபடிக்கு இதுவரைக்கும் சாத்தான் பல விதத்தில் நம்முடைய கண்களை குருடாக்கி வச்சுட்டு இருந்தான். இன்றைக்கு ஆண்டவர் அதை பற்றிய கிருபையான வெளிப்பாடுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வசனத்தில் ஆதியாகமம் 14:14 மட்டும் நான் வேகமாக பேசுறேன். லோத்தை, அவனுடைய சகோதரனாகிய லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. சில நேரங்களில் நம்ம வீடுகளுக்குள்ளே சாத்தான் நுழைஞ்சு சிலர் நம்ம பிள்ளைகளையோ அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களையோ சாத்தான் இழுத்து கொண்டு போயிடுவான். இழுத்து கொண்டு போயிடுவான்னா என்ன அர்த்தம்? காணாம போயிடுவான்னு சொல்லலை, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, குடிகாரனா மாறிடுவான். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்து, ஒரு அம்மா வந்து பாரத்தோடு தான் பிள்ளைகளை பற்றி வேதனையோடு இங்கே இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை இப்படி பயங்கரமாக ஆயிட்டான். சில பிள்ளைகளுக்காக ஜோம், நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்க பிள்ளைகளை பற்றி சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போன பிறகு தான் அப்படி, காலேஜுக்கு போன பிறகு தான் அப்படி. அப்போ பிசாசு அநேகருடைய ஆத்துமாவை இப்படி திருடி கொண்டு போய்விடுகிறான். சரி, இப்போ இப்படிப்பட்ட வீடுகள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு. நிறைய வீடுகளில் பிசாசு குடிகாரனாக மாற்றுகிறான். நிறைய வீடுகளில் கீழ்ப்படியாதவர்களாக மாற்றுகிறான். தருத்திரத்தை கொண்டு வருகிறான். கடன் பாரத்தை சாத்தான் கொண்டு வருகிறான். வெளியே பார்க்க எல்லாரும் அழகா உடுத்திட்டு போறது வரதுமா இருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ளே நுழைந்து சந்தோஷத்தை திருடிடுவான், சமாதானத்தை திருடிடுவான். ஆனா இப்படிப்பட்ட வீடுகளுக்குள்ளே ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், அதான் முக்கியம். இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த லோத்தை சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. லோத்து மாத்திரம், லோத்தினுடைய குடும்பம், லோத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இதை அறிந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த 14 வசனத்தை பாருங்க. கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே கைப்படிந்த 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்தான். இது வரைக்கும் என்னை கவனிங்க. ஆபிரகாம் என்றால் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் என்றால் 100 ஈசாக்கு பிறந்தார். ஆபிரகாம் என்றால் ஆண் ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் என்றால் சீமான். அப்படிதான் பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனா இந்த 14 வசனம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் யார்? யுத்த வீரன். சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் யார்? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக யுத்தம் பண்ணுகிறான்? லோத்துக்காக யுத்தம் பண்ணுகிறான். நம்மளா இருந்தா போனா போட்டோம் அப்பவே சொன்னேன், சர்ச்சைக்கு வான்னு கேட்கல, கூட்டத்துக்கு வான்னு கேட்கல. இப்போ போனா போ, வருவான் போவோம். சாத்தான் வருவான்,
0: எல்லாரையும் பிடிச்சிட்டு போவான், போட்டும் போட்டும் போட்டும். ஆனால் அப்பவுமே சொன்ன பத்தியா, என் வார்த்தை நடந்துச்சு பத்தியா, நான் அப்பவுமே சொன்ன பத்தியா.
1: இந்த வசனத்தை நீங்க பாருங்க, லோத் சிறைப்பிடிக்கப்பட்ட போது ஆபிராம் தன் வீட்டில், சத்தமா சொல்லுங்க இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க. ஏன் அப்படி அதை திரும்ப திரும்ப சொல்ல சொன்னா, உங்க வீட்டு பிரச்சனை உங்க வீட்டுக்காரனுக்கு தான் தெரியும். உங்க வீட்டு மேல இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் யாருக்கு இருக்கும்? உங்களுக்கு தான் அதிகமா. உங்க வீட்டு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்குமா? ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு போயிருவான் அவ்வளவுதான். ஆனா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீங்க சமாளிக்கணும்னா, எதிர்த்து போராடுனா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்கள் அப்படின்னா ட்ரெயின்ட் பீப்புள், பழக்கவிக்கப்பட்ட ஆட்கள். அல்லேலூயா. திடீர்னு ஒரு யுத்தத்துக்கு போயிட முடியாது, திடீர்னு வாங்க யுத்தத்துக்கு போயிட முடியாது. அந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்ம நம்ம நாட்டில் நிறைய யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்துக்கு போனாங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் கைப்படிந்தவர்கள். இப்போ பிசாசு எப்போ வீட்டுக்குள்ளே நிலைவதுக்கு வருவான்னு தெரியாது. அப்போ எப்போதுமே ஆண்டவருடைய கைக்குள்ளே இருந்து ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுவார், உருவாக்குவார். சில நேரங்களில் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், உடனே ஆண்டவரை கைவிட்டாரு அப்படின்னு நீங்க அமைதி அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டில் இருக்கிற உங்க புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அதனால அவங்கள குறை சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவங்களையும் ஜெபிக்க வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாரு அப்படின்னு நீங்க ஒட்டு மொத்தமா நின்றீங்கன்னா கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் சொன்னாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்கறேன் கடன் பிரச்சனை மாறலன்னு. அப்போ இந்த அம்மாக்கு என்னடா வார்த்தை சொல்றது அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது நான் ஆவியானவரோடு பேசுறேன், ஒரே ஒரு வார்த்தை கேளு, என்ன ஆண்டவரே புருஷனோடு முழங்கால் பட்டி போட்டு ஜோம் பண்றாளா கேளு. நல்லா ஜோம் பண்றீங்கம்மா, நைட்டெல்லாம் ஜோம் பண்றீங்கம்மா, பைபிள் வாசி ஜோம் பண்றீங்கம்மா, பரிசுத்தாவியில் ஏவப்பட்டு கேட்குறேன், உங்க புருஷனோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, அவரோடவா? அவருக்கு எனக்கு ஒத்து வராது பிரதர். இது யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? ஆமா, அந்த ரூம்ல படுக்க வச்சிருவான், இந்த ரூம்ல அவங்க படுக்க வச்சிருவான், ஜாலியா உள்ள வருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நைட்டெல்லாம் ஜெபம் பண்றாங்களா, பைபிள் வாசலாம் ஆறு முறை வாசிட்டாங்களா, இனி எப்படி ஜெபம் பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரதர்ன்றாங்க. நீ ஏதாவது சொல்லி கொடு எப்படி இன்னும் ஜெபம் பண்றதுன்னு. அப்பதான் கர்த்தர் உணர்த்தினாரு, உன் புருஷனோட ஜெபம் பண்றியா, உடனே அவருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன வராதா, ஒத்து வராதா. அப்ப சாத்தான் அப்படி பிரிச்சு வச்சுட்டான் பாத்தீங்களா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவர் விசுவாசத்தில் அவர் குறைந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வசனத்தில் குறை விழுகிறான். ஆனா ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணா அந்த சத்துருவை துரத்த வேண்டும். ஆபிரகாம் பைபிளை சொல்லு பாருங்க, 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவனை துரத்தி கொண்டு போய் ராக்காலங்களில அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அந்த 16 வசனத்தில் வாசித்தோம், சகல பொருட்களை திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் என்ன செய்தான் சொல்லுங்க, திருப்பி கொண்டு வந்தான். சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆபிரகாம், ஆண்டவரே லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா, நீர் தூதன் அனுப்புங்கப்பா, அவனை கொண்டு வாங்கப்பா அப்படி சொல்லல. சில நேரத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், சில நேரத்தில் நாமும் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் யுத்தம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வீட்டில் 3 பேர் தான், 3 பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. அவங்க அவங்க அப்படி இவர் இப்படின்னு குறை சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பலவீனங்களை தேவன் அறிந்து அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம இப்ப ஜெபத்துக்குள்ள கடந்து போவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 எசேக்கியேல் 44 எசேக்கியேல் 44:30 வசனம்.
2: சகலவித முதற்கனிகளில்
1: எல்லாம்
2: முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியருடையதாயிருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள்
1: கைகளை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு கூட நான் பேசுறேன். வீட்டில எப்படி ஆசீர்வாதம் தங்கும், அதான் இன்னைக்கு பிரசங்கம். ரொம்ப முக்கியமான செய்தி ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வந்தேன். கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போறேன். எசேக்கியேல் 44:30 வசனத்துல உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி எல்லாம் சொல்லுங்க. இன்னும் உரத்த குரலில் என்ன செய்யணுமா? நமக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லி கொடுக்கிறேன். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் முதல் பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வழிகளை அழகா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு கிடைக்கிற வருமானமோ, நமக்கு கிடைக்கிற சொத்து சுதந்திரமோ, என்னவா இருந்தாலும் அவருடைய முதல் பாகத்தை தேவனுடைய மனிதர்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆமேன். நமக்கு தெரியும் என்றால் சொல்லி கொண்டு போகிறேன். 1 Kings 17 அந்த சாரிபாத்தின் விதவை விறகுகளை பொறுக்கி கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை சாப்பிட்டு சாகலான்னு போனான். ஆனால் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 13-14 வசனத்தை அப்புறம் வாசிங்க. நீ போய் முதலாவது எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா, முதலாவது எனக்கு கொண்டா அப்படின்றார். அந்த விதவை போய் அதே போல செய்த போது அந்த விதவையின் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவில்லாம, ஊரெல்லாம் பஞ்சம் இருந்தது, அந்த வீட்டில் பஞ்சமே இல்லை. இதை விசுவாசிக்கிற எத்தனை பேர் கையை உயர்த்தி காட்டுங்க. இன்னொரு முறை, இப்போ எதுக்கு கையை உயர்த்தினீங்க? எதுக்கு, எந்த விசுவாசிங்க? இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லும், கரெக்டாக சொல்கிறாங்களா பாருங்க. சும்மா கையை உயர்த்துங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சும்மா சாதாரண தமிழில் சொல்லி கொடுக்குறேன். நமக்கு கிடைக்கிற நம்முடைய வருமானத்தில் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுத்தான். அப்போ இந்த விதவை சாப்பிட்டு சாகலான்னு வந்தாளாம். ஆனால் ஊழியக்காரன் சொல்கிறார், அப்படி இல்லைம்மா, முதல்ல ஒரு முதல் முதல் அடையை சுட்டு எனக்கு கொண்டார். அவள் கொடுத்ததுனால அந்த சாரி பாத்திலேயே அவ வீட்டில் மட்டும்தான் பஞ்சமே இல்லை. அவ வீட்டில் மட்டும்தான் பஞ்சமே. இன்னைக்கு பாருங்க, தாய் தாப்பா ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எல்லாம் பேசுறது பார்த்தா கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் இன்ஜினியர், எம்பிஏ, எஃப்ஆர்சிஎஸ், அது இது எல்லாம் நிறையா பண்ணுறோம். அமெரிக்காவில் வேலை செய்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், நாங்கள் போகிறோம் அடுத்த மாதம். எல்லாம் நல்லா தான், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பாரம், சண்டை, குழப்பம், பிரச்சனை, நிறைய போராட்டங்கள் பணத்தினால. வருமானம் வர வர வர வர செலவுகள் அதிகமாகிட்டு போகுது, கடன் பாரம் அதிகமாகிட்டு போகுது, தேவையில்லாமல் கடனை வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் குறைவில்லாத ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதான் தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த வேலைக்கு எங்கே, இந்த இந்த இந்த படிப்புக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படி நினைக்காதீங்க. இந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன கல்யாணம் பண்ணுறது அப்படி நினைக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் எவ்வளோ வருமானம் இருக்குதா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருமானம் வருது, உயரமாக இருக்கானா, அப்படி இருக்கானா, அழகாக இருக்கானா, ஃபோட்டோவில் நல்லா இருக்க, கம்ப்யூட்டரில் எப்படி இருந்துச்சே, நேராக பார்க்கலாமா, பாருங்க, அதெல்லாம் பாருங்க. ஆனா ஆண்டவருடைய நாமம் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா. ஆமென். அப்ப இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொடுக்கிற சத்தி என்னன்னு கேட்டா, ஒரே வார்த்தையில சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ கொடுத்தா உன் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஆமென். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எசேக்கியேல் 44:30, நீங்க பேனா இருந்து அண்டர்லைன் பண்ணி வைங்க. அந்த வசனம் சொல், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம், அதான் முக்கியமா சொல்லிட்டு வரேன், ஆசீர்வாதம் தங்குபடி. எப்பவும் என் பேங்க்ல பணம் இருந்துகிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? கை வைத்து காட்டுங்க. வேணாமா உங்களுக்கு பேங்க்ல பணம் இருந்துகிட்டே இருக்கணும்? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு ஆமைன்னு சொல்கிறோம், அபிஷேகம் பண்றதுக்கு ஆமைன்னு சொல்கிறோம், ஏன் பணத்துக்கு ஆமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? பணம் வேணாமா உங்களுக்கு? இல்லைன்னா கொடுங்கப்பா, எங்களுக்கு நிறைய தேவையெல்லாம் இருக்கு, வேணான்னா கொடுத்துருங்க, பிரச்சனையே இல்லை. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு இன்னொரு அடையாளம் ஐஸ்வர்யம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு காரில், உங்கள் அப்பா ஒரு காரில், உங்கள் மகா ஒரு காரில் அப்படி போகிறது வர்றது மறந்தால் எப்படி இருக்கும்? ஷேர் ஆட்டோக்கே காசு கொடுத்தா போதும் பிரதர், அப்படி நினைக்காதீங்க. இயேசு பெரியவர். இயேசு அந்த மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை வரணையா? இயேசு பெரியவர். அப்ப ஆண்டவர் பெரியவர்னா நான் யாரு? உங்க அப்பா ஊர்ல பெரிய ஆள்னா நீங்க யாருமா? இந்த காலத்தை பாத்தீங்கன்னா, அப்பா இறந்து 25 வருஷம் ஆயிடுச்சு, கல்லறையெல்லாம் செடியெல்லாம் முளைச்சு கல்றையே தெரியல. ஆனா அவங்க சொல்ற, எங்க அப்பா யார் தெரியுமா ஊர்ல? அது யாருமே தெரியாது, அது வேற பக்கம் இருக்கும். அதாவது மறைந்து போன ஆளை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க, எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். உங்க எண்ணம் பரந்த எண்ணமா வரணும் தெரியுமா உங்களுக்கு? அதனால இந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சுட்டு எதுக்கு பிரதர் வெறுங்கையில முளம் போடுறியா? அப்படிலாம் பேசாதீங்க. உங்களை கேட்கிறேன், இரும்பு மிதக்குமா? இரும்பு கேட்கிறேன், இரும்பு மிதக்குமா? உண்மையில மிதக்காதுதான், ஆனா பைபிள்ல போட்டிருக்கு மிதஞ்சுதா இல்லையா? அப்போ அந்த பரந்த மனப்பான் உங்களுக்கு வரணும். புரியுதா உங்களுக்கு? தரித்திரத்துக்கு எனக்கு என்ன இல்லை சொல்லுங்க? தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சில வாயை திறக்க மாட்டாங்க, உங்க சம்பந்தம் எவ்வளவு காலமா இருக்கோ எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? திடீர்னு வந்து அந்த சம்பந்தத்தை உடைக்க பாக்குறிய. தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் வந்து சில பல ஆண்டு காலமா ஜெபம் பண்ணிட்டு வரேன் நான். ஆமென். தரித்திரத்துக்கு எனக்கு என்ன இல்லை? ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி பேசணும், தரித்திரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பண கஷ்டத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் யார் பேசுவாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கவும் பேசுவான். புரியுதா உங்களுக்கு? ஒரு சமீப ஒரு சகோதரன் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப அந்த தாட் நல்லா இருந்துச்சு. அந்த கொடுக்கறது தான் விதைன்னு சொல்றாங்கல்ல, அந்த விதை இப்போ ஒரு விதைக்கிறோமே, கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டு நம்ம போய் தூங்கிடுவோமா? அந்த விதை தூங்குமா? விதை தூங்குமா? எப்படி சொல்றீங்க தூங்காதுன்னு? அது என்ன செய்யும்? முளைக்கும். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். நீங்க ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே இவனுக்கு பல மடங்காக கொடுக்கணும், பல மடங்காக கொடுக்கணும், பல மடங்காக கொடுக்கணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. அதை பெற்றுக்கொள்ளணும்னா எசேக்கியேல் 44:30 சொல்லுது, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும், தங்கும்படி அதன் முதற் பலனை யார் கொடுத்துருங்க? கொடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சரியா? ஜோமனோமா எழுமி நின்று வேகமா. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Glory. ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடுன்னு சொன்னேன், பரலோகத்தோடு தொடர்பு கொண்ட வீடுன்னு சொன்னேன், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அது ஒரு அசைக்க முடியாத வீடுன்னு சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கணும்னா
0: கர்த்தருக்கு நம்முடைய வருமானத்தில் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கிற வீடுன்னு சொன்னேன். அந்த வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். க்ளோரி க்ளோரி. அம்மா, இந்த மே மாதம் வரப்போது, அடுத்த வருஷம் ஜூனில் பிள்ளைகளை ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. அதுக்குரிய பணத்தை எல்லாம் கர்த்தர் தரப்போகிறாரு. ஒருவேளை திருமணத்துக்காகவோ அல்லது வேறு என்னென்ன, ஆண்டவரால் ஏவப்பட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான், என்னென்ன காரியத்துக்காகவோ நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதைச்சிரு, உனக்கு அறுவடை உண்டு. விதை உறங்காது, விதை உறங்காது, விதை தூங்காது, அது முளைத்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட வீடாக, தேவனோடு தொடர்பு கொண்ட வீடாக, என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டப்படுகிற வீடாக, ஆண்டவரே என் வீட்டை மாற்றி, நான் ஒரு கொடுக்கிற வீடாக என்னை மாற்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களெல்லாம் என் வீட்டில் அளவில்லாமல் தங்கும்படி நீர் உதவி செய்வீராக. கண்களை மூடி அப்படி அமைதியாக நீங்கள் ஜெபம் ஆரம்பிங்க, நீங்கள் ஜெபம் ஆரம்பிங்க, கண்களை மூடி ஜெபம் ஆரம்பிங்க. ஓ க்ளோரி, கண்களை மூடி ஜெபம் ஆரம்பிங்க. யார் அங்கங்கே வேடிக்கை பார்க்க, உங்கள் வீட்டுக்காரியம் உங்களுக்கு தான் தெரியும். ஆபிரகாம் வேதத்தில் நம்ம வாஸ்து ஜெபம் வாஸ்து தியானம் பண்ண இல்லையா, அதை வச்சு இப்போ ஜெபம் பண்ணுவோம். லோத்து சிறைப்பிடிக்க, தன் சகோதரனாகிய லோத்து சிறைப்பட்டு போனதை கேள்விப்பட்ட போது தன் வீட்டிலே பிறந்தவர்களோடு அவன் யுத்தம் பண்ணினான். நான் மாத்திரம் இதுவரைக்கும் ஜெபம் பண்ணேன், நான் மாத்திரம் கஷ்டப்பட்டு, நான் மாத்திரம் சர்ச்சுக்கு போனேன், நான் மாத்திரம், இனி என் மகனோடு நான் முழங்கால் போட போறேன், என் புருஷனோடு முழங்கால் போட போறேன், என் மகன் என் பிள்ளைகளோடு நான் முழங்கால் போட போறேன், நாங்கள் எல்லாம் இணைந்து சாத்தானை விரட்ட போகிறோம். அந்த சத்துருக்கு இனிமே எங்கள் வீட்டில் இடமே வராது. எதெல்லாம் சத்துரு, எதெல்லாம் சத்துரு எங்களை விட்டு எடுத்துக்கொண்டு ஓடினானோ, என் வீட்டில இருந்து எதெல்லாம் திருடிட்டு போனானோ, அதையெல்லாம் நான் திருப்பி கொள்ள போகிறேன், அதெல்லாம் திருப்ப போறேன். மார்வாடி கடையில் இருக்கிற எல்லா நகைய, பேங்க்ல இருக்கிற எல்லா நகைய நான் திருப்ப போகிறேன், திருப்ப போறேன். சாத்தான் என்ற சரீர பலவீனத்தை திருடிட்டு போன பலத்தை நான் திருப்பி கொள்வேன். Glory, glory. நான் திரும்ப போறேன், என் சுகம் திரும்பி வரப்போகிறது, என் ஆரோக்கியம் திரும்பி வரப்போகிறது. ஹல்லேலூயா. நான் இழந்த என் வீட்டில் நிம்மதியே இல்ல ஐயா, அந்த அந்த அந்த நிம்மதியை நான் திருப்பிக் கொள்ள போகிறேன், திருப்பிக் கொள்ள போறேன். கொஞ்ச நாளா என் வீட்டில் ஒன்று சொன்னா திடீர் திடீர்னு கோபம் வந்து என் வீட்டில் நிம்மதி இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிம்மதி இல்லாமல் ஜோம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், கூட்டத்துக்கு போகிறோம், ஆனால் என் கணவருக்கு பயங்கரமான கோபம் வந்து இப்போ ரொம்ப வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது, நிம்மதியே இல்லை, நிறைய இரவு, ஆனால் நிம்மதி இல்லாமல் தூங்கிட்டு போகிறேன். சகோதரியே, இந்த கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன், அது சாத்தானுடைய தந்திரம். உன்னுடைய புருஷனை நீ வேதனைப்படுத்தி பேசாத, ஆவியான யுத்தம் பண்ணுறது இடம் கொடு. காபாலாரா ஹாதாரா மாதாரா நீங்களும் நானும் இந்த ஜப வீட்டில் இருக்கிறோம். உங்க வீடு எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோ, எந்த இடத்துல எந்த வீட்டிலிருந்து நீ வந்தீங்களோ, சென்னையில் இருக்கலாம், ரெடில்ஸா இருக்கலாம், பெரம்பூரா இருக்கலாம், திருவள்ளூரா இருக்கலாம், திருநின்ற ஊரா இருக்கலாம், பட்டாபுரமா இருக்கலாம், எங்க இருந்து வந்தீங்களோ, உங்க வீட்டுக்குள்ளே மரியாளின் வீட்டுக்கு போன காப்ரியல் தூதன் உன்னை வீட்டுக்கு போவான். ஓ க்ளோரி. உபாலா தீமாலா ரீகாலா ஹாதாலா ஹாதாலா ராகாதாலா தாலாதாலா ஓ ராபா ரீபஹா ராபா ஹபா. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு. கர்த்தருடைய ஆவியானவர் யுத்தம் பண்ண போகிறார். சாத்தானே, என் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளே, என் அன்பு சகோதரிகளின் வீட்டுக்குள்ளே இனிமே நீ இருக்க உனக்கு இடமில்லை. ஓலமோரி பஹால் மரா ஹபரா ஹபதரஹா
1: இடமில்லை. ஆரோக்கியத்தை திருடி கொண்டு போனாயோ, ஐஸ்வர்யத்தை திருடிட்டு போனாயோ. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்ப நாங்க திருப்பி கொள்ள போறோம், திருப்பி கொள்ள போகிறோம். திருப்பி கொள்வேன் என்னுடைய இழந்த வருமானத்தை, திருப்பி கொள்வேன் இழந்த என் மகனுக்குள்ள இருந்த பலவீனம், அவனை விட்டு நீங்கும், நான் திருப்பி கொள்வேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிங்க, என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, என்னோடு சேர்ந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. திருப்பிக் கொள்வேன் இழந்த சுகத்தை, திரும்ப கொள்வேன், திரும்ப பெற்றுக் கொள்வேன் இழந்த சமாதானத்தை, திரும்ப பெற்றுக் கொள்வேன் இழந்த மன அமைதியை, திரும்ப பெற்றுக் கொள்வேன் இழந்த கிருபையை, திரும்ப பெற்றுக் கொள்வேன், திரும்ப பெறுவேன். ஓ க்ளோரி, திரும்ப பெறுவேன், திரும்ப தருவார் கர்த்தர். என் வீடு, என் வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் இரத்தம், என் சரீரத்தில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறதப்பா. தொடர்புடைய வீடாய் மாற்றுங்க. என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும் ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தை தாங்க. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல வசனத்தினாலே கட்டப்பட உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, லோத்து விடுதலை ஆகினது போல எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் நாங்கள் விடுதலை பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் எல்லாம், சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவங்க எல்லாரையும் யுத்தம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால வெளியே கொண்டு வருகிறோம் அப்பா. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படு, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மனம் திரும்பி இருக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், ஆனா எங்க வீட்டில் இந்த பொருளாதாரம் மாத்திரம் ரொம்ப தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வருகிறதுப்பா. நீங்க வேதனையோடு வந்தீங்க, இந்த மாதத்திலிருந்து ஒரு நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, ஆண்டவருக்கு முதல் பலனை நான் கொடுத்துருவேன், ஊழியத்துக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கிருமா, தங்கிருமா. அது வந்து வந்து போவாது. இந்த மாசம், இந்த மாசம் நல்ல சந்தோஷமா இருந்தோம், அடுத்த மாசம் கஷ்டம், அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கிரும். ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே அளவில்லாமல் இன்னைக்கு ஊற்றும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களை மறந்துட்டு இன்னும் சில நிமிடம் மட்டும் நேரம் மட்டும் ஜெபம் பண்ண போகிறோம். நேரம் கடந்து போய்விட்டது என்றாலும் இந்த கடைசி நேரத்தில், ஆமா என் அன்பான சகோதரனே, ஐயா அன்போடு நான் தாழ்மையோடு சொல்றேன், இந்த வேத வசனத்தை நம்புங்க, நீங்க வாழ்வடைவீங்க. நீங்க இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்களை நினைச்சு சோர்ந்து போயிட்டீங்களா? கடந்து வந்த வியாதிகள், ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லையே, அல்லது என் வீட்டில் புருஷன் குடிகாரன் ஆயிட்டானே, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையலையே, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்காதா, எங்கு பார்த்தாலும் பயங்கரமாக விலைவாசி உயர்ந்திருக்கே. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, காணாததை நம்புவோம் என்றால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி. வாயை திறந்து தேவனுடைய அளவற்ற அபிஷேகம் உங்கள் மேலே இப்போ இறங்கி வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜபிக்கும் போது, ஹல்லேலூயா, மைட்டி காட்.

0: கர்த்தருடைய நாமத்தில் இப்போது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அதற்கு முன்பு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஒன்று, உங்க வீட்டை நீங்களே குறைச்சி பேசாதீங்க, உங்க வீட்டை நீங்க குற்றப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நீங்க போகும்போது ஏசப்பா கூட்டிக் கொண்டு போக போறீங்க. நீங்க போறதுக்கு முன்பாக தேவ தூதர் உங்க வீட்டுக்கு போயிருப்பான். நீங்க நம்பணும். என் வீட்டுக்கு யார் வந்தாங்களோ வரலையோ, யார் வர்றாங்களோ வரலையோ, என் வீட்டுக்கு தேவ தூதன் வருவான், செய்திகளை கொண்டு வருவான், சமாதானத்தை கூற வருவான், விடுதலை பண்ண வருவான். ஆமே. Glory, glory, glory. என் வீடு சாத்தானை எதிர்த்து போராடுகிற வீடு, இழந்ததை திருப்பிக் கொள்ளுகிற வீடு. Glory, glory. என் வீடு கர்த்தரோடு எப்போதும் தொடர்புடைய ஒரு வீடப்பா. என் வீடு தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிற விதைக்கிற ஒரு வீடுப்பா. அப்படிப்பட்ட வீடாக என் வீட்டை நீங்க மாற்றுங்கப்பா, என் வீட்டை மாற்றுங்கப்பா. இப்படிப்பட்ட ஒரு வீடாக நீ மாற்றுங்கப்பா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? உண்மையாக ஜெபம் பண்ண போறீங்களா? உங்க வீட்டை கர்த்தர் மாற்றணும் நீங்க விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? கர்த்தர் பேசினார். வார்த்தையின் மூலமாய் பேசினார், வசனத்தின் மூலமா பேசினார். அதுக்கு எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? இந்த வார்த்தையில நான் நம்புறேன் நான் இன்று முதல் என் வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை காண்பேன். அப்படி சொல்றவங்க மட்டும் முன்னுக்குவாங்க. இன்று முதல் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் முன்னுக்குவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி. உங்கள் பேகில் அங்கே வச்சுட்டு வாங்க வேகமாக. க்ளோரி, ஓ க்ளோரி. சீக்கிரமாக வாங்க, கொஞ்சம் இடம் நெருக்கடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்க. க்ளோரி. உங்களை ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக மாற்றுகிற ஒரு நேரம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் அவர்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் அந்த வீடு ஒரு பாத்திரமா இருக்கணும். என் வீட்டை அந்த பாத்திரமா மாற்று. யார் யார் வர போறீங்க? இன்னும் வாங்க. முன்புக்கு வந்தவங்க வந்தவர்களோடு இணைந்து ஜெபிக்க போறோம், இணைந்து ஜெபம் பண்ண போறோம். நீங்க கரம் உயர்த்தி ஜெபம் பண்ண முடியுமா? உங்களால கரம் உயர்த்தி இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க. வாய் திறந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிற ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி, இன்றைக்கு நான் கேட்ட இந்த செய்தியின்படி ஆண்டவர், என் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக, என் வீடு பரலோகத்தோடு தொடர்புடைய வீடாக, என் வீடு பிசாசை எதிர்த்து போராடி இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வீடாக, என் வீடு ஆண்டவரை கொடுக்கிற ஒரு வீடாக, செழிப்பான ஒரு வீடாக, என் வீடை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் என் வீட்டில் திறக்கப்படணும் ஆண்டவரே. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னீரே, புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இழந்த ஆரோக்கியம், இழந்த சுகம், இழந்த சமாதானம், இழந்த சந்தோஷம், இழந்த பலன், இழந்த உற்சாகமான ஆவி, இழந்த ஜெப வாழ்க்கை, இழந்த பரிசுத்தம், இழந்த வேத வசனத்தை
1: தியானத்தை மறுபடியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். வாய்களை திற சொல்லுங்க, நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமை, பரலோக வல்லமை, தெய்வீக வல்லமை, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கிரியைகள், கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை ஏற்படுத்தின சாத்தானே, பிரிவினைக்கு காரணமான ஆட்களை இயேசுவின் நாமத்தில் சந்தியும். ஓலாமா, கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவுகள் வீட்டுக்குள்ளே வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஜீசஸ், தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். நீங்க ஜெபிக்கும் போதே, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க தேவ வல்லமை உங்களை தொடுகிறது, தேவ அக்கினி உங்களை தொடுகிறது, புதிய வல்லமை உங்களை தொடுகிறது, புதிய கிருபை உங்களை தொடுகிறது, தேவ மகிமை உங்களை தொடுகிறது. வாய் விரிவாய் தரங்க, கூப்பிடுங்க, கூப்பிட்டா போதும், கூப்பிட்டுங்க. எவ்வளவு நாளைக்கு அமைதியா இருப்பீங்க, எவ்வளவு காலம் அமைதியா இருப்பீங்க, கூப்பிடுங்க. வாய் தரது, ஜீசஸ், இயேசுவே, இயேசுவே, என் வீட்டுக்கு வாரு, இயேசுவே, என் வீட்டுக்கு வாரு. ஆண்டவரே, தரித்திரத்தின் ஆவி, கடன் பாரத்தின் ஆவி, என் வீட்டை விட்டு வெளியேறு, வெளியே போ இயேசுவின் நாமத்தில். எல்லா குடிகார ஆவிகள் எங்க வீட்டுக்கு போக, வீட்டை விட்டு கடந்து போகட்டும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஆஸ்பத்திரியில இருக்கிறவர்கள் சுகத்தோடு வருவார்களாக. பொல்லாத ஆவியே, விபத்தை ஏற்படுத்தின ஆவியே, இயேசுவின் நாமத்தில் கடித்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறேன். ஓ க்ளோரி பா சந்தலபா ரிமகால துடரமா கதலகதர தபா தகதல கபு தல கபா. தேவன் கரம் அநேகரை தொடுகிறது என உணர்கிறேன். தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது, உங்கள் இருதயத்தை தொடுகிறது. கலங்க பண்ணின உங்கள் இருதயத்தில் தேவனுடைய மன மகிழ்ச்சி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மிகுந்த சோர்வோடும் களைத்து போய் நிம்மதி இல்லாம, இயேசுவே என்னை ஆசீர்வதிப்பீரா நினைத்துக் கொண்டு வந்தீங்க. உன்னை தொடுகிறது கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தொடுகிறது. அதற்கு அடையாளமாக கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்களை ஊற்றுகிறார், கர்த்தருடைய அக்கினியை ஊற்றுகிறார். வாய விரிவாய் தரங்க, நீங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணாதீங்க. வாயத்தரன் தம்பி, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நேரடியாக தொடுகிறார். பேசுங்க, அந்நிய பாஷை சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, ரெண்டு மடங்கு அக்கினியை, தேவ மகிமையை ஆண்டவர் தருகிற நேரம், தருகிற நேரம். அடங்கி கொள்ளாதீங்க, அடங்கி கொள்ளாதீங்க. ஓலி மஹால ஹதல ஹதல ஹதல ஹதல ரிபா கபா தல கபா தல கபா. ஆமென். வயிற்று சம்பந்தமான பலவீனங்கள், எல்லா காஸ்டிக் சம்பந்தமான பலவீனங்கள், எலும்பு சம்பந்தமான பலவீனங்கள், இரத்த சம்பந்தமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. மருந்து மாத்திரைகளால் அல்ல, மருத்துவர்களால் அல்ல, இயேசுவின் நாமத்தினால. தைராய்டு கட்டி மறைந்து போ, எலும்பில் இருக்கிற பலவீனமை மறைந்து போ இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எல்லா தலையில் இருக்கிற வேதனைகள்லாம் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். ஒரு மன அழுத்தம், ஒரு அழுத்தம் நீங்குகிறது. எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு. ஆமென். கர்த்தர் உங்களை தொட்டுட்டாருமா? கர்த்தர் உங்களை சந்திச்சிட்டாரு. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிட்டு, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. மகிமை கடைசி வரிசை வரைக்கும், கடைசி வரிசை வரைக்கும் அக்கினி விழுகிறது. தேவ மகிமை விழுகிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை கடைசியில் இருக்கிறவர்களை தொடுகிறது, முன்பாக இருக்கிறவர்களை தொடுகிறது. Glory, mahale re maha dola tu dare batala. Amen. Amen. இன்று முதல் கர்த்தர் உங்களை நடத்த போகிறது வித்தியாசமா இருக்கும். உங்கள் ஜெபம் மாறுகிறது, உங்களுடைய வேத வாசிப்பு மாறுகிறது, உங்கள் நம்பிக்கை மாறுகிறது. Mighty God. Hallelujah. உங்கள் சரீரத்தில் வேணும்னா பாருங்களேன், ஒரு புது மாற்றம் உங்க சரீரத்தில், மாற்றம் உங்க உள்ளத்துல, ஒரு மாற்றம் சிந்தையில, ஒரு மாற்றம். நான் ஏன் வாழ போறேன், நான் ஏன் வாழணும், நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன், அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீ வந்த அந்த எண்ணம் மாறி போச்சு. ஒரு புது கிருபை, புது பலன். ஓ க்ளோரி. பரிசுத்தாவியான ஒரு தெளிவா எனக்கு உணர்த்துகிற காரியம், என் ஜனங்களை நான் இன்னைக்கு விடுதலை பண்ணியிருக்கிறேன், என் ஜனங்களுடைய கண்களை நான் திறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஒரு சிலருக்கு நல்லா தெரியுது, இன்னைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்குள்ள, சுகம் சமாதானம் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தார். உணர்றவங்க உணர்றங்க, எத்தனை பேர் உணர்றீங்க? இவ்வளோ பேரா? இத்தனை பேரா உணர்றீங்க? உண்மையாவா, உண்மையாவா தொடப்பட்டீங்களா? கர்த்தரனை தொட்டுட்டார் பிரதர், நான் அதை ஃபீல் பண்றேன், உணர்கிறேன், நான் உணர்கிறேன். அப்படி சொல்றவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வாங்கலாம், எல்லாம் ஓடி வராதீங்க. யார் வர போறீங்க? இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. தம்பி சீக்கிரமா முன்னுக்கு வா. தேங்க்யூ ஜீசஸ். வேகமா சகோதரிகள் இங்க வாங்க, கையை உயர்த்தின வேகமா வந்துருங்க. கர்த்தருடைய மகிமை சிலர் மேல பலமா இறங்கி வந்துச்சு. யாரும் உணர்ச்சி வசப்படல. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை இன்னைக்கு நடந்தது. வண்டர்ஃபுல் ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். Oh glory, Rebahara, Sikrama, wonderful Jesus, thank you. Enna solranga unga per enna sister?
2: Em per Salomi, na inge irundhu Veerapurathil irundhu varren.
1: Veerapurathil irundhu varringa, solunga Salomi, konja mic kitta pidinga.
2: Enakku kadandha oru varshama enakku therinju ennoda thalaiyila neer katti irundhuchu, adanal na Bible college poirundhen. Anga irundhu ennoda belavina ennala anga irukka mudiyadha alavukku na thirumbi vandutten. வந்து நான் ஜெபிக்கும் போது எல்லாமே நான் பார்க்கும்போது எனக்கு ஜெபத்திலயும் எனக்கு இருட்டாவே இருக்கும். எனக்கு இருட்ட கண்டாலும் அவ்வளோ ஒரு பயமா இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் போறேன் பைபிள் காலேஜ். என்னோட அம்மா நம்பிக்கையோடு சொல்லி அனுப்புனாங்க, நீங்க கண்டிப்பா நீ இன்னைக்கு போயிட்டு நல்லா ஜெபின்னும் போது எனக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு அவ்வளோ டச் பண்ணுச்சு. நான் இப்ப ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு அண்ணல் வந்துட்டு என்னை வந்து மூடுனா மாதிரியும், ஒரு வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில வந்த மாதிரியும், கர்த்தர் என்னோடு கூடவே பேசு அது மாதிரியுமே இருந்துச்சு. நான் கண்டிப்பா இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தோடு கண்டிப்பா கர்த்தருக்காக நான் நிலைச்சு இருப்பேன்றத நான் இப்போ
1: விசுவாசிக்கிறேன். உள்ளத்துல எப்படி இருக்கீங்க? இப்ப உள்ளத்துல எப்படி இருக்கு உங்களுக்குள்ள?
2: எனக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கேன், நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன். நான் எவ்வளவு ஒரு வேதனையோட வந்தேனோ அது எல்லாம் மாறி நான் கடவுளுக்காக இருப்பேங்கறதான விசுவாசத்தோட.
1: கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து அநேகருடைய சரீரத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகி இருக்கிறது. இன்று முதல் பாருங்க, நிறைய வீட்டுக்குள்ளே மாற்றம் வரப்போகுது. நீங்க வேணா உங்க பைபிள்ல அல்லது உங்க டைரியில நீங்க அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றுதான் அந்த ஆசீர்வாதம் துவங்குகிறது, புதிய காரியத்தை. தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும்.

எல்லாம் எல்லா சர்ம வியாதிகள், எல்லா தலை சுற்றுதல், எல்லா பலவீனங்கள், எல்லா கட்டிகள்

0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், N4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7291954636. அவர் அட்ரஸ் ஜீசஸ் மிட்ஸ் மினிஸ்ட்ரீஸ்.
1: இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24

0: ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்கணும் மக்களுக்கு, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எபேசியர் 3:20 ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், உணர்த்தினார். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20
1: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
0: நினைக்கிறதற்கும்
1: மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற
0: வல்லமையின்படியே
1: நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
0: அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாரும் அந்த வசனத்தை வேதம் வைத்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் வாய் விட்டு திறந்து வாசித்து பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை போதும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை இது. தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்கள் மத்தியில் தேவ கிருபையினால் நான் நிற்கிறேன். நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்க, அல்லது என்னென்ன நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்க வேண்டிக் கொள்றது, அதாவது ஜபம் பண்றது. உங்களால ஜபம் பண்ணவே முடியல, கொஞ்சமாக தான் நான் ஜபம் பண்றேன், எனக்கு ஜபம் பண்ணவே ஜபம் வரமாட்டேங்குது, நான் பொதுவாகவே கொஞ்ச நேரம் தான் ஜபம் பண்ற ஆள். நான் ஜபிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும், அடுத்தது நான் நினைக்கிறது அதை விட, நான்லாம் ஒரு பெரிய காரியத்தெல்லாம் நினைக்கல, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நான் யோசிக்கல, நான் ஒரு ஏதோ சாதாரண ஒரு காரியத்தை தான் யோசிக்கிறேன், நினைக்கிறேன், விரும்புகிறேன், தேடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் கர்த்தருடைய இருதயம் என்னன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்க அப்போ இதிலிருந்து நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும், உன்னை நிறைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? என்னால இதுக்கு மேல ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்கிறதுக்கு முடியல, டைம் இல்லை, நெருக்கமா இருக்கு, உபத்திரவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு. எனக்கு சமீபத்தில் ஒரு போன வாரம் ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு ரகசியமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு சகோதரி, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க டிவியிலலாம் அந்த செய்தியெல்லாம் கேட்பேன். யாரும் இல்லாத நேரத்தில் தான் இப்படி நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், ரகசியமாக பைபிள் வாசிப்பேன். அப்போ அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம், பிரச்சனை, என்னால் ஜெபம் பண்ணவே முடியல, என்னால் பகிரங்கமாக பைபிள் வாசிக்க முடியாது, எங்கள் அப்பா பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறது இவ்வளோ தான், கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும், அதுக்காக நான் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சில ஆலோசனை கொடுத்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் சந்தர்ப்பம், உங்கள் நிலைமை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பாதகமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதாரணமாக காரியத்தை நீ நினைப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வாடகைன்னா அந்த வாடகைக்கு காசு கிடைச்சா போதும், ஒரு மோட்டர் சைக்கிள்னா அதுக்கு ஒரு பெட்ரோல் கிடைச்சா போதும் என்று நீங்கள் சாதாரண காரியத்துக்கு பெருசாக நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவர் ஆசீர்வாதம் எப்போதுமே ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தான். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு பரந்த எண்ணங்களா மாறணும். உதாரணமாக நீங்க பைபிளை திறந்து நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16 அதிகாரத்தை திருப்புங்க, 16 அதிகாரத்தை திருப்புங்க. 13-14 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது கவனியுங்கள்.
1: ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுங்கிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்,
0: கூடி வந்த சகோதரிகளுக்கு உபதேசித்தோம்.
1: அப்பொழுது ஏத்திரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார்,
0: கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போ அநேக சகோதரிகள் வந்து உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய அவங்க சாதாரணமான ஆள் அல்ல, ரத்தாம்பரம் அப்படின்னா விலையேற பெற்றது, பெரிய ஒரு தொழில் செய்கிற ஒரு சகோதரி, ஒரு வசதியான ஒரு சகோதரி. அவங்களும் உட்கார்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவள் சொல்லிய பவுல் சொல்லிய வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். உங்களை பார்த்து இப்ப நான் கேட்க போறேன், யாருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்? ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, லீதியாளின் இருதயத்தை தான் கர்த்தர் திறந்தார். அந்த அம்மாவுடைய இருதயத்தை மட்டும்தான் கர்த்தர் திறந்தார். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கு,
1: அவளும்
0: அவள்
1: வீட்டாரும்
0: ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு
1: அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: நல்ல கவனிங்க, முதலாவது நான் சொன்ன வசனம் 14, ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை தான் தொட்டாரு, லீதியாளை மட்டும்தான் கர்த்தர் ரட்சித்தாரு. ஆனா அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுப்பாங்க? ரட்சிக்கப்பட்டாதான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆமே. அப்போ நல்ல கவனிங்க, இப்போ ஆண்டவர் முதலாவது தொட்டது லீதியால தான், லிடியாவை தான் ஆண்டவர் தொட்டார். ஆனா அடுத்த வசனத்துல பார்த்தா முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு குடும்பமும் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய சபைக்குள்ளே அவர்கள் வந்துட்டாங்க. கரம் உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமே. அப்ப லீதியாளுக்கு இது தெரியாது, இப்படிப்பட்ட காரியம் நடக்க போது ஆண்டவர் வீட்டுக்குள்ள வர போறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அந்த கூட்டத்துக்கு போகலாம், அந்த ஆற்றங்கரையில் அவர் பேசுறாரு என்று நினைத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, அந்த சகோதரி சொல்லுகிறாள், நாங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்க எண்ணினா நீங்க என் வீட்டிலே வந்து என்ன செய்யலாம், வீட்டிலே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அவர் வீட்டையே அவங்க திறந்து கொடுத்துட்டாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தொடுதல் முதலாவது எங்க ஆரம்பித்தது? லிதியாவின் மேல ஆண்டவருடைய தொடுதல் இருந்தது. ஆமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைய லிடியா நினைச்சது கொஞ்சம், அவள் வந்து அந்த இடத்துல ஒருவேளை ஜபம் பண்ணது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எது வரைக்கும் போயிருச்சு? வீடு வரைக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் மனம் திரும்பக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை அந்த முழு குடும்பத்திற்கே கட்டளையிட்டார். அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணுவேன், என் வீட்டுக்கார் ஜெபம் பண்ணவே மாட்டாரு. நான் சிலர் சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் தான் கூட்டத்துக்கு வருவேன், இந்த எனக்கு இருக்கிற விசுவாசம் என் மனைவிக்கு கிடையாது, நான் ஒருத்தர் தான் ஆண்டவரை தேடுவேன், நான் ஒருத்தர் தான் ஃபாஸ்டிங் இருப்பேன், வேற யாருமே கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுறது கிடையாது, அவங்கெல்லாம் நான் அவங்களுக்குலாம் கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒருத்தர் தான்னு பல வருஷமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்க, இந்த ஒருவரை கர்த்தர் தொட்டார், ஆனால் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா போதும், இந்த புருஷனை மட்டும் தொட்டுட்டா போதும், இந்த குடியை மட்டும் விட்டுட்டா போதும், ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே நான் கேட்கல ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் தேவை, இந்த 10,000 ரூபாய் தந்துட்டா போதும் ஆண்டவரே, வேற ஒன்னும் கேட்கல ஆண்டவரே அப்படின்னு நீங்க, அப்படி இல்லாம ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க முழுமையா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதம் முதலாவது எங்க போகும்? எங்க போகணும்? யார் வீட்டுக்கு? பக்கத்து வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்க பாருங்க. அதே அதிகாரத்தில் நான் இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலைக்காரன் அவன் வந்து அவங்கள காவல் காக்கிறான். ஆனால் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்த போது 26 வசனம் வாசிங்க.
1: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி,
0: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசையும்படி
1: பூமி மிகவும் அதிர்ந்தது.
0: அதிர்ந்தது.
1: உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
0: இப்ப அந்த கட்டுகள் கலன்றது, கதவு திறந்து போயிட்டு, காரணம் என்னன்னா பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா? தேவனை நோக்கி ஜபம் பண்ணாங்க, அப்புறம் துதித்தாங்க, அப்புறம் பாடினாங்க. அதனால கர்த்தர் அற்புதம் செய்து அங்கு கதவுகள்லாம் திறக்கும்படி செய்தார். ஆனா 27 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சிறைச்சாலைக்காரனுக்கு நித்திரை தெளிந்த பிறகு, அதாவது அவன் தூங்கி முழிச்சு பார்த்தா சிறைச்சாலை கதவுலாம் இப்ப எப்படி இருக்கு? திறந்து இருக்கிறத கண்ட உடனே ஐயோ இவங்க எல்லாம் வெளியே ஓடிட்டாங்கன்னு அவன் அந்த வசனத்தின் 27 வசனத்தின் கடைசி பாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஓடி போனார்கள் என்று எண்ணி
1: பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான்.
0: அடுத்த வசனம்,
1: பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான்.
0: அப்பொழுது அவன்
1: தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே போய் நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
0: நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை, எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இன்னொரு முறை சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான்
1: என்ன செய்ய வேண்டும்?
0: இது கேட்கறது சிறைச்சாலைக்காரன் தன்னை குறித்து கேட்கிறார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, நான் ஜெயில மூடி வச்சேன், கதவை மூடி வச்சேன், பூமி அதிர்ச்சி அடைந்து கதவெல்லாம் திறந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, அப்போ நானும் அதே போல ஆண்டவருடைய பிள்ளையா மாற விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்லி 30வது வசனத்தை கேட்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் அவரை பற்றி பேசுறாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் இப்ப என்ன செய்யணும்? அப்ப அதுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க 31ல, அதற்கு அவர்கள்
1: கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது
0: நீயும்
1: உன் வீட்டாரும்
0: ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
1: அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்.
0: கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்படணும் சொன்னது ஓ சிறைச்சாலைக்காரன் மட்டும்தான். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் சொன்னது ஒருவன் தான். ஆனால் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அவனுக்கும் 32 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நல்ல பாருங்க, வசனத்தின்படி நீங்க ஒருவர் ரட்சிப்புக்குள்ள வந்தீங்கன்னா இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு லீதியாளை தொட்டிருப்பா, அவள் மூலம் முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமே. அதே போல ஒரு ஜெயில் அதிகாரி, ஒரு சிறைச்சாலைக்காரனை நீங்க தொட்டீங்க, அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. அவனுக்குள்ள வந்த ரட்சிப்பு அடுத்த வசனத்துல வாசித்தோம், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு கீழ உள்ள வசனங்களை வாசித்தா முக்கியமாய் 34 சகோதரன் வாசிங்க. 34
1: அவன் அவர்களை தன் வீட்டிற்கு
0: கூட்டிட்டு போய்
1: அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தார்.
0: கைய போய் தலையிலேயே சொல்லுவோமா, இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட, உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய படிப்பை விட, உங்கள் தொழிலை விட, உங்க வீட்டில் இருக்கிற ரட்சிப்பு தான் முக்கியம். இப்ப நம்ம கையில கோடி கோடியா பணம் இருந்து நான் ஊர் ஊரா சுத்தி வந்து எல்லாமே இருந்து என் வீட்டுக்குள்ள வந்தேன்னா என் வீட்டுல ஒரு ரட்சிப்பு இல்லாம சமாதானம் இல்லாம ஒருத்தன் சினிமா பார்த்துக்கிட்டு இன்னொருத்தன் சீட்டாடிக்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ நீங்க சம்பாதிக்கிற வருமானம்லாம் உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக. அப்போ நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு சொல்றேன், ஐயா இதுவரைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை எங்க வீட்டில் இன்னும் செய்யாம இருக்கிறாரே, நான் ரொம்ப நாளா அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எப்போது ஆண்டவர் செய்வார். நீங்க இந்த வசனத்தெல்லாம் வாசித்து இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த வசனத்தை சொல்லி எப்படி லீதியாளின் இருதயத்தை தொட்ட போது அவள் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டவுடனே லீதியாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். அதே போல சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டுக்காரங்களாம் கூட்டிட்டு வந்து உபதேசிக்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சு பிரசங்கம் கேட்க வச்சுட்டு அடுத்தது பவுலின் சீலாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும் முதல்ல. புரியுதா? இப்ப இதுவரைக்கும் என் ஜபம் கேட்கப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி என் புருஷனுக்காக இவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், அவர் இன்னும் கர்த்தருக்குள்ள வராம இருக்கிறாரே, என் பிள்ளைகள் வராம இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தா, இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களை மறுபடி உற்சாகப்படுத்துறேன், உங்க ஜபத்தை விட்டுறாதீங்க. ஒரு சகோதரி என்னை போல ஒரு தேவ மனிதன் இடத்துல அவங்க ஊருக்கு கூட்டம் நடத்த வந்த போது அந்த அம்மா கேட்டாங்களாம், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆச்சியா, இந்த 10 காலமா என் ஜபமே என் புருஷன் என்னை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க வீடு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஜெபம் பண்றேன். 1 இல்லை 2 இல்லை 10 நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆனா ஒரு மாற்றமே இல்லையே. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, இன்னொன்று சந்தேகம், நான் தொடர்ந்து அப்படி ஜெபம் பண்ணலாமா, நான் ஜெபம் பண்ணுறது சரியா, அல்லது விட்டுருவா அந்த ஜபத்தை, ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே விட்டுறேன் என்று எனக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இதுக்காக ஜபிச்சு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டேன். இதை குறித்து அந்த ஊழியர் கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், அம்மா ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். வேதம் அழகாக சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகல. அதனால ஆண்டவருடைய சித்தத்தை சில நேரத்தில் உங்களால் அறிய முடியாது, ஆனால் அவர் ஜபத்தை கேட்கிறவர். இப்போ நீங்கள் சொல்றீங்க 10 வருஷமாக நான் ஜபம் பண்ணுறேன்னு, உங்கள் ஜபத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாமல் நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க, விடாப்பிடியாக ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. ஒருவேளை இந்த வருஷத்தில் கர்த்தர் அவரை தொடக்கூடும் என்று உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க. அப்போ அவங்க சரி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன் என்று அவங்க அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பித்தா, அந்த வாரத்தில் அவருடைய கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை இதோட விட்டுருவோம், 10 வருஷம் ஆச்சு, இனியா அவர் தொடர ரட்சிக்கப்பட போகிறாரு, இனியா அவர் மனம் திரும்ப போகிறாரு, இனியா அவன் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. எப்போதுமே சாத்தான் அவன் வந்து நம்முடைய ஜப வாழ்க்கையை தான் மட்டுப்படுத்த பார்ப்பான், சோர்வடையை செய்ய பார்ப்பான். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் கேட்கணும், நான் மட்டுமல்ல என் வீட்டில் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் என் வீட்டில் ரட்சிப்பு வரணும், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த ஒருவருடைய ரட்சிப்பு முழு குடும்பத்தை போய் சந்திக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதம்லாம் சொல்லி முடியாத அற்புதங்கள். குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு நிறைய வழிகளை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க நம்ம சிந்த நம்ம அறிவு நம்முடைய எண்ணம் எல்லாம் ரொம்ப குறைவு. ஆண்டவருடைய அறிவு அவருடைய சிந்தனை எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய சிந்தனை. நான் ஏற்கனவே இந்த சாட்சியை நான் இப்போ உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ திரும்ப ஒரு முறை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உணர்த்துகிறார். நம்ம பழைய ஆஃபீஸில் அங்கே இங்கே கட்டடம் இங்கே வர்றதுக்கு முன்னால் பழைய ஆஃபீஸ் ஹவுசிங் போர்டில் இருந்தபோது ஒரு குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்தாங்க. இதே போல தான் அப்போது அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ வந்து இந்த அறையில் உட்கார்ந்த உடனேயே அதில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இந்து குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உடனே கேட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா எப்படின்னு. ஆனால் உடனே ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே நாங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக எங்களை சந்தித்தார். உடனே நான் அவர்களோடு பேசும்போது, அது எப்படி சந்தித்தார், எப்படி உங்களை தொட்டார் எனக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு. அப்போ முதல்ல அந்த சகோதரி ஆரம்பித்தாள். அவர் சொன்னாங்க, நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நான் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சாராட்டக்கார் கல்லூரியில் நான் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கூட்டத்துக்கு போவாங்க, ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோடு கூட நான் இருக்கும்போது எனக்கும் அப்படி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்களே, இப்படி எங்கேயும் மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்களே, மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க ஜெபம் பண்ணுறாங்களேன்னு அடிக்கடி ஜெப கூட்டத்துக்கு போய் நானும் ஆண்டவரை அறிஞ்சு அவங்க ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து அதை ராத்திரி பகலும் வாசித்து நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், ஆனவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இதை பார்த்த உடனே பயங்கரமான கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு நேராக என்னுடைய காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட வந்து, இனிமேல் நாளையிலேருந்து என் மகளை நாங்கள் இந்த காலேஜுக்கு அனுப்ப போகிறதே இல்லை, அவளை அப்படியே நிறுத்தி நிற்க வச்சிட போகிறேன், இனி படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டாம், சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு எங்கள் அப்பா டெய்லி வேலைக்கு போகும்போது கதவை பூட்டி சாவி எடுத்துகிட்டு தான் போயிடுவார். என் வீட்டில் விட்டுட்டு படிப்பு போச்சு, எல்லாம் போச்சு, பைபிளையும் தூக்கி எரிஞ்சு கிழிச்சு எரிஞ்சிட்டார். எனக்கு ஒரு நண்பர்களுடைய தொடர்பு இல்லாமல் போச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏற்கனவே வாசித்த அந்த வசனங்கள் என் இருதயத்தில் அப்படியே இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் நான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கிற நேரம், கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2-3 மாதம் கழிச்சு, இப்போ கணவன் வேலைக்கு போன பிறகு அம்ம ரகசியமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாள் யார் இல்லாத நேரத்தில். ஆனால் ஒரு நாள் அவங்க 2 பேரும் காரில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு பெரிய தேவாலயத்துக்கு முன்னால் பெரிய மதில் சுவர் காம்பவுண்ட் வாலில் அங்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எழுதியிருந்திருக்குது. பெயிண்ட் அடித்து அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதில் அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் வாசித்தோடனே இவளுக்கு பைபிளில் எழுதியிருக்கதான் எழுதி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு அதை மனசுக்குள்ளேயே அதை வாசித்துட்டு இருக்கிறாங்களாம். திடீர்னு வாசித்துட்டு வரும்போதே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ் அந்த வசனத்தை மனசுக்குள்ளே வாசித்துட்டு டக்குன்னு வாய் விட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டாளாம். வாய் விட்டு சொன்ன உடனே காரில் பயந்து போய், ஐயோயோ என் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்வார். உடனே அவர் கார் ஓட்டிகிட்டே கேட்குறாரா, உனக்கு இந்த பைபிள் வசனம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இப்போ தெரியும்னு சொல்கிறதா தெரியாதுன்னு சொல்கிறதா? ஏன்னா தெரியும்னு சொல்லிட்டா அவர் பயங்கரமான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறார், வேற பிரச்சனை ஆயிடக்கூடாது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி நிதானித்து யோசிக்கும் போதே அவனுடைய கணவன் சொல்கிறாரா, உனக்கு பைபிள் மட்டும்தான் தெரியும், இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படாத சண்டை போடாத, எனக்கு ஆண்டவராக இயேசுவே தெரியும். ஆமே. உடனே அவ கேட்டா, எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி தெரியும்? அப்போ நான் சொன்னால் நீ சண்டை கண்ட போடாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடாத. ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போதே ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன், ரகசியமாக பைபிள் வாசிப்பேன், எங்கள் அப்பாவை உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, நான் இதை சொன்னா குடும்பத்தில் சண்டை வந்து குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. அப்போ நான் ஆஃபீஸ் போகும்போது காரை ஓட்டும்போது ஆண்டவரை துதிச்சு பாடி ஜோ பண்ணிட்டு போகிறது தான் வழக்கம், வீட்டில் வந்தால் ஒன்று அமைதியாக இருந்துருவேன். அப்போ இவர் ஆஃபீஸ் போன போது இந்த அவருடைய மனைவி ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு ஜோ பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் இயேசுவை தேடி இருக்கிறாங்க தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது அந்த இடத்துல 2 பேருக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவங்க சொன்ன போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சா அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறேன், கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் நீங்க சொல்ற, நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க எனக்கு பணத்தை தாரும் சுகத்தை தாரும் ஜெபம் பண்ணணும், ஆனா அதுக்கு முன்னால என் முழு குடும்பமும் சரியா ரட்சிக்கப்பட்டிருந்தோம், முழு குடும்பமும் ஞானசானம் எடுத்துடணும், முழு குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறது கொஞ்சம், நீ வேண்டிக்கு நீ ஜெபம் பண்றதெல்லாம் கொஞ்சம், ஆனா நான் ஆசீர்வதிப்பது அதிகம் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவதாக வேதத்தை திருப்பி, இரண்டாவதாக 2 நாளாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம், வேகமாக 2 நாளாகமும் 1 அதிகாரம் 10 வசனம்.
1: இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக,
0: நான் ஜனத்திற்கு முன்பாக
1: போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க,
0: இருக்கத்தக்க
1: ஞானத்தையும்,
0: ஞானத்தையும்
1: அறிவையும்,
0: அறிவையும்
1: எனக்கு தந்தருளும்,
0: எனக்கு தந்தருளும்.
1: ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை,
0: ஏராளமாய் இருக்கிற உம்முடைய ஜனத்தை
1: நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான்.
0: அழகாவும் நீங்க ஆண்டவர் தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவா மாற்றினார். இந்த சாலமோன் ஆண்டவரை தேடும் போது 7 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 2 நாளாகவும் 1 அதிகாரம் 7 வசனத்துல,
1: அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி,
0: சாலமோனுக்கு தரிசனமாகி,
1: நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்,
0: விரும்புகிறதை என்கிட்ட கேள். ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்துல பேசுறாரு, சாலமோனே ராஜாவே நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு. இப்ப நம்ம வாசித்த வசனம் 10 வசனத்தை அவன் ஒரு ஆண்டவரத்துல விண்ணப்பம் பண்றான், ஒரு ஜபம் பண்றான். ஆண்டவர் கேட்டாரு, சொன்னாரு, உன் விருப்பத்தை தெரியப்படுத்தேன்னு. அவனுடைய விருப்பம் என்ன, நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக எனக்கு என்ன கொடுங்க, ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. அவ்வளவுதான். சாலமோன் ஆண்டவரிடம் என்ன கேட்டார், அவருடைய ஜபம், ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, எங்க வீட்டை பாருங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட ஜபம் பண்ணாம ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு எதை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா என்று அவர் சிறிய பிரார்த்தனையை அவர் ஏறெடுத்தார். ஆனா ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, 11 வாசிங்க.
1: அப்பொழுது தேவன்
0: சாலமோனை நோக்கி
1: இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும்
0: கனத்தையும்
1: உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும்.
0: ஒரு நிமிஷம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தின் படி எல்லாம் கேளு. தரிசனத்துல பேசினார் இல்லையா, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். அப்ப ஒரு ராஜா என்ன விரும்புவான், ஆண்டவரே நான் எல்லா நாடுகளுக்கு போய் யுத்தம் பண்ணணும், எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களை நான் என்ன செய்யணும், துரத்தணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்பான். அடுத்தது ராஜா என்ன கேட்பான், எனக்கு சகல கனமும் எனக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் வரணும்னு கேட்பா. அடுத்தது ராஜா என்ன கேட்பாரு, உலகத்திலேயே என்ன ஒரு பெரிய ஐஸ்வர்யனா மாற்றுங்கன்னு கேட்பாரு. ஆனா இந்த ராஜாவாகிய சாலமன் என்ன கேட்டாரு, ஞானத்தையும் அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப 11 வாசிங்க எனக்காக.
1: அப்பொழுது தேவன்
0: சாலமோனை நோக்கி
1: இந்த விருப்பம் இருதயத்தில் இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும்
0: சம்பத்தையும்
1: கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாம நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும்.
0: அடுத்த வசனம்,
1: ஞானமும் விவேகமும்
0: தந்திருக்கிறதும் அல்லாமல்
1: உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன்.
0: கையில வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி இன்றைக்கு உங்களை அனுப்பி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை உங்க காதல கேட்கும்படி கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி பேசுகிறார். சாலமோன் கேட்டது ஞானமும் அறிவும் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞானத்தையும் தருகிற அறிவும் தருகிற, அதை விட நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன்னே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாலேயும் அப்படி இல்லை, உனக்கு பின்னாலேயும் அப்படி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா உன எழுப்ப போறேன். இது ஆண்டவருடைய இருதயம். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் நம்ம ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், சில நேரத்தில் நம்ம எதை கேட்கணும் எதை கேட்க தெரியாதுன்னு சில முக்கியமான காரியத்தை கேட்க மறந்துடுவோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற வார்த்தை, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். சாலமோன் வேண்டிக் கொண்டது ஞானம்தான், சாலமோன் வேண்டிக் கொண்டது அறிவு தான். ஆனால் கர்த்தர் ஞானத்தையும் தந்தார், அறிவையும் தந்தார், அப்புறம் ஐஸ்வர்யத்தையும் தந்தார், சம்பத்தையும் தந்தார். கைய வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைய வைத்து ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் வந்து போகும், சம்பத்து காலாகாலமா நிலைச்சு நிற்கும். ஆமென். இந்த கர்த்தருடைய நாமத்தில் இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் வரும் காலங்களில உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார். எங்க பிரதர் எப்படி வருமோ, வாய்ப்பே இல்லையே, ஒரு வழியே இல்லையே. நான் ஒன்னு சொல்றேன், எந்த வழியுமே இல்லாத போதுதான் அவர் வழி தரப்பா. நம்புறீங்களா நீங்க? எந்த வழியுமே இல்லாத ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வழியில போவோம். இன்னொரு வழி இருக்கு, இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா வழியும் அடைக்கப்பட்டு வைங்களேன், அப்போதுதான் கர்த்தரனை செய்வார், வழியை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹலேலூயா. ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, புரியுதா? ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, சம்பத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சிலர் இல்லை அதெல்லாம் வேணாம் பிரதர், இப்படியே ஒரு குடிசைக்குள்ள அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு இப்படியே இருந்தா போதும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்லை, நீங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம், புரியுதா? நீங்க சுகத்தோடு இருப்பது, நாம் சுகத்தோடு இருப்பது தேவ சித்தம், ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம். சொல்லுங்க, வாய் திறந்து. இந்த கடனோடு கஷ்டத்தோடு இருப்பது தேவ சித்தமே அல்ல, ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானத்தை கேட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்றால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு அதை விட மேன்மையான ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு நீங்க எடை போடக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு இருக்கிற காரியத்தை வச்சு நீங்க உங்களை எடை போடக்கூடாது. நம்முடைய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாகவே அழைக்கிற கர்த்தர், புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மற்ற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஞானத்தோடும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை.
2: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் இந்த நாளிலும். கத்திரண்ட ஜோபங்களை புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்க ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. அமீன். காட் பிளஸ் யூ.
3: அமீன், அமீன், அமீன், அமீன். சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருவையப்பா, கிருவையப்பா, கிருவையப்பா, அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பலத்தினால் இடை கற்றுக் கொள்ளுங்கப்பா, அப்பா. உங்களோட வல்லமையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா, கிருவையப்பா. இந்த ஜப வேலைக்காக நன்றி, அந்த நாளுக்காக நன்றி. அந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துறோம் அப்பா, எங்களை சிறை மட்டும் நாங்கள் மாத்திரமான மாத்திரம் அப்பா. நீங்க பெரியவர், வல்லவர், பரிசுத்தர், கிருபை உள்ளவர், மகிமை உள்ள, மகத்துவம் உள்ளப்பா. உங்களை போல தேவன் இல்லையப்பா. எங்களை அப்பா விதாவே என்று கூப்பிட வச்சிருக்கிறீங்க சுவாமி. புத்திய சுயாரத்தினால் எங்களை சேர்த்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை, கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. கத்தாவே எங்களை துதிக்கிறோம், ஆண்டவர் எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம் ஐயா. நன்றி சொன்ன காலங்களுக்கா, அந்த சூழ்நிலைகளுக்கா, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அன்னிப்படும் இறக்கங்களும் உங்களுக்கு தானப்பா சுவாமி. ஜனங்களுக்கு நீங்க சுவாமி, ஜனங்கள் மனந்திரும்பட்டம், மனந்திரும்பட்டம், மனந்திரும்பட்டம் ஐயா. அக்கிரம மணியாயங்க பாவங்கள் எல்லாவற்றிலும் சனங்கள் மனந்திரும்பட்டம் சுவாமி. கர்த்தாவே தங்களை தாழ்த்துவார்களாக, கீழ்ப்படிவார்களாக, நன்மையானதிகளை செய்வார்களாக தகப்பனே. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கிருவை இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. இந்த கிருவையின் காலத்தில், அனுக்கிற காலத்தில் ஜனங்கள் மனம் திரும்பி அப்பா தங்களுடைய வழிகளில் எல்லாத்தையும் பகம்பிட்டு தகப்பனே, எங்களுடைய வழிகளில் நடக்க கிருவை செய்யப்பா. கிருவை கூட வருகையின் காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. வருகையின் காலத்துக்கு கண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்று சொன்னவரே, கடைசி நாட்களில் ஆண்டவர் அப்படியான காலங்கள் வந்திருக்கிற சுவாமி. இந்த கொடிய காலங்களில் இருந்த ஆண்டவரே அப்பா, உங்களோட கிருபைதானப்பா ஜனங்களை காத்து கொள்ள வேணும். உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தேசங்களில் நடக்கிற யுத்தங்கள் ஐயா, யுத்தங்கள், யுத்தாவே தேசங்களில் எல்லாம் நடக்கிற காரியங்கள் பாருங்க சுவாமி. உயிருள்ள பொருத்தம் சிந்து பொருளாதார வாழ்வை இழந்து தவிக்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா, உதவி செய்யப்பா. அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யப்பா. ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பொருளாத மாறாட்டம் எல்லாவித குணங்களும் மாறி ஆண்டவரே கீழ்ப்படிவார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களாக சந்திக்கப்படட்டும் எங்கு பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதிக்கு காரணமாக இருக்கிறது சாபங்கள் பாவம் எல்லாம் முறிக்கப்பட்டு பல்வேறிலே நீங்க எல்லாவற்றையும் வந்து சீத்த தேவன் ஆண்டவர்

வேண்டிக்கொள்ளுறோம். பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உலகத்து ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே தாகத்துவோடு உதாரத்துவமாய் செய்கிற நல்ல ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் சுவாமி. எதுவித காசு கஷ்டமோ நாசமோ பாது பட்டியமோ இதுவாயிருந்தாலும் ஆண்டவரே விழுந்து விடாதபடி ஆண்டவரே உலகத்தை காக்கிறவர்களா, எங்களுடைய நாமத்தை மாய்மைப்படுத்துகிறவர்களா நிக்கட்டும் சுவாமி. சத்ருவானவன் வண்டங்கடிக்கப்படுது சுவாமி. ஊழியர்களுக்காக வேண்டிக்கும் நம்மளுடைய தேவைகள், குடும்பங்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனி. இவருடைய வழிகளில் எல்லாம் இந்தவனே எங்களை கிருபை தாங்குவதாக கிருபை கிருபை கிருபை. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கும் ஜனங்கள் கேட்டு மறந்திரும்பட்ட வார்த்தைகளை கேட்டு மறந்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆயத்தப்படட்டும் சுவாமி. எங்களை பொல்லாங்கான வழிகளை விட்டு மறந்திரும்பட்டும் ஆண்டவர். அப்படியான ஊழியர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே இருக்கட்டும் சுவாமி. எங்கும் ஊழியர்கள் இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் எங்கும் செல்லட்டும் சுவாமி. ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுவோம். கிருமி அப்பா, கிருமி கிருமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. மனவாட்டி சபைகளாக சுத்தமுள்ள சபைகளாக ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. உங்களோட வருகை எப்படி என்று தெரியாது சுவாமி. உங்களோட வருகையை யாரும் அறிய முடியாது சுவாமி. பிதா தவிர ஆண்டவரை யாரும் அறிய முடியாது. இந்த காலத்துல நீங்க வருவீங்க. அந்த காலத்துக்குரிய மாதிரி ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுது. எப்பொழுதும் உங்களை வருகையை எதிர்பார்த்து கொண்டுகளாக இருக்கட்டும் சுவாமி. சபைகள் எல்லாம் ஒரு மனம் அன்புமாய் பரிசுத்திலும் வளரட்டும் சுவாமி, வளரட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் சபைகள் நிக்கட்டும் சுவாமி. சபனே சபைகளா வண்டிகளும் பூமியும் கிடையாது. எங்கெல்லாம் சபை இருக்கு சாப்பனே, இந்த சபைகளுக்கு நீங்க கொடுத்த விளையாடுகிறோம் அப்பா. அந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இல்லைக்கிற ஊழியக்கா போதவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போதவர்களை வழி நடத்துங்கப்பா. நடத்தக்கூடிய மந்தைகளை மேய்க்கத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நல்ல மேய்ப்பர்களாக மந்தையை மேய்க்கத்தக்க வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த போதவர்களாய் நிற்கிற ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கதாப்பனே. சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். எல்லாம் கிருமைதானப்பா ஆண்டவரே. எங்களுக்கு கிருமை ஆண்டவரே, எங்களுக்கு கிருமை. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், இவர்களுக்காக வேண்டி தாப்பனே. இவர்களும் ஆண்டவரே ஆச்சியர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய சித்தம் ஐயா. ஐயா அவர்கள் தானும் கெட்ட போது உங்களுக்கு சித்தம் அல்ல ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி இவ்வளவாய் நேசிக்கிறீங்க, ஜனங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீங்க சுவாமி. தகப்பனி இந்த ஜனங்களுக்கு பிடிந்து ஆண்டவரே எங்களுடைய அன்புக்கு பிடிந்து தேவன் நம்முறையே புறானுக்குமான விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் இவரை தந்த விழவா என்று அந்த அன்புக்கு கீழ்ப்படிந்து சாணங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இன்னும் தகப்பனே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய ஊழியர்கள் மிஷனரிகளை எழுப்பித்தாங்க சுவாமி. எத்தனையோ அடைக்கப்பட்ட தேசங்களுக்கு பாந்தவரே உண்டு சுவாமி, இருந்த தேசங்கள் உண்டு சுவாமி. போதாதப்பா அப்பா, ஊழியர் சேர மக்கள் போதாதப்பா. இந்த நாட்கள் எழுப்பி கொடுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே சொல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் கடைசி நாட்கள் எங்களை வார்த்தையா இருந்தவளா நிற்கிறவனா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அதற்குரிய காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளோ வழிகளில் எங்களுடைய வார்த்தையா அறிவிக்கப்படுது சுவாமி. ஆண்டவரே இந்த காலங்களை ஆண்டவரை வளர்த்து இந்த கடைசி நாட்கள் இந்த டெக்னாலஜியை தான் வளர்த்து ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஜனங்கள் கேட்டு கீழ்படிந்து ஆசீர்வாதத்தை புரட்டு ஒன்றும் வீணாய் விழுவதாய் போகாதபடி எங்களுடைய வார்த்தைகளை ஒன்று நல்ல முத்துக்களாக ஆண்டவரே ஜனங்களை சேரட்டும் சுவாமி. நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை வேண்டிய தேவைகளை சந்திங்க சுவாமி. ஆண்டவரே எல்லாம் கூடி நாம மகிழ்க்காவே நடத்தப்படட்டும் ஆண்டவர். கத்தாவே நன்றி சொல்கிறோம் அஜமாய் ஆண்டவர். இந்த இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஆண்டவர் உடைய காக்க வேண்டிக்கிறோம். எவ்வளவு கண்ணீர் அப்பா, எவ்வளவு வேதனை ஆண்டவரே. நிற்கிறார்கள் சுவாமி,
கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் சாமி, கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும், பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் சுவாமி. தகப்பனே ஊழியர்களை சார்ந்த மிஷனர்களை சார்ந்துங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, அங்குள்ள மக்களுடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய வாழ்க்கையும் வரலாதாரம் பொருளாதாரம் மறந்து பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ள மாறட்டும். சேஷன்

0: அமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜப வேளையில் நடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா இணைகிறார்கள். அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் அப்பா.
0: ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடமா படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ. அன்பன் கிருவே விளக்கம் நிறைய பரிசுத்து தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் நான் காண செய்த உங்களோட மட்டத்தை கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா. நிர்மூலமாக காக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறக்க மாட்டீங்க ராஜா. நீங்கள் ஒருவர் தான் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை மறக்காமலும் எங்களை கைவிடாமலும் எங்களோடு கூட இருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்ல நாவு போதாது ஐயா. அப்படிப்பட்ட சுத்தமுள்ளதுவனே, பரமராஜாவே, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அதிகாரம் உடைய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை துதிக்க ஸ்தோத்தரிக்க இந்த சங்கம மலியலையில் இணைந்திருந்து அப்பா எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் நன்றி வழிகளை ஒப்படைக்க எங்களுக்கு தந்தது அழைப்புக்காக சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் ஐயா எங்களுடைய ஆவியாத்ம சிறன் சிந்தனை செய்ய பேச்சோன்றையும் பொறுப்படுங்க ராஜா. மாம்சமான யாவருடைய தேவனுமே, எல்லாரையும் உங்களோட சாயலாக படைத்த பரலோக தந்தையே, பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் தேவனான ஒற்றையே மெய்த்தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு குலத்தின் பாவத்துக்காக உங்களோட உருவ பெறான குமாரனை அனுப்பினவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரேக்காக இடப்பட்டு உங்களை நம்புற பிள்ளைகளோடு கூடியிருந்து வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியா தெரிய தேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற மகிமையும் கனத்தையும் உலகப்புறமான பொண்ணுக்கு பேருக்கு பொண்ணுக்கு வெள்ளிக்கு கொடுத்து விடாதோடி உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்களை இடகட்டி வழிநடத்தி பரிசுத்தாவியானே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பாவங்களை போய் செய்யாதபடி பாவங்களை வெறுத்து நடக்கிறதுக்காக பாவங்களை கண்டு விலகத்தக்கதாக எங்களை உணர்த்தி உணர்த்தி எங்களுக்குள் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட விரங்கள் கனிகளால் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அலங்காரம் வேண்டாம் ஐயா. பரிசுத்தாவியானவரே, உங்கள் விரங்கள் கனிகள் ஆளுங்களை அபிஷேகித்து நாங்கள் இருக்கும் இடத்தில் ஐக்கியப்படும் இடத்தில் ஐக்கியப்படும் சபையில் எங்கு கண்டாலும் உங்களை விசேஷமாக உங்களை அறியாதவரும் மத்தியிலும் உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை சாட்சியாக வைத்து வழிநடத்த வேணும், சாட்சியாக வழிநடத்த வேணும் என்று வழிநடத்த வல்லவர் உங்களால் தான் எல்லாம் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களோட வல்லமையை போல ஒரு வெறுக்குமே வல்லமை இல்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா நீங்க சொன்னாலாகும், கட்டளட்டால் நடக்கும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு வாழும் வழியை வகுத்து தந்த தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஒருவர்தான் எங்களுக்கு தேவனையா, உங்கள் ஒருவரைத்தான் நாங்கள் பணிந்து குனிந்து ஆராதித்து கொண்டு வரத்தக்கதாக ஆராதனையை விரும்புகிற தேவனே, அவையோடும் உங்கள் உண்மையோடும் உங்களை ஆராதித்து உங்களை மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக இருவர் செய்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களோட வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காக நன்றி, நன்றி. இந்த வார்த்தையை ஆண்டவரே இந்த சங்கம மொழியை தொடங்கும் பொழுது அதை வாசிக்கத்தக்கதாக கொடுத்த பாரத்துக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி கொள்ளுங்க ராஜா. இந்த வார்த்தைகளை அவர் உள்ளத்தை ஊடுருவி சென்று பரிசுத்தப்படுத்தி என்ன உங்களை நேசித்து உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கிரியை செய்து வாரதுக்காக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக முளைத்து நூறத்தனியாக வருவதாக நாம் பலன் தரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். விதைக்கிறவனால முடியாது, நீர் பாய்ச்சறவனும் முடியாது, முளைக்க செய்யறவங்க ஒருவரால் தானே ஐயா உங்களை முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னண்டையில் வாருங்கள் என்று அழைத்த தேவனே, அப்பா உங்களோட சிவசரலைக்கு சொன்னது போல் என்னை நேசிக்கிறவங்களை என்னை பின்பற்றி நீங்கள் மனுஷர பிடிக்கிறவர்களாக உலகத்தில் வாழ வேணும் என்று ஆசீர்வாத்த தேவனே. அதே போல் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தையும் நிதியின் வஸ்திரத்தையும் உடுக்கத்தக்க வல்லமையை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்த பாவத்துக்குள்ள உங்களை அறியாமல் வாழும் மனுஷர்களுக்கு உங்களோட அன்பை காண்பிக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்பா பிரமாணத்தில் உள்ள ஒற்று வார்த்தை ஒற்று உறுப்பு கூடி ஐயா ஆடு மாறப்போறதும் இல்லை, அழிய போறதும் இல்லை. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த தேவனே தியோர்மை நீங்கள் ஊரபட்சம் இல்லாத தேவன் ஐயா, தியோர் மேலும் நல்லோர் மேலும் மழைய பெய்ய பண்ற தேவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்குறீங்கள் அப்படிப்பட்ட நீதி உள்ள தேவனே. வறுமைப்பதாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவனே. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் உங்களோட ராஜ்யத்தை நீதியையும் தேடி அப்பா உங்களோட உங்களோடு எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு பங்கு பெறத்தக்கதாக நீங்க தான் ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி. நீங்க தந்தீங்களே ராஜா, கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீங்க, தட்டுங்க, திறக்கப்படும் என்று சொன்ன தேவனே. நாங்க கேட்டு பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக நின்னுங்க, கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்கு தேடி கண்டடைய ஆசீர்வாதங்களுக்காக என்னும் நாங்க தேடி இந்த ராஜ்யத்தை கண்டெடுத்தக்கதாக தட்டி எங்களுக்காக திறக்கப்படும் திறந்த வாசல் ஒவ்வொன்றுக்காக இன்னும் திறக்க போற அந்த பரலோக ராஜ்யத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை இந்த சங்கம மொழியிலேயே நீங்க தடதாகமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா, நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த அன்பு கூடாக அழைப்பு கூடாக ஆண்டவரே, உங்களோட எல்லாரும் உங்களை அறியவனும் நேசிக்கவனும் என்ற அந்த மனவாஞ்சியையும் கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்கள் இதை வெட்டியோடு நடத்தி கொண்டு வர கிருபைக்காக கொடுக்கிற உதவி ஒத்தாசை வழிகள் வசதிகள் ஒவ்வொன்றுக்காக ஞானம் அறிவு எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக சங்கமம் என்ற பெயரை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை இந்த சங்கம ஒளியலைக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பொருட்படுத்த பொறுமையோடும் உண்மையோடும் உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ராஜா நடத்தி கை கொடுத்தவண்ணம் நடத்தி கொண்டு வரும் கணவன் மனைவிக்காக சோதரனுக்காக சௌகரிக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு நீங்க அவர்கள் மேல் நீங்கள் அன்பத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா, நன்றி. பாதுகாப்பு சுவல் லயத்துக்காக நன்றி. இத்தனை வருஷ காலமாக இதை பொறுமையோடு நடத்தத்தக்கதாக வேறொன்றும் இல்லை அவர்கள் பேருக்கு போலுக்க அல்ல ராஜா. அப்பா உங்களோட நாமம் ஒன்றை உயர்த்தி உயர்த்தி அவர்களை நடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களை உங்களோட நீதியின் விளக்கிறத்தினால் நடத்துற கிருபைக்காக விளப்பக்க நல்லா இருந்து காத்துக்கொள்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அதன் ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா அவர்கள் நடக்கத்தக்கதாக பெருசு தாவியானவரே நீங்கள் அவர்களை விடகட்டி இதை நடத்தத்தக்க சுகலதாகிய நேரம் ஒத்துழைப்பு ஒவ்வொன்றையும் நீங்க தானே ஐயா வார்த்தை கொடுக்குறீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஆண்டவர் சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆண்டு மகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களோட பரமகரத்தினால் நீங்கள் அவ தாங்கி பாதுகாத்துக் கொள்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அவ்வையும் ஆண்டு உங்களோட ராஜ்யம் பலவரைக்கு அவ்வையும் ஒரு ஆயுதமாக நீங்க பாதிக்கிறதுக்காக நீங்க கொடுத்த ஞானம் அறிவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இன்னும் உங்களோட அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ள வரவிறேன். உங்களை காக்கும் கரம் கூட இருந்து அவங்களை நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. எனக்கு கொடுத்த மகனுக்காக, மருமகளுக்கு அருமையான பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம் ராஜா. அன்பின் தேவனே, நீங்கள் அவரை அவர்களை சந்ததியை ஆசீர்வத்து, ஆண்டுகளை ஆசீர்வத்து, அவர்கள் தேவைகளை சந்தித்து, அவர்கள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வத்து. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக ஆசபாசம் இச்சலுக்குள் அடிமையாக போய்விடாதபடி உங்களை நோக்கி உங்களை ஆராதித்து அந்த சபையிலே கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக இந்த வழிபட்டிருக்கிறதுக்காக நன்றி. அந்த வருங்கால சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. பரலோக ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. என்னென்ன விதத்தில் படுத்து முன்னேற வேணும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ ராஜா, நான் தேவரே அன்பின் தேவனே, நீங்கள் அவர்களை கரம் பிடித்து நடத்தி ஒளிந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஒளியாக உப்பாக ஆண்டு ஆசீர்வத்தை காத்துக்கொள்ளுங்க. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறங்க மெய்யான ஒளியே உங்கள் ஒளி என்ற பிள்ளைகளில் சந்ததியில் வீசத்தக்கதாக நீங்கள் சிறு கொண்டு வர கிருபைக்காக. எங்கு படுத்தாலும் எங்கு ஐக்கியப்பட்டாலும் சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அவர்களை உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக சாட்சியாக இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக இச்ச பாவங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொண்டு வரதவனே, காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, ஆண்டவரே மகன மருமகளை மகளை பொறுப்படுங்கோ ஆண்டவரே. இந்த பேரப்பிள்ளைகளை பொறுப்படுங்க ராஜா, உங்களோட ரத்தத்தாலை மூடி காத்துக்கொள்ளுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் படிக்கும் பாடசாலையை ஆண்டவரே, அந்த பாடசாலையிலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை நீங்கள் காத்துக்கொள் நடத்துகிற கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம், ஓடும் வாகனங்கள், வாசம் பண்ணும் கூடாரம், ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், அந்த சங்கம மொழியிலேயே நடத்தும் ஸ்டூடியோ, ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொண்டு வர கிருபைக்காக, காக்க வல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி. என்னும் சகோதரன் சகோதரின் மனதில் அப்பா இந்த சங்கம மொழியிலேயே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்களோட கிருபை நிறந்த சித்தத்தை வெளிப்படுத்த ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக இரவோ பகலும் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இவர்களில் உங்களோட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, விசேஷமாக உங்களோட தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்து வர்ணித்து கொண்டு வர கிருபைக்காக, எல்லைகளை ஆண்டு விரை பெரிதாக்கி கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உங்களோட நித்தியவியம், உங்களை நம்பின பிள்ளைகள் ஆகி ஒப்புவதற்கும் சகோதரன் சகோதரிக்கு உள்ள பிள்ளைகள் சந்ததி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக, அயலார் மேல் அயலாருக்கும் அவர்களை அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து அப்பா ஜெர்மனியில இருந்தோ இங்கிலாந்துல இருந்தோ எந்த தேசத்தில் இருந்தாலும் கனடா தேசத்தில் தான் இருந்தோ இலங்கையில் இருந்தோ தொடர்பு கொண்டு உங்களை ஆண்டவரே நீங்க கொடுத்த வரங்கள் கனிகளுக்குள்ளார் ஞானத்துக்குள்ளார் உங்களை செய்தியை கொடுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா உங்களோட வெளிப்பாடை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி காத்துக்கொள்கிறாயா. சுயத்தில் ஒட்டு வார்த்ததென்னும் பேசாதபடி அவர்களை காத்துக்கொள். கடிவாளம் போட்டு கட்டி வழி நடத்தும் ராஜா. அவர்களோட சுய விருப்பத்துக்கு இதில் அவர்கள் இணையவில்லையா. உங்களோட சித்தத்தின்படி நீங்கள் அவர்களை இந்த சங்கம மொழிகளில் இணைத்தீங்கள். என்ன நோக்கம்? உங்களோட ராஜ்யம் ஒன்றை வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இணைத்த அந்த நோக்கத்தை அவர்களுக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர்றதுக்காக நீங்கள் வெளிப்பட்டு கொண்டு வர இருவைக்காக உங்களுக்கு பிதாவே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அவர்களை ஆசீர்வதிங்கோ. அவர்களுக்கு நல்ல சோகல தைரியம் ஞானம் பரலோக ஞானம் கொடுத்து காத்துக்கொள்ளும் அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய சபை, அவருடைய சமுதாயம் ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்து ஆசீர்வத்து கொண்டு வர கிருபைக்காக அப்படி அபிராமி ஆசீர்வத்து எங்களோ அதே போல சந்ததியையும் ஆசீர்வத்து கொண்டு வர கிருபைக்காக ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ராஜா சக்கமௌலிகளை முடிவு வரைய முடியும் மட்டுக்கும் ஒத்துழைக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இரவே பகல் ஒன்று நாதபடி உங்களை மகமப்படுத்த எங்களுக்கு கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ள மனதோடு தங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட போறதுக்காக அவர்களை நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். அன்பின் தேவனையே பொருட்படுத்த ஆசீர்வாதத்து வல்லமையாக நடத்தி முடிப்பீங்கள். அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுதும் இருந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக எந்த பாசையில் எங்கிருந்து செய்தாலும் ஒவ்வொரு பொறுப்படுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. உலகத்தை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கோ அவர்களும் ஒவ்வொருவரும் ஐயா. அன்பின் தேவனே அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி அவ்வளோ உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நம்பி அவர்கள் செய்து விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும். இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்கள் உங்களை அறிய வேணும் என்ற நோக்கத்தோடு உங்களோட வார்த்தைகளை அவர்கள் ஆண்டு விட வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடகட்டி வளர்த்துக்கோ ராஜா. அப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கும் கஷ்டங்கள் நெருக்கங்கள் ஒடுக்க எல்லாவற்றுக்காக உங்களை வருகிறோம். எந்தெந்த தேசத்தில் ஐயா உங்களோட பிள்ளைகளை நெருக்கிறார்கள் ஒடுக்கிறார்கள் வதைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நைகீரியா தேசத்துக்காக வருகிறோம். ஈரான் தேசத்துக்காக இராக் தேசத்துக்காக அசீரியா தேசம் இப்படிப்பட்ட தேசங்கள் ஒவ்வொன்றுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. உங்களை எப்படி அற்புதமாக உங்களோட வார்த்தைகளை அந்த தேசத்தில் ஆண்டுகளே நீங்கள் அனுப்பி நீங்களோ விடுதலை கொடுக்கத்தக்கதாக அனுப்பி உங்கள் பிள்ளைகளையும் அவங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வத்தை அனுப்பினீங்களோ அவர்கள் ஆண்டவரே இப்பொழுது உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு சாத்தான் கொடுக்கும் நெருக்கத்தை உங்களுக்கு தெரியும். கம்பீரமாக நிற்கும் இந்த சாத்தானை உங்களோட காலுக்கு கீழே போட்டு உங்களா நசுக்க முடியும் ஐயா நசுக்க முடியும். என்னும் ஆண்டவரேகளை வேதனைப்பட்டு ஆண்டவரேவர்கள் வேதனைப்பட்டு ஒடுக்கப்படாதபடி தேவனையும் அப்படி உள்ளதேவனாகி உங்களை இன்னும் சுதந்திரத்தோடு ஆராதிக்கத்தக்கதாக விடுதலையை கட்டளடுங்கோ ராஜா. இந்த தேசங்களில் விடுதலையை கட்டளடுங்கோ. உங்களால் முடியும் உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அன்பையை ஆண்டவர் வைந்து கொள்ள வேண்டும் என்று போயிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இருப்பிடங்களை விட்டுட்டு போய் ஆண்டவரை பிரயாணம் பண்ணி இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக மருகும். அப்பா சாம்ஜீவத்துறை அப்பா சாம்ஜீவத்துறை விட்ட ஊழியத்தை மகன் செய்யத்தக்கதாக தொடர்ந்து செய்யத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இதில் ஐக்கியப்பட்டு ஆண்டவரே உங்களோட ஊழிய உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளை உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளை மனோவும் போய் இது ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக இந்திய தேசத்தில் நீங்க கூட்டிக் கொண்டு போன தேவனே திரும்பவும் அவருடைய சபைக்கு பாதுகாப்போடு கொண்டு வந்து சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திருக்கிறோம். அதை உலகத்தினியோ பிள்ளைகள் ஐயா உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேணும் என்று இந்தியா தேசத்துக்கு மட்டுமல்ல இலங்கை தேசமும் இறங்கு போயிருக்கும் பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு போன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களிடத்தில் பேர் பேராக ஒப்படைக்கிறோம் ராஜா. அவர்களை திரும்பவும் சுபத்திரமாக உள்ள குடும்ப மத்தியிலும் சப மத்தியிலும் இருப்பிடங்களிலும் கூட்டிக் கொண்டு வந்து உங்களோட பரமகரத்தினால் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க முடியும். உங்களோட கோலாலையும் தட்டியாலையும் அவர்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நீங்க நல்ல மேற்பராக இருந்தவர்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா உங்களோட ஊழியத்தை செம்பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிங்க ஐயா. இந்த சந்ததி யாரும் ஒப்பு கொடுத்து உங்களோட ஊழியத்தை செய்ய வேணும் என்று வாஞ்சோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தாரும் அபிஷேகத்தது போல அவர்களையும் அபிஷேகித்து அவர்களும் அந்த உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஏற்ற நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு வழியை திறந்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. அவர்களின் சிந்தனையின்படி எதையும் செய்து விடாதபடி ஆவியானவரே இந்த சந்ததிகளை ஒவ்வொருவரையும் வாஞ்சு ஓடி இருக்கும் பிள்ளைகளை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வழியை வகுத்து கொடுப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து கொள்ள அந்த தேசமாகிய இலங்கை தெய்வுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அந்த தெய்வில் அப்பா நடக்கும் எல்லா துளியங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிறீர்கள். இதுக்குள்ளும் உங்களோட பிள்ளைகள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக கொடுக்கிற சுதந்திரத்தை என்னமாலை பழி பறக்காதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அங்கிருந்து நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரோ ஃபர்தருக்காக பேர் பேராக பேர் பேராக அவர்களை ஒப்படைத்து உங்களோட பார்த்தல் அவர்களுக்காக வேண்டுகிறோம் ராஜா. இந்த மட்டக்கிழப்பு ஊழியக்காரனுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்மையோடும் உண்மையோடும் அவரை அந்த சபையை நடத்தத்தக்கதாக நீங்கள் கொடுக்குற அபிஷேகத்துக்காக அனைத்து நம்ம மாத்து மகாக்கள் ஓடி போய் அசைந்து ஆராதிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆண்டவரே மிஸ்ஸஸ் ராஜேந்திரா அம்மா நடத்தும் ஊழியத்துக்காக நன்றி. அன்பான கணவன் விட்டுட்டு போன ஊழியத்தை அவர் தொடர்ந்து நடத்ததுக்கு அந்த வயசுன்ற நேரத்தில் நீங்கள் அவரோடு கூடி இருந்து காலைப்பு போல அவருக்கும் பிளனை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து தாழ்மையோடும் உண்மையோடும் அந்த சபையை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே அந்த சபை பொங்கி வழியத்தக்கதாக எத்தனையோ அந்த மூன்று ஆராதனைகளை நடத்தத்தக்கதாக வல்லமை கொடுக்கிறது இவனே நன்றி. என்னும் மகனையும் அபிஷேகம் பண்ணி அவரும் வேண்டிய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அந்த குடத்தினையில் இருக்கிற தொடங்கின அந்த சபையை நடத்தத்தக்கதாக நீங்கள் கொடுக்குற வல்லமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அன்பித்து இவனே எல்லாவற்றுக்கும் இல்லா எங்க வாழ வசதி இருந்தும் கூட்டிக் கொண்டு வைத்திருக்கிற அந்த குடும்பத்துக்காக நாங்கள் அந்த தினமும் உங்களை வேண்டுவது சரியும் ஐயா. அந்த சாந்தனுக்காக மனைவிக்காக இப்படி அந்த மனைவியை தொட்டும் உங்களோட பிள்ளையாக்கி உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்தை செய்த அழைத்தீங்களே அவர்கள் குடும்பமாக அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவனியாவில் அவர்களை வச்சு ஆப்பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறோம். இந்த வாழ்வ பிள்ளையை பொறுப்படுங்க ராஜா. எங்கட கண்கள் காணத்தக்கதாகவே இந்த கைகள் ரெண்டையும் தூக்கி வரத்துக்கு நேராக உயர்த்தி ஜபிப்பி அப்பா. அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்தது இவன் இன்னும் கூட அபிஷேகத்தை ஊட்டி அவவே ஒரு வல்லமையா தீவிரையாக உங்களால் பாவிக்க முடியும். பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மனதுருக்கம் ஸ்தாபனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். 28 வருஷ காலமாக நீங்கள் அதை நடத்தி கொண்டு வரது இவனே என்ன வல்லமையோடு அந்த ஸ்தாபனத்தை நடத்த உங்களால் முடியும். அதே அளவுக்கு புது புது ஒரு பொறுப்பான ஒரு மகனை நீங்க தெரிந்தெடுத்து அதை நடத்தத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். என்னென்ன ஆலோசனை உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணுமோ ஒரு விஷத்தில் ஒருக்கா கூடி உங்களோட பாதத்து தரத்தை ஜெபித்து அந்த சபையின் அந்த மனதிற்கும் சாவனத்தை நடத்தத்தக்கதாக போயிருந்து போயிருக்கும் உங்களோட ஊழியக்காரன் மூன்று பேருக்காக அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்த முடியும் என்ற விசுவாசத்தோடு அவர்களுக்காக உங்களை வருகிறோம். அன்பு தேவனே எங்களுடைய தேசத்தில் உங்களுடைய ஜீவகுடி பறக்க வேணும் என்று வாஞ்சியோடு விக்கிரங்கள் எல்லாம் ஒளிந்து நொறுக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். எழுப்புதலை உண்டு பண்ண உங்களால் முடியும் என்று வாஞ்சியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் விட்டுட்டு போன ஊழியத்தை ஆண்டவரே தொடர்ந்து செய்யத்தக்கதாக அந்த பாடசாலைகள் ஊழிய ஆலயங்கள் ஒவ்வொன்றையும் சபைகளை நடத்தத்தக்கதாக நீங்கள் கொடுத்து கொண்டு வர ஞானம் அறிவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டர் ஜோஷாய் அந்த மகன் நடத்தும் ஆண்டவரே நடத்தும் சின்ன சின்ன சபைகளை நீங்கள் சீர்வத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதரங்கு உங்களோட வார்த்தை உச்சரிக்கப்படுகிறோம். அந்த இடத்தில் நீங்க விடுதலையை கொடுத்து அந்த அனுராவையும் இதுக்குள்ள தொடப்போறதுக்காக வலுதப்பை போய்விடாதபடி உங்களை ராஜ்யத்தில் அவரையும் பங்குள்ளவராக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அங்கு போயிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொருதரையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நான் காத்துக்கொள்ளுங்க, இழுப்புதலை உண்டு பண்ணுங்க அந்த தேசத்தில் ஐயா, இழுப்புதலை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நானுக்களால் நடத்த பிள்ளைகளுக்களால் நடத்தப்படும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலை காத்து வழி நடத்துற கிருபைக்காக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக உங்களை துதிக்கிறோம். அந்த மருமகனையும் நேற்றத்துக்கு சேர்த்து அவரும் கூட ஆண்டு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்க எனக்காக செய்ய முடியும். இன்னும் கூட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் திருலோக ஞானம்னா லோகநாதனோ இன்னும் நடத்துகிறார்களோ எங்கிருந்தாலும் நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம், அந்த தேசத்தை நீங்கள் கொடுத்த எழுப்புதலுக்காக, கொடுக்குற எழுப்புதலுக்காக நன்றி. அந்த கொடுத்த பிரச்சனை கூடாக உலகம் முழுதும் மக்களை சேரடிக்க பண்ணி உங்களோட பிள்ளைகளாக தொட்ட அற்புதத்துக்காக, அபிஷேகம் பண்ண ஊழியம் வைத்திருக்கிறதுக்காக, பிரபஞ்சத்திலிருந்து மீட்டு ஒளியும் பிள்ளைகளாக்கி நீங்களே, அந்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு இது கூடாகத்தான் அமைந்திருந்தவனே. இந்த சங்கமம் ஒளியிலே நீங்கள் ஏற்றி நடக்கத்தக்கதாக நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, ஆண்டையில் விசேஷமாக பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், கடமைக்கு போகும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க ராஜா. பாடசாலையில் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் இந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து விடாதபடி, எதுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை சாட்சியாக வைத்து வழிநடத்த உங்களால் முடியும். சாட்சியாக வழிநடத்துங்க ராஜா. இவர்களுக்களால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்து அவங்களை அறியாதவர்களும் அறியத்தக்கதாக ஆண்டு அற்புதத்தை செய்து இவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் உங்களுடைய அன்பை உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்த வேணும். ரெண்டு வாஞ்சியோடு பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கு எந்த தேசத்துக்கு என்னென்ன விதமாக உங்களை அன்பு வெளிப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சியோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ அவர்களை வாஞ்சியை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக நன்றி. அவர்களுடைய நாமம் மாமப்படுவது கல்ல ராஜா, உங்களோட நாமம் பிதாவே பெருசு தாவியானவரே, உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ வருஷ காலமாக உங்களோட ஊழியத்தை செய்த அன்பான சௌரங்களை நீங்கள் உங்களோட ஆண்டவரேற்ற நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் எந்த பாஷையில் செய்தாலும் ராஜா உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பாரத்தை கொடுத்து பொறுமையோடு எத்தனை வருஷ காலமாக செய்த ஆத்மாக்களை நீங்கள் உங்களோட நேரத்திலும் அவங்களோட ராஜ்யத்துக்கு அழைத்ததுக்காக, நாங்கள் அவர்களோட வாழ்க்கைக்காக அவளுக்கு கொடுத்த ஞானம் அறிவு வெளிப்பாட்டு கூடாக சோதரிக்கிறோம். அவளுடைய சந்ததியை ஆசீர்வாதம் இங்கே காத்துக்கொள்ளுங்கோ. அவளுக்கு நல்ல மனிச்சமானத்தை கொடுத்து தொடர்ந்தும் அவர்களும் அப்பா உங்களோட ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக ஞானத்தை கொடுத்து அவர்களையும் உங்களோட பரமகரத்தினால் தாங்கி உங்களோட கூலாலையும் தடியாலையும் அவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் நல்ல மகமப்பட வேணும் என்ற நோக்கத்தோடும் உங்களோட பிள்ளைகள் செய்யத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்யுங்கோ. உதவி செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்திருந்து தேவனுடைய வலது பாரசத்தில் பறந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவே. அப்பா உங்களோட பறந்து பேசலுக்கூடாக ஒவ்வொருதையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறதுக்காக, இந்த பறந்து பேசலுக்கூடாக பிதா பெரிய காரியங்களை அறளத்தக்கதாக செய்கிறதுக்காக இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உலகத்து அதிகாரிகள் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. அப்பா அதிகாரத்தை கொடுத்தவர் நீங்கள் ஐயா. உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் அவர் சுயத்தில் அவர்களை தயம் செய்து விடாதபடி நீங்க கொடுத்த பொறுப்பை நீங்க கொடுத்த பொறுப்பு ஒவ்வொன்றையும் உங்களோட பார்வையில் அவர்கள் பிரியமுள்ளதாக அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக ஆண்டவரே பணத்துக்கு பொண்ணுக்கு இடம் கொடுத்து அந்த மாய்மாலத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி ஒவ்வொரு அதிகாரிகளையும் காத்து உங்களால் வழிநடத்த முடியும். அதிகாரிகளுக்கு ஆக வேண்டுங்கள் என்று சொன்னது இவனே. அப்பிறந்தூசியமாக நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து இந்த அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். உங்களால் இவர்களை பாதுகாக்க முடியும். பெருளோ ஞானத்தை கொடுத்து நடத்த முடியும். இந்த அதிகாரத்தை போட்டெடுத்து விடாதபடியும் ஆண்டவரவர்களை காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே காத்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வர வேணும், உங்களோட நாமம் ஒன்றுதான் ஐயா மாமப்பட வேணும். இந்த மீதியான சங்கமம் ஒலியலையே ஒரு தன தாமதமின்றி கூட பிள்ளைகளுக்கு கூட ஆக நீங்க வெற்றியோடு நடத்தி

0: அடக்கி முடிக்க வல்ல மௌள்ள எங்கள் பரம தந்தையே, பரலோக ராஜாவே, ராஜாதி ராஜனே, உங்கள் ஒருவருக்கு நன்றி துதி கனமாக செலுத்தி இயேசு என்னும் நாமத்தை மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வதிப்பாரா? வாழ்த்தி கொண்டு விடைகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூட வழிநடத்தினார். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஒருவருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்த அவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
1: தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவருடைய கரத்திலே இந்த வேளையிலும் அப்போவிப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கு கூட எடுத்து வரப்போகிறது தேவ செய்திக்காக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் கூட வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வார்த்தைகள் கூட விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: Praise the Lord.
1: Amen. வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you.
3: Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு நல்லவரா இருக்கிறார், நாம் அனைவருக்கும் நன்மை செய்த தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவரா, 10:38, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைய நாளிலும் அவருடைய நன்மையை பெற்று கொள்வோம். அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து பெற்று கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். யோவான் 14:12 இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமேன். அப்ப கவனியுங்கள், இயேசுனுடைய விருப்பம் என்ன? இவற்றை தான் நாங்கள் தேடி ஆராய்ந்து படிக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன என்று பார்த்து அதன்படி செயல்படும்படிக்கே நாங்கள் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் எங்களுடைய சுய சித்தத்தை செய்யும்படிக்கோ சுய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கோ நாங்கள் அழைக்கப்படவில்லை. அநேக வேளைகளில் அநேகர் ஜெபத்துக்கு வருகிறார்கள், ஆனால் அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. அநேகர் என்னிடத்தில் எப்படி கேட்கவில்லை, தேவ வல்லமை வழிபடும்படி, தேவ மகிமை வழிபடும்படி, உலகம் மீட்கப்படும்படி, அல்லது ஜனங்கள் விடுதலையாகும்படி, அல்லது தேவ வரங்கள் வல்லமைகள் வழிபடும்படி ஜபியுங்கள் என்று கேட்பவர்கள் மிகவும் குறைவு. மாறாக எனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல கார், நல்ல தொழில், நல்ல மனைவி, நல்ல கணவன், இப்படியாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம். அநேக வேளைகளிலே நான் கேள்விப்படும் இடத்தில் வருகிறவர்கள் கேட்கிறார்கள், அது தவறு அல்ல, ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையான காரியம் என்னவென்றால் நாம் அனைவரும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே இச்சிக்கத்தக்க எதுவும் அதற்கு ஈடானது அல்ல. தேவனுடைய அழைப்பு எல்லாவற்றை பார்க்கலும், இந்த உலகத்திலே நாங்கள் வேலை செய்வதை பார்க்கணும், அல்லது இந்த உலகத்திலே ஒரு பிரைம் மினிஸ்டராக அல்லது பிரசிடண்டாக வருவதை பார்க்கலும், மேன்மையான மகிமையான அழைப்பினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஈவன் ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜாவை விடுதலை ஆக்குகிற வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாங்கள் அறி

0: நம்பிக்கை பண்ணுவோமானால், நாங்கள் விசுவாசிப்போமானால், நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அசாதாரணமான காரியங்கள் நமக்கூடாக நடக்கும். அப்ப கவனியுங்கள், அவர் என்ன சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப அவரை போலவே நாங்கள் செயல்பட ஆரம்பிப்போம். ஆமென். அவரை விசுவாசிப்போம் என்று நாங்கள் சொல்லியும் அவரை போல் செயல்படாமல் நாங்கள் எங்களுடைய சுய இச்சைகள் அல்லது சுய வாழ்க்கையிலே தேவைகளை குறித்து நாங்கள் அனிதினமும் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால், நாங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் மிக முக்கியமான நோக்கம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு வந்தார். அதே போலத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தம் செய்யும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சுய சித்தம் அல்ல. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் மாத்தாள் மரியா என்று ரெண்டு பேரை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் இப்பேற்பட்ட அழைப்பும் ஊழியமும் இருக்கிறது. ரெண்டு விதமான அழைப்பும் ஊழியமும் கிரியை செய்கிறது. ஒன்று, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயல்படுவது, அதுதான் மாத்தாள் ஊழியம். தேவனை பிரியப்படுத்த வேண்டும், என்னெல்லாம் செய்தால் தேவனை நான் பிரியப்படுத்தலாம் என்று என்ன செய்கிறது? சுய முயற்சியிலே, சுய சித்தத்திலே செயல்படுவது. நானாக ஒரு பிளானை போட்டு, நானாக ஒரு காரியத்தை சிந்தித்து என்ன செய்கிறோம்? ஓகே, நான் இப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார், நான் அப்படி செய்தால் தேவன் பிரியப்படுவார் என்று செயல்படுவது. அதாவது தேவனுக்காக அல்லது தேவனை பிரியப்படுத்தும்படி கிரியை செய்வது, தேவனுடைய பிரியம் என்னென்று அறியாமல் கிரியை செய்வது. ஆனால் கவனியுங்கள், மரியாள் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய பிரியம் என்ன? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை கேட்பதனால், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே வருவதனால் தான் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசியாய் மாறுகிறேன். அப்படி நான் விசுவாசியாய் மாறும் பொழுதுதான் அவர் செய்கிற கிரியைகளை என்னால் செய்ய முடியும். இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்ய முடியும். ஆமென். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன என்று நான் சுயமாய் சிந்தித்து செயல்படாமல், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை வேதத்தின் மூலமாய் அறிந்து அதிகமாய் அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கும் அவரோடுள்ள உறவுக்கும் அதிகமாய் நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆமேன். இது மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்ப்போமானால் அதிகமாய் பிதாவோடு கூட இடைப்பட்டார். இரவு முழுவதும் இடைப்பட்டார். அதிகாலையிலே ஜபித்தார், மத்தியான வேளைகளிலே ஜபித்தார், அற்புதங்கள் செய்வதற்கு முன்பதாக ஜபித்தார், அற்புதங்கள் செய்த பின்பதாக ஜபித்தார். இப்படியாக அவரையும் ஜப வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அப்படியான உறவிலே அவர் இருந்தார். அப்ப நாம் தேவனால் நிரப்பப்படாவிட்டால், தேவனோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால், நம் மூலமாய் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு செல்ல முடியாது. ஆகவே நாங்கள் அதிகமாய் தேவ சமூகத்திலே இருப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் புறப்பட்டு செல்லும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை அல்லது நீங்கள் வல்லமையாய் செயல்பட வேண்டுமா? கிறிஸ்து செய்த கிரியைகளை நீங்களும் செய்ய வேண்டுமா? கிறிஸ்து மூலமாய் பிதா நடப்பித்த விடுதலை, வல்லமை, ரட்சிப்பு, மீட்பு இவைகள் எல்லாம் உங்கள் மூலமாகவும் நடக்க வேண்டுமா? அப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், என்னை பொறுத்தவரையில் அதுதான் உங்களுடைய முதலாவது வாஞ்சையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நான் இந்த பூமியிலே செயல்பட வேண்டும். கிறிஸ்துவை போல நான் என்ன செய்ய வேண்டும்? பிதாவை அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாய் நான் இருக்க வேண்டும். ஆமென். கவனியுங்கள், இந்த உலகம் முழுக்களையும் நாங்கள் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரை அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் எங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாவிட்டால், இன்னொரு விதத்திலே சொன்னால் என்னுடைய ஆத்மா தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன? பிசாசு இயேசுவை அழைத்து கொண்டு போய் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாலே போ சாத்தானே என்று எதிர்த்து நின்றார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் செய்வதை பார்க்கிலும் இந்த உலகத்திலே மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே பிதாவின் சித்தம் செய்வதுதான் எங்களுடைய மூச்சாக, எங்களுடைய உயிராக, எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். பிதாவை வெளிப்படுத்துவது. அப்ப பிதாவை நான் வெளிப்படுத்த வேண்டுமானால் முதலாவது பிதாவை குறித்து இயேசுவை குறித்து அறிகிற அறிவிலே நான் நிறைந்திருக்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து அனுதினமும் அதிகமாய் படிக்கிறவனா அதனுடைய விளக்கங்கள் எனக்கு தெரியாவிட்டால் ஆண்டவரே ஆவியானவரே இவைகளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு தேவன் தான் வெளிப்பாட்டை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றால் அதற்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்மால் எழுதப்பட்டிருக்கின்றன, இதனுடைய மெய்யான அர்த்தத்தை நீர் ஒருவரை அறிவீர், ஆகவே இவற்றை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்த பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால் நான் சில வேளை ஷவர் எடுக்கும் பொழுது கூட அதற்கான விளக்கம் வரும். சில வேளை நான் கார்ல காரை ஓட்டிக்கிட்டு இருப்பேன், அந்த வேளையிலே நான் ஜபித்த ஜபத்துக்கான விளக்கம் அங்கே கொடுக்கப்படும். ஆகவே தேவன் எப்பொழுதும் எந்த வேளையிலும் என்னோடு பேசுவார் என்று சொல்லி நான் விழிப்புணர்வோடு இருப்பேனானால் தேவன் பல வாட்டி பல வேளைகளிலே பேசியிருக்கிறார். நாங்கள் அநேக வேளைகளிலே தேவன் பேசுவதற்கு இடம் கொடுப்பதில்லை, தேவனோடு கூட அதிகமாய் ஜபிக்கிறோம், ஆனால் அவர் பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவர் பேசும்படிக்காய் வாஞ்சித்து நாங்கள் எங்களுடைய வாயை மூடி அவர் பேசும்படி இடம் கொடுக்காமல் குயிக்காக அல்ல சீக்கிரமாக ஜெபத்தை முடித்து ஆமேன் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என்று சொல்லிவிட்டு எழும்பி போய்விடுகிறோம். ஆனால் நல்லது, அவர் பேசுவார் என்று நம்பி அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பது, நாங்கள் பேசாமல் ஏற்கனவே பேசிவிட்டோம், ஏற்கனவே கேட்டுவிட்டோம், அதற்கு பதிலே அவர் கொடுக்கிறதவனாய் இருக்கிறார் என்று நாங்கள் உட்கார்ந்து எதிர்பார்ப்பது நல்லது. அப்படி நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் எதிர்பார்த்தும் தேவன் என்னோடு பேசவில்லை அல்லது தேவ சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்றால் அதற்காக கவலைப்படாமல் நிச்சயமாய் தேவன் இதற்கான பதிலை எனக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் எழும்பி போகும் பொழுது பேசுவார், நீங்கள் எழும்பி ஷவர் எடுக்கும் பொழுது பேசுவார், நீங்கள் எழும்பி புறப்பட்டு வழியிலே போகும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். ஆமென். ஆகவே தேவன் நம்மோடு பேசுகிற தெய்வமாயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். ஆமேன். அவர் நம்மோடு பேசுவது அவருக்கு ரொம்ப பிடித்த காரியமாயிருக்கிறது. சின்ன சாமுவேலோடு பேசி தன்னுடைய இதயத்தை வெளிப்படுத்தின தேவன் நம்மோடும் பேச நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் வாஞ்ச உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு விதத்திலே சொன்னால் துடியாய் துடிக்கிறவராய் இருக்கிறார். எங்களோடு பேச வேண்டும், எங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமென். ஆகவே அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவோடு மாத்திரம் இல்லாமல் அவரோடு உறவு வைக்க வேண்டும். ஆமேன். எப்படி? அவரை வர்ஷிப் பண்ணுவதனால், அவரை எவ்வளவு அன்பான தேவன் என்பதை அறிக்கை பண்ணுவதனால். அவரை மகிமைப்படுத்துவதனால், மகிமைப்படுத்துதல் என்று சொல்வதை பார்க்கிலும் அவரை குறித்து பேசுவதனால், அப்பா நீர் எவ்வளவு அன்புள்ளதேவனாயிருக்கிறீர், என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், என்னை ரட்சித்த தேவனாக இருக்கிறீர், என்னை மீட்ட தேவனாக இருக்கிறீர். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் தேவன் ஆயிரக்கணக்காக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருந்தும் எங்களால் என்ன செய்ய முடியவில்லை. அவைகளை நாங்கள் நினைக்காமல் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்தல் என்பது நமக்கு ரொம்ப கடினமாயிருக்கிறது. அநேக வேளைகளிலே நான் பார்த்து வேதனைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் சபைக்கு போகும் பொழுது ஓகே தேவனை ஸ்தோத்தரிப்போம் என்றால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஜனங்கள் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் உண்மையான இதயத்தில் இருந்து ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு செய்தீரே, இப்படியெல்லாம் என்னை மீட்டு கொண்டீரே, இப்படியெல்லாம் என்னை வழிநடத்தி வருகிறீரே என்பதை உணர்ந்து அறிந்து உண்மையான நன்றி உடுதலோடு இதயத்திலிருந்து நாங்கள் பேச வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே அநேக வேளைகளிலே ஊழியத்துக்கு தான் நாங்கள் அதிகமாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறோம். மாத்தாவை போல தேவனை பிரியப்படுத்த வேணும், அதை சமைக்கட்டா, இதை சமைக்கட்டா, அப்படி பண்ணட்டா, இப்படி பண்ணட்டா. ஆனால் அதை விட அவர் விரும்புகிறது என்ன? அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அதை மரியாள் செய்த ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்க, ஆமென் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருந்தார். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். மாத்தால் என்னத்தை குறித்து கவலைப்பட்டால், எப்படியெல்லாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் நான் சாப்பாடு செய்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டாள். ஆனால் மரியாள், நான் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றவர்களுக்கு பகிர்ந்தும் கொடுக்க முடியாது, கற்றுக்கொள்ளாவிட்டால் நானும் விடுதலையாக முடியாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நான் விடுதலையாகாவிட்டால் மற்றவர்களையும் விடுதலையாக்க முடியாது. ஆகவே என்னுடைய விடுதலை மிகவும் முக்கியம். ஆமென். நான் அதிகமாய் தேவ சமூகத்திலிருந்து தேவ சமூகத்தினால் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம். அனுதினமும், என்றைக்கு ஒரு நாள் அல்ல, சண்டே ஒரு நாள் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் மாமிசம் இலகுவாக செயல்படும். கோபம், எரிச்சல், பொறாமை இவைகள் எல்லாம் இலகுவாக செயல்படும். அப்ப அனுதினமும் நான் தேவனுடைய சமூகத்தினால் அன்பினால் நிரப்பப்படுவேனானால் அந்த அன்பு என்னை அனுதினமும் வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. ஆமென். கவனிங்கள், நீங்கள் பாருங்க, அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப விசுவாசிக்கிறவன் அவனுடைய இருதயம் எப்பேற்பட்டதா இருக்கும், அவனுடைய வாஞ்சை எப்பேற்பட்டதா இருக்கும், அவனுடைய நோக்கம், இந்த உலகத்திலே வாழுகிற நோக்கம் எப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், இயேசு என் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அவருடைய குணாதிசயங்களினால் நான் நிரப்பப்பட்டவனாய் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். அவர் செய்கிற கிரியையை நானும் செய்ய வேண்டும். ஆமென். அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும்படியான அற்புதங்கள் அதிசயங்கள் நம் மூலமாய் நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரதான வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஆமே. அப்ப இதற்கு பிறகு அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமேன். கவனியுங்கள், அதை செய்வேன். அப்ப தேவன் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாக அல்லது கடவுளாக தேவனாக இங்கே காண்பிக்கிறார். ஏனெனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கவனிங்கள் மறுபடியும் நான் செய்வேன். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நாங்கள் எடுத்து எங்களுடைய விருப்பங்களை இச்சையிலே நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீரே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆகவே நான் கேட்கிற எல்லாவற்றையும் எனக்கு கொடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இதற்கு முந்தின வசனம் 12 வசனத்திலே நான் வாசித்து காண்பித்தேன், விசுவாசிக்கிறவனால் நடக்கிற காரியம். அப்ப அவரை நான் விசுவாசிப்பேன், ஆனால் என்னுடைய விருப்பம் எப்படி இருக்கும் என்றால் இயேசுவை போல நான் வாழ வேண்டும், இயேசுவை போல செயல்பட வேண்டும். தேவனுடைய சாயல் மிக முக்கியம். தேவனுடைய சாயல் என்னை மேற்கொள்ள வேண்டும், என் மூலமாய் மற்றவர்களை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கவனியுங்கள், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லியும் அநேக வேளைகளிலே நாங்கள் மற்றவர்களை சிநேகிப்பது 100% சிநேகிப்பது உண்மையான காரியமாய் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. அநேக இடங்களிலே என்னவா இருக்கிறது, உண்மையாய் நாங்கள் மற்றவர்களை நேசிக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் கிறிஸ்தவத்திலே மாத்திரம் 40,000 டினாமினேஷன்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்கிறது. 40 இல்லை, 400 அல்ல, 40,000, 4,000 அல்ல, 40,000 வித்தியாசங்கள். அப்ப இப்பேற்பட்ட வித்தியாசங்களோடு நாங்கள் மற்ற கிறிஸ்தவர்களை மற்ற தேவனுடைய பிள்ளைகளை கூட நாங்கள் தவறாக மட்டமாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்கூலிலே பாருங்கள், ஒரு ஸ்கூலிலே நாங்கள் பார்ப்போமானால் என்ன இருக்கும், அங்கே 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். 12ஆம் வகுப்பு படிப்பிக்கிற டீச்சர் வந்து 1ஆம் வகுப்பு டீச்சரை பார்த்து இவன் எல்லாம் படிப்பிக்கிறான் என்று நினைச்சால் அது மிகவும் தவறு. அங்கே இருந்து ஆரம்பித்தபடியினால்தான் இன்றைக்கு 12ஆம் வகுப்பிலே அந்த 12ஆம் வகுப்பு டீச் பண்ணுகிற டீச்சரால் டீச் பண்ண முடிகிறது. அவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த 1ஆம் வகுப்பிலே அவர் கற்றுக் கொடுத்தது அப்படியே முன்னேறி முன்னேறி முன்னேறி வந்துதான் என்ன செய்கிறது, இந்த 12ஆவது வகுப்புக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆகவே ஒருத்தரை ஒருவர் அற்பமாய் நாங்கள் பார்க்க கூடாது. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட டீச்சிங்கை பண்ணினாலும் சரி, ஆஸ் லாங் ஆஸ் அவர்கள் இயேசுவை விசுவாசிப்பார்களானால், இயேசுவை குறித்து பிரசங்கிப்பார்களானால் அவர்களை அற்பமாக நாங்கள் பார்க்க கூடாது. ஏதாவது தவறு இருப்பேன், எங்களுடைய கடமை என்ன, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, உண்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் பலகி பெருகுவார்களாக என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்று கொள்ள மாட்டது. அப்ப கவனியுங்கள், அறிகிறபடியினால் பெற்று கொள்ளுகிறோம். ஆமேன். அதனால் தான் வேதத்தை அறிய அறிய அறிய வரங்கள் வல்லமைகள் எல்லாம் நம் மூலமாய் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமேன். என்னுடைய ஜனமோ அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப நாங்கள் அறிவோமானால் சங்காரம் ஆக மாட்டோம், பிசாசு நம்மை தொட முடியாது. ஆமேன். தேவனுடைய வல்லமை வரங்கள், தேவனுடைய மகிமை மேன்மை குணாதிசயங்கள் நம் மூலமாய் செயல்பட்டு மற்றவர்களை மேற்கொள்ளும். ஆமேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பிரியமானவர்களை கவனியுங்கள், அநேகர் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். எங்களுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் வாயினால், ஆனால் நடத்தப்படாமல் அல்லது அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தாமல் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தாமல் இருக்கிறோம். அதான் கடந்த நாட்களிலே நான் சொன்னேன், எங்களுக்கு பவர்கட் வரும் என்று சொல்லிட்டு எங்களுடைய வீட்டோடைய பெண்ணாம்பு ஒரு ஜெனரேட்டரை நாங்கள் வைத்திருக்கலாம், அது 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கலாம். பவர்கட் வந்தவுடனே நாங்கள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தாவிட்டால், அந்த ஜெனரேட்டரோடு கூட இணைப்பை ஏற்படுத்தாவிட்டால், அது 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருந்தும் நாங்கள் இருளிலே தான் இருப்போம். அதே போலத்தான் பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். எப்படி ஜெனரேட்டர் அதே வீட்டில் தான் இருக்கிறது, அதே போலத்தான் பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஆனால் அவரோடு நாங்கள் இணைக்கப்படாவிட்டால், தேவனை ஆராதித்து அதிகமாய் அவரோடு நேரம் செலவழித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதை பின்பற்றும்படி நம்மை ஒப்பு கொடுத்து ஜாக்கிரதையாய் அவற்றை பின்பற்றாவிட்டால் நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் அதன் மூலமாய் வரவேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஈவன் அவர் எங்களோடு கூட இருந்தும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். 21 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ, என்னிடத்தில் கை கொள்ளுகிறவனே கல் கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என் மடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா! எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அதன்படி நாங்கள் நடக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார். ஆமே, நாங்கள் சாதாரணமாய் செயல்பட மாட்டோம், அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர், நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும். மேற்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிற தேவன், நீர் இந்த பிள்ளைகளோடெல்லாம் உம்மை விசுவாசிக்கிற தன பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை அடையாளங்கள் மூலமாய் அற்புதங்கள் மூலமாய் உலகுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி. வல்லமையாய்
1: அழைக்க வேண்டியவர்கள்
0: பயன்படுத்துகிறதற்காய், உலகம் தேசம் சபை விடுதலையாக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஜனங்கள் உம்முடைய ஜனத்தின் மூலமாய் விடுதலையாக்கப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பினால் தேசங்கள் மேற்கொள்ளப்படுவதாக, தேசங்கள் மேற்கொள்ளப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதால், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, இயேசுவின் இணையச்ச நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூலம் கத்தர்தாமே இவங்களுக்கூடாக தெளிவுகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாள் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்,
0: ஆமேன்,
2: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். வார்த்தைகளிலே தெளிவை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், அருகலப்பிலே கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையினும் அவரிடம் இந்த விடை பெற்று கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்களுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் வழி நடத்துவார்கள். அந்த வகையிலே இணைந்திருப்போம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் நித்திய ஒளிச்சம் பலசுவை நிகழ்ச்சியிலே இணைவோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
3: அவரை பிதாவாகிய தேவன் உத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரிகைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகையா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் என்ன, நாங்கள் காணத்தக்க நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர் என்றார். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். இயேசுவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளி அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவர், இந்த அப்பத்தை எப்பொழுதும் உங்களுக்கு தர வேண்டும் என்றார். இயேசுவர்களை நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒற்றுக்காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எனக்கு கொடுக்கிற யாவை என்னிடத்தில் வரும், என் சித்தத்தின்படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்கள் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாயிருக்கிறது என்றான். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று நீ அவர் சொன்னது நிமித்தம் ஜூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் ஜோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் மறைந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்தில் இறங்கி வந்தேன் என்று எப்படி சொல்லுகிறான் என்றார். இயேசு அவர்களுக்கு, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன் இவனும் என்னிடத்தில் வருகிறான், கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் அவனும் என்னிடத்தில் வருவான். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனுடன் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நான் வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுப்பம் என் மாமிசமே. அப்பொழுது ஜூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை நமக்கு எப்படி குசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல என் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு ஒன்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நாவில் உள்ள ஜெபாலயத்தில் இவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவர்கள் இவருடைய சீசர்களின் அனைவர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ, மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் அதிமுதலாய் இயேசு அறிந்திருந்தபடியினால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பொறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். அது முதல் அவருடைய சீசர்களின் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிர்வரையை நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். அதற்கு சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திர, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் எல்லவோ உண்டு உண்டே என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிர்வராகி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். சீமோன் குமாரனாய யூதாஸ் காரியோத்து பன்னிரவர்களாயிருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவராயிருந்தபடியால் அவனை குறித்து பிடி சொன்னார். சகலதையும் அறிந்த சர்வ வல்லவர். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலியாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபம் இருந்தபோது அவருடைய சகோதரர்கள், அப்பொழுது அவருடைய சகோதரர் நோக்கி, நீர் செய்கிற கிரிகைகளை உடைய சீசர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேவுக்கு போ. பிரபலமாயிருக்கிற விரும்புகிறவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கும் வெளிப்படுத்தும் என்றார். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ இப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரிகைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறேன் நான் சாட்சி கொடுக்கிறபடினால அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் அந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். அவர்களுடனே சொல்லி பின்னும் கல்லியாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி எங்கு இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிட்டு சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியில்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததுனால ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்குவே உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை அப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இன்னும் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுகமா பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். ஆமாம், என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனவனோ அவன் அந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமா பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவன் வந்து நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை, நீங்களே என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவர்களுக்கு பிரதித்திரமா, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு, ஒரே கிரிகையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அது உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாய பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுமது சுமாக்கினதனால என் மேல் எரிச்சலா இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறான், ஒருவன் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமா அறிந்திருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமா வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது அவர் செய்த அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்குதை பரிசெயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசெயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருந்து பின்பு என்னை அனுப்பினரிடத்துக்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது இவர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறியிருக்கிற இடத்தில் போய் கிரேக்கர் உபதேசம் பண்ணுவாரோ, நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் நீவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்கு சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர் அடையப்போர் ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு என்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலியாவிலிருந்து வருவார், கலிலியிலிருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீதின் இருந்து பெத்தலகையும் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார். இவ்விதமாக வரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆயிலும் ஒருவனும் அவனை கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியிடத்துக்கும் பரிசேயரிடத்துக்கும் திரும்பி வந்து இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் அவனை சும்மா ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். சேவகர் பிரதித்திரமா, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களோ? அதிகாரிகளிலாவது பரிசேயர்களாவது யாதொருவர் அவனை விசுவாசித்ததுண்டோ? உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார். ராத்திரியிலே அவரிடத்துக்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமான நிக்கேதிமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவதற்கு முன்னே அவனை ஆய்க்கனைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயரும் கலிலேயாவிலிருந்து ஈகதசி விளம்புறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார். இயேசு ஒலிவலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களை உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கண்டு வேதபாரகரும் அவரிடத்தில் கொண்டு வந்த அவளை நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிபட்டாள். இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பெருமாடத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடியால் அவர் நிமிந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உண்மையில் குற்றஞ்சாட்டினர்கள் எங்கி ஒருவனாயிரம் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அந்த ஸ்திரீ. அதற்கு அவள், இல்லையா ஆண்டவர் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறன் இருளில் நடவாமல் ஜீவொளி அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசெயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிற, உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்று மட்டும் நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம், பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று நீங்கள் உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது, உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார். இயேசு பிரதித்திரமாக, என்னையும் அறிவீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள், நீங்கள் என்னை அறிந்தால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். ஒருவேளை அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவரும் அவரை பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது. அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வான் என்று பேசிக்கொண்டார். அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்துண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்துண்டானவன், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்துண்டானவர்கள், நான் இந்த உலகத்துண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு இன்னைக்கு, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதனால் இயேசு இன்னைக்கு, உன்ன மனுஷ நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தவளை செய்தேன் என்று சொன்னேன் என்று அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. இவர்களை அவர் சொல்லுகையில் இவர் என்னையிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆனா அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவனவும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்தான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாத படியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரிகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்றார். செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள், எங்களுக்கு ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்களுக்கு பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருங்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். என் உபதேசத்தை கேட்க மனதில்லா இருக்கிறான் அல்லவா. என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் இல்ல. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டாகிறது. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டே மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியான அவன் சத்தியத்தில் நிற்பதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்களோ, சரி, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றான். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்று நாங்கள் சொல்லுகிறது சரிதான் என்றார்கள். பிசாசு பிடித்தவன் அல்ல, என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது ஜூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசிவாதிப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகி ஆபிரகாமில் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், உன்னை இனி எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார். அவரை என்றென்றும் உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று நான் சொல்வேன். ஆயில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு கழிவுந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாய் ஒன்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவேந்து தேவாலயத்தை விட்டு கடந்து தேவாலயத்தை விட்டு போன அப்புறம் அவர் அப்புறம் போகையில் புறவி குருடனாய் ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் என்று கேட்டார். இயேசு பிரதித்திரமா, இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி படி பிறந்தான். இல்லை லூயா. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரிகைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாது. இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உள்நீர்னால் சேருண்டாக்கி அந்த சேட்டை குறைந்தார். சேருண்டாக்கி அந்த சேட்டை குருடனைய கண்களை பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவுன்ற. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவனுடைய கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலத்தார் அவன் குருடராயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்கள் இவன் உட்கார்ந்து பிச்சு எடுத்து கொண்டிருந்தவெல்லாம் என்றார்கள். சிலர் அவன் இவன் அவன் தான் என்றார்கள். ஒரு சில அவனுடைய சாயலாயிருக்கிறான் என்றார்கள். அவனும் நான் தான் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிறகு இத்திரமாக இயேசு எனப்பட்டவர்கள் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவுன்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன். அப்பொழுது அவர்கள் அவன் அங்கே அவர் அங்கே அவர் எனக்கு தெரியாது என்றான். குருடனாயிருந்தவனை பரிசேரத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவனை கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதுக்கு அவர் என் கண்ணில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் இல்லை என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வான் என்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். விதமா அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனாய்க்கு, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், இவன் தானா? அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த பகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார். அப்படியே அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று அவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பனுக்கு சொன்னார். அதனால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேட்கவன போய் மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள், அவனே வயது அவனுடைய, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசையனுடைய சீசன், மோசையுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறதில்லைன்னு அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். புறவிக்குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் உலகம் உண்டான கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார். அவர்களை அவர்கள் புறம்பே தள்ளினதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர் தான். உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறான் என்று அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாக நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களுக்கு, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவமிராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. தகப்பனே, இதுவரை நடத்தின எபினேசரே, இனியும் நடத்த நீர் வல்லவராயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை வசனங்கள் மூலம் எங்களோடு பேசினீரே, நன்றி ஐயா. இயேசு கடந்து போகிற தெய்வம் ஆண்டவரே ஐயா, தேவாலயத்தை விட்டு இத்தனை உபத்திரவங்களை விட்டு கடந்து போன தெய்வம், எங்களை உபத்திரவத்தை நின்று கடத்த நீ வல்லவரா இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்தோமே ராஜா தகப்பனே. ஆமேன் ஆண்டவர். எங்கள் உபத்திரவனை நாங்கள் கடந்து போகும்படி எங்களோடு பேசின முடிய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த வைத்திய சாலையிலும் ஐயா தகப்பனே, அந்த சகோதரியின் கணவனுக்காக வருகிறோம் தகப்பனே. இந்த வேளையில் அவனை நினைத்து உருவிசை ஆண்டவரே, அந்த உறுப்புகளை ஆண்டவரே நீ தொட்டு சுகமாக்கி ஆண்டவரே, முற்றிலும் வைத்தியனால் கைவிடப்பட்டவன் ஐயா தகப்பனே, முற்றிலும் கைவிடப்பட்டவனை நீ தேடி சென்றவன், பட்டுக்கை வெளிச்ச பட்டுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிற தெய்வமாயிருந்தனாலே நாளில் அப்பா தகப்பனே சிறி அசைவுண்டாகி தகப்பனே உள்ளுறுப்புகள் வேலை செய்யவும் ஆண்டவரே, அந்த தகப்பனே அந்த இடத்தில் இருந்து மாற்றப்பட்டு பட்டுக்கை மாற்றப்பட்டு ராஜாவன் உணர்ச்சி உணர்வுள்ளவனாய் மாறனே கிருபை செய்யும்படி செபிக்கிறேன் ஐயா. நோயோடும் பட்டுக்கையும் பாயுமாயிருக்கிற அந்த மனுஷனை நீ சந்திக்க வேண்டும் ஐயா. குருடரின் கண்களை தொட்டு சுகமாக்கின தகப்பன் அல்லவோ, முடவனை நடக்க செய்த தகப்பன் அல்லவோ, இந்த தன் நேர வேளையிலும் அந்த மனிதனுக்கு நீ சுகம் கொடுத்து தகப்பனே, அந்த சகோதரனுக்கு நீ சுகம் கொடுத்து சாட்சியா நிறுத்த போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. அவனை நீர் அறிவீர், நாங்கள் அறியோம், நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் கேள்விப்பட்டதின்படி ஆண்டவரே ஐயா நாங்கள் செபிக்கிறோம். நீ இருந்த ஜெபங்களை கேட்டு அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்து, அந்த சகோதரனுக்கு நீ சுகம் கொடுத்து தகப்பனை, புண்ணியாளிய சுகமாக்குற தகப்பன், நீயே நீரே நித்திய பரம வைத்தியர் என்று மறைக்கேடும்படி இயேசு நாம் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே தகப்பன், உம்முடைய ஊழியத்தை செய்கிற மகன் ஆண்டவர் தகப்பனே, நீரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் அந்த மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. அப்படியே நீர் செய்ய போகிறபடியால் நன்றி என்று சொல். இயேசப்பா நீர் செய்ய போகிறபடியால் நன்றி. இந்த ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மணித்தியாலம் இந்த இடத்தில் இருக்க நீர் கிருபை செய்தீர் நன்றி. இந்த இரவு வழி உம்முடைய பாதத்தில் ஒப்பு தருகிறேன் என்று எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை தருமையா. அதிகாலையில் வழிந்தும் வைத்து இடமங்கள் காரியங்களை செய்யவும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் ஐயா. என் குடும்பம், என் பிள்ளைகள் அப்பா, நீர் தந்த பிள்ளைகள், நீர் தந்த கணவன், நீர் தந்த மருமக்கள், நீர் தந்த பேர பிள்ளைகள் ஐயா தகப்பனை, சகலரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பயணம் போயிருக்கிற சாமியும் நீர் கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே தகப்பனை. அவர்கள் மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவரே தகப்பனை நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவர் ஐயா தகப்பனை. இந்த பிரயாணங்கள் போக்குவரத்துகள்ல நீர் கூட இருந்து ராஜா மீண்டும் மூளை கொண்டு பிள்ளைகளோடும் கணவனோடும் சேர்க்க போகிறபடியா நன்றி என்று சொல்லுகிறேன். தேவாவியானவரை அப்படியே நீர் செய்ய போகிறபடியால் நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள் உம்முடையது, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க உம்முடைய காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்து பலப்படுத்தினபடியால் நன்றி. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஐயா பேர பிள்ளைகளோடு நீர் கூட இருமாண்டவரை வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகளோடு நீர் இருந்த வாலிப வயதில் பொல்லாத காரியங்கள் இச்சைகள் இதயங்களுக்குள் வந்து விடாதபடி அவர்களையும் பொருட்படுத்தி வழி நடத்துங்க அப்பா. இச்சையின் ஆவிகள் பிள்ளைகளை பிடிக்காதபடி தகப்பனை கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் நீரே வழி நடத்தி உம்முடைய சேவைக்காக அவர்களை பயன்படுத்துங்க ராஜா. உமக்காக பயன்படுத்தும் தேவையற்ற காரியங்கள் இருந்து விலகி உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றினபடி மாற்ற போறபடியால் நன்றி என்று சொல்லுகிறேன். இன்றைய இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அயந்த நித்திரையத்தார் அதிகாலையில் எழுந்து காரியங்களை செய்ய கிருபை செய்யும் கதகப்பனே. எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தினபடியால் நன்றி என்று சொல்லி ஹிருதியாய் நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் இருந்த தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றி பலி செலுத்தி நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கத்தரியே சோஸ்தரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி நன்றி. நிக்கிறீங்களா? இல்ல நன்றி ஆண்டவரே நன்றி.
4: ஒன்பது மணி கத்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒன்று நாளகமும் 28:28.

Așa trei să-l pasă? சோத்திரம் ஆண்டவரே, நன்றியே பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, பரிசுத்தரே சோத்திரம், வல்லவரே சோத்திரம், நல்லவரே சோத்திரம் ஐயா, வியானவரேப்பா. தரிமையான நேரத்துக்காக எங்களுக்கு தேவை, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ரட்சகரே. உமக்கு நன்றியப்பா, சோத்திரம் சோத்திரம். தூயா வியானவரே சோத்திரம் ஐயா, இயேசுவே, தூயான மகிமைக்கு நீங்கள் பார்த்துரு அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள மனதோடு, நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் தெய்வமே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே இயேசையா, நன்றி சூத்திரம் சூத்திரம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம் ஐயா, ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. அசைவாடும் அசைவாடும் ஐயா, கத்தாவே சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றி.

ஐயா வல்லவரே நல்லவரே ரசமுள்ளவரே திருவரே கல் ராஜா ராஜாவே ஸ்தோத்திரமாவியானவரப்பா நன்றி. அருமையான நல்ல காலை வேளை காய்கத்தரை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த புதிய நாளை தந்தவரே இயேசுவே வாழ்த்துகிறோம், இயேசுவே உண்மை வணங்குகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்கள் அடைக்கலமானவரே ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா.

தன்னுயிரே நானும்மை துதிப்பேன், தன்னுயிரான உயிரான உயிரான இது, உயிரான உயிரான உயிரான இயேசு, உயிரான இயேசு உயிரோடு கலந்தீரன் உயிரே நான் உம்மை துதிப்பேன், தன் உயிரே நான் உம்மை துதிப்பேன், தன் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான உயிரான் உயிரான இயேசு, என் உயிரான உயிரான் உயிரான இயேசு, உயிரான இயேசு உயிரோடு கலந்தீரன் உயிரே உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.

உயிரோடு கலந்தீரன் உயிரே உண்மை துரிப்பே, என் உயிரே உண்மை துரிப்பே, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீரன் உயிரே உண்மை துதிப்பேன், என் உயிரே அது உண்மை துதிப்பேன்.

உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே, நீதிமானத சொல்லே ஓடி சுகமாயிருப்பானே, நீதிமானத சொல்லே ஓடி சுகமாயிருப்பானே. உயிரோடு கலந்தீர் என் உயிரே நன்மை துடிப்பே, என் உயிரே நன்மை துடிப்பே. நல்லவரே நன்றிய பயசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என்று ஆண்டவரே பணந்தியப்பாம். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறனையா இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறனையா, நன்றியுள்ள மனதோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம், ராஜாவை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே அப்பா, அரசாளும் தெய்வமே, ஆட்கொண்டவரே, எங்களை வழி நடத்துறவரே அப்பா, நன்றி நன்றி ஐயா. இந்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் போத்துகிறோம் ஐயா, உங்கள் நாமத்தை நாங்கள் போலுகிறோம் கத்தாவே, உங்களுடைய நாமத்தை உயர்த்திணைக்கிறோம் ஐயா. வல்லவே ஆவியானவரே சூத்திரமங்களை வழி நடத்துற ஆவியானவரே சூத்திரமையா இயேசுவே, வாக்கு கடங்காத பெருமூச்சோட அப்பா உங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறவரே, துணையாளரே அப்பா நன்றி ஐயா. எவினேசரே ஆண்டவரே, எல் ரோஜி ஆண்டவரே, எல் சடாய் ஆண்டவரையா, என்னை காக்குற தேவனே அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்ல தூங்குவதும் இல்லையா இயேசுவே, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறவரையா. பரிசுத்தரையா பரிசுத்தரையா பரிசுத்தரையா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா, ஓ நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இதுவரை நடத்தினவரே ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம் ராஜா, உங்களுக்கு நன்றி அப்பா. உங்கள் அடைக்கலமே உங்களுக்கு நன்றி இயேசுவே, எங்கள் பெல்லனே உங்களுக்கு நன்றி அப்பா. உங்கள் கோட்டையானவரே தாமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா இயேசுவே நன்றி. ஆனா அதை தீர்மானத்தின்படி அழைத்தவரே ஐயா, உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம் ஐயா, துதி பலிகளை செலுத்துறோம் ஆண்டவரே, சோத்திர பலிகளை செலுத்துறோம் ஆவியானவரே ஐயா, அற்புதரே அதிசயமானவரையா, ஆலோசனை தந்த கர்த்தரே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே, சோத்திரம் சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி கர்த்தரே துதிக்கிறோம் ஐயா. உங்களை தேடி வந்தவரே அப்பா, உங்களை பேர் சொல்லி அழைத்தவரையா இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, இரக்கமுள்ள தேவனே நன்றி அப்பா. ஆராதனை நாயகனே அப்பா உம்மை துதிக்கிறனையா, ஆராதனை ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கப்படுத்தக்கிற அப்பா நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எந்த பெலனே சோத்திரம் கல்வாரி நாயகனே உம்மை துதிக்கிறனையா ஆண்டவரே அப்பா, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே ஆண்டவரையா, ஓ இயேசுவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். எனக்காய் எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்தவரே, எனக்கு அடிக்கப்பட்டவரையா இயேசு, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே அப்பா உம்மை துதிக்கிறனையா. பாவிகள் என்றும் பாராமல் எங்கள் ரட்சித்தவரை ஐயா, இழந்து போனதே தேட வந்தவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி இயேசு. எனக்கு அடிக்கப்பட்டவரே, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஐயா, வரவேற்கிறோம் ஐயா. ஓ ரபரபல சந்தரப கோரிய ரப ஷிமா ரபல பர பர பரபா, ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரையா. இயேசுவின் ரத்தஞ்சியம் இயேசுவின் ரத்தஞ்சியம் இயேசுவே, உடைய ரத்தஞ்சியம் ஐயா, உடைய ரத்தத்திலே வல்லம் உண்டு கத்தாவே ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் பரிசுத்தரே சோத்திரம் ஐயா. உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டறியாம் வீற்றிருக்கிறவரே அப்பாவை துதிக்கிறோம் ராஜா, ஓ இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி ஆண்டறியாம். எனக்கு அடிக்கப்பட்ட தேவனே சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா.

நம் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. ஏனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் இம்மட்டும்.

தன்மலையும் தோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர், தன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர், எந்தெந்தும் நடத்திடும் எந்தென்றாஜா, எந்தெந்தும் நடத்திடும் எந்தென்றாஜா, என்னுடையவர் கத்தரே, என்னுடையவர் என்னேசத்தரே, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையான

இயேசு இயேசு கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டான். கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டான். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னோ

0: ஆண்டவரையாம், அவர் இயேசு, இயேசுவே இயேசுவே ஆண்டவரையாம், இயேசு இயேசு இயேசு. அப்பா ஓ நன்றியோடமை துதிக்கிறமை ஆண்டவரே, நன்றி சொல்லி அப்பாவை துதிக்கிறனையா. ராஜா எனக்காக ரத்தம் சிந்தினவரே, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டவரே இயேசுவே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே அப்பா, காரி முளப்பட்டு கசையடிகளை பட்ட தெய்வமே, கசப்பான காடியை உங்களுக்கு காய் பிடித்த தெய்வமே ஆண்டவரே, இந்த நாமத்தை நான் உயர்த்துறேனையா, உங்களோட நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேனையா. வல்லமுள்ள பிதாவுடைய நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவருக்கு. நன்றி நன்றி அப்பா, எனக்கு அடிக்கப்பட்ட இயேசுவே நன்றி, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே அப்பா, காரி முளப்பட்டவரே, கசையடிகள் பட்டவரே, கசப்பான காடியை எங்களுக்கு காய் பிடித்த தெய்வம் ஆண்டவரே, கத்தாவே நாளை நீங்கள் தந்ததுக்காய் சோத்திரங்களை செலுத்துறோம் ஆவியானறியா. பரிசுத்தரே மக்கு நன்றி அப்பா, வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா. கத்திரங்கள் மேய்ப்பராயிரங்களே நடத்துற தெய்வம் அப்பா, இக்கட்டு நாளின் ஐயா ஆண்டவரே, நீங்கள் அனுகூலமான தெய்வம், துணையுமான தெய்வம், நம்பிக்கையுமான தெய்வம் ஐயா. நான் நம்பி இருக்கிறவர் ஜெகவா ராப்பா ஆண்டவரே, ஜெகவா ரூபா இயேசுவே, உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன் ஐயா. நீடியப்பா சாந்தமுள்ளவரே, பொறுமை உள்ளவரே, அன்புள்ளவரே, இரக்கம் உள்ளவரே ஐயா, தயவு நிறைந்தவரையா இயேசுவே, மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நானே வழி என்று சொன்னவருக்கு நன்றி, நானே சத்தியம் என்று சொன்னவருக்கு நன்றி, நானே ஜீவன் என்று சொன்னவர் ஜீவிக்கிறவரையா இயேசுவே, ஏற்று மண்டு மண்டு மாறாத கத்திரை நாங்கள் இயத்துறோம் ஐயா. மறவாதவரே சோத்திரம், சோத்திரம் ஐயா ஆண்டவரே, நன்றி அப்பா. மறவாமல் ஏற்றவரே சோத்திரம் ஆண்டவரையா இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே, மக்கு நன்றி அப்பா. எங்கள் போதுமானவரே மக்கு நன்றி ஆண்டவரையா, எங்கள் வழிகாட்டியுமானவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரையா இயேசுவை துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி நன்றி, எனக்காய் ஆண்டவரே அடிக்கப்பட்டவரே சோத்திரம் ஐயா, எனக்காய் நொறுக்கப்பட்டவரே சோத்திரம் கத்தாவே, காரி உளப்பட்டவரே, கசையடிகள் பட்டவரே இயேசுவே அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனையா இயேசுவே, நன்றி அப்பா. பரிசுத்தாவியானவரே அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தஞ்சயம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமுள்ளவரே அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. உயிரோடு இருந்தவரே அப்பா துதிக்கிறோம் ஐயா. கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர், கத்தர் நல்லவர் ஆண்டவரையா இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த அருமையான வழியிலும் ஆண்டவர் தாம் எங்களை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இணைப்போல ஒன்றை எங்க கத்தர் ஆசீர்வங்க, இணைப்போலோட கத்தர் கூட இருங்கப்பா. இணைப்போல கத்தர் தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆண்டவரே, இந்த நாள் மட்டும் எங்களுக்கு நடத்தி தந்த தேவன் தொடர்ந்து அப்பா நீங்களே நடத்தும்படி அந்த நாள் எம்முடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே எம்முடைய பாடுகளை அதிகமாய் தியானிக்கிறதான இந்த ராத்திரி ஆண்டவரையா ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கத்தாவே ஐயா, அந்த வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே ஐயா, உம்முடைய பாடுகளை குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானிக்கிற வேளையில் இன்னும் அதிகமாக நமக்குள்ள நாங்கள் பிளப்படுவோம் ஐயா. உங்களை ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொண்டு நடக்க உங்களுடைய வார்த்தையில நாங்கள் விடுதலையோடு கடந்து செல்ல ஐயா. உங்களை நீரே தாங்கும்படியா, தப்பிக்கும்படியா, ஏந்தும்படியாய் அப்பாவுடைய பாத்திர எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால செவிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆண்டவரே வானொலிகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வானொலி சேவைகள் தொடர்ந்து நடக்க கத்தர் கிருபை செய்யும்படியாக, ஸ்கை பிரேமஸ் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் தொடர்ந்து உங்களுடைய சித்தம் போல நடக்க நீங்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தாபனே. சோத்திரம் ஆண்டவரே நன்றியப்பா, தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தாபனே. ஆமேன். அப்படியே கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இணைந்திருப்பது ஸ்கை பிரேமஸ் இன்டர்நேஷனல் மற்றும் கோஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நேரில சிறப்பு நிகழ்ச்சிகளோடு நாங்கள் பிணைந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது நாங்கள் இந்த நேரத்திலும் வார்த்தையின் வேத வாசிப்புகளாய் நாங்கள் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பாடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் வேதத்தில் நாங்கள் வாசித்து கர்த்தர் நாமத்தை நாங்கள் தொடர்ந்தும் மகிமைப்படுத்தி, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல எனக்காய் உங்களுக்காய் வந்து அவர் அங்கே செய்த தியாகங்களை நாங்கள் நேற்று நாங்கள் அவருக்கென்று வாழ, அவரை போல நாங்கள் மாற, அவருடைய சிந்தி எங்களுக்குள்ளே இருக்கும்படியாக அவருடைய இந்த பாடுகளின் நாட்களை குறிக்கிற வேத தியானங்களை வார்த்தைகளை நாங்கள் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் தியானித்து பலன் அடைவோம். கர்த்தர் உங்களை உபரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னோடு சேர்ந்து வேதங்களை வாசிக்க விருப்பமான பிள்ளைகள், வேதம் கையில் இருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து என்னோட வாசிங்க. நாங்கள் வேணாலும் ஜோவான் 9வது அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போறோம். ஜோவான் 9வது அதிகாரம் எடுத்த பிள்ளைகளை என்னோட சேர்ந்து கூட நீங்களும் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், ஆசீர்வதிப்பாராக. என்று சொன்னா வேதம் சொல்லுறது, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்களா என்று சொல்லி வேதத்துல வெளிப்படுத்தலை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கும்படியா உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை நாம ஒன்றே அமைப்படுவதாக ஆமே. நாங்கள் என்னாலும் எடுத்து வாசிப்போம். யோவான் 9வது அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் புறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமு இல்லை பெற்றவர்கள் செய்த பாவமு என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, அது இவன் செய்த பாவம் இல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீவே சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்ல அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களிலே பூசி, நீவை சிலுவான் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். குருடனாயிருந்த அவனை பரிசேயத்திற்கும் கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயர்கள் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததனால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாயகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, இவனானால் இப்பொழுது இவன் இப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாயகப்பன்மார் பிரதித்திரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவர் என்றும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாயதப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவன் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாயதப்பன்மார் சொன்னார்கள். அதனால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மாமேப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேனே, நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கும் சீசராக உங்களுக்கும் மனது உண்டு என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேனுடைய சீசன், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அவன் மனுஷன் அதுக்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். புறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தால் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவைகள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்கள் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்காது என்றான். ஆமென். யோவான் 10வது அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் ஒரு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொலைகாரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டே விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார். அவர்களோ அவர் சொன்னதின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொலைக்காரனுமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்புறவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட்டான். நானோ நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்குண்டு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானோ அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கிறவன் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றான். இந்த வசனங்களின் நிமித்தம் உயிர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் என ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர் இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிவிக்கிரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லார்களும் பெரியவராய் இருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லறையும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரிகள் நிமித்தமும் என்மேல் கல்லறிகிறீர்கள் எந்த கிரிகள் நிமித்தம் என்மேல் கல்லறிகள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறுகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூசனம் சொல்லுகிறபடியினால் உண்மையில் கல்லறுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூசனம் சொல்லுகிறாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனாகில் நீங்கள் என்னை விசுவாசியா இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றான். இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்களை அவர்கள் கைக்கு தப்பி ஜோர்தானுக்கு அக்கறையில் முன்னே போனான். முன்னே ஜோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, ஜோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் அவரை குறித்து ஜோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஜோவான் 11 அதிகாரம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரில் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவானதாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசரனிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷனை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், பிரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணித்தியாலம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடறமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தண்டத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து இப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறதை குறித்து சொன்னாரே என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராதனால் நீங்கள் விசுவாசமுள்ளதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம், வாருங்கள் என்றான். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவருடைய கூட மறிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சவரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானோ உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடைய கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போறதை கண்டு, அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதுக்கு போறாள் என்று சொல்லி அவளுக்கு பின் போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, நீர் வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்று என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றும் நான் உனக்கு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை உயர்த்தி, பிதாவே, நீர் எனக்கு செவிகொடுப்படியினால் உம்மை சுவத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நானே அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையில் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவைகளாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமா இருக்குமா என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியரான படியினாலே இயேசு யூதர் ஜனங்களுக்காக மறிக்க போறார் என்று அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சுதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் மறிக்க போறார் என்றும் தீர்க்கரசனமாய் சொன்னான். அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு மனாந்திரத்துக்கு சமீபான இடங்களில் இடமாகிய எப்ராயிம் என்னப்பட்ட ஊருக்கு அங்கே தம்முடைய சீசருடனே கூட தங்கியிருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கும் இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆமென். யோவான் 12 அதிகாரம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பங்கிருக்கையில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நல்ல தைலம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய ஸ்ரீசர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போறவனாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் கரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரனை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், இவன் திருடனாயிருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயிருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு இவனை விட்டு விடு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் சரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இறேன் என்றான். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசரு நிமித்தம் யூதரில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு, ஓசான்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீமோன் குமாரத்தையே பயப்படாதே, உன் ராஜா கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிறபடியா பிரகாரமாக இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் தூரத்திலே அறியவில்லை, இயேசு துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறைந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தாயிசா ஊரானாகிய பிலிப்பினத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் அறியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவனாக காத்து கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது வார்த்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். இன்னவிதமாக மரணமாய் மறிக்க போறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? இந்த மனுஷகுமாரன் யாரை யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நாங்கள் அகப்படாத படிக்கே ஒளி உங்களோடு கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படி ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தர் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்து ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையினாலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்க்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவமாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுவரையும் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ச்சியாக என்ன ஒரு பகுதியிலே நாங்கள் 13வது வசனங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் அவையை தொடர்ந்து எங்களோடு கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. அப்படியாய் இந்த வார்த்தை பதியோடு என்னோட இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி செபிக்கிறோம். ஜீவன் உள்ள அல்ல தாப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. நன்றி கர்த்தாவே, மே துதிக்கிறேன். நன்றியப்பா.
1: ஆமியன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, இந்த வரிமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நாளை தந்த தேவனுக்கு நன்றி, நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ரத்த கோட்டை கிழங்குகளை மறைத்து காத்து கொண்டதுக்காக சோத்திரம். உடைய சிலுவை நெல்லை எங்கள் ஒவ்வொருதரையும் மறைத்ததுக்காக சோத்திரம். அன்றைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருதரன் தெருகிறோம் அப்பா. பிதாவே சோத்திரம், நித்திய பிதாவே சோத்திரம், பரலோக பிதாவே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம். அனாதியா இன்றென்றும் இருக்கிறவரே சோத்திரம். ஆதியும் அந்தமாய் இருக்கிறவரே சோத்திரம். அல்பா உமேகாம இருக்கிறவரே அப்பா, நன்றி நன்றி நன்றி. அப்பாவை துதிக்கிறோம், ராஜாவை துதிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் உரியவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்றும் சோத்திரிக்கப்படுகிறவரே சோத்திரம். எல்லாராலும் போலப்படுகிறவர், எல்லா நாமத்துக்கும் மேலானவராகி வந்திருக்கிறவர் சுத்தருடைய நாமத்தை சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்ததுக்காக சோத்திரம் சோத்திரம்.

வரும் கண்டிராதவரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், மகிமுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இரவு வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வாழ்நாள் ஒரு நாளை கூட்டி தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லதென்று சொன்னீரப்பா, நன்றி, நன்றி. உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கங்களால தேவ வீரங்களை முடிசூட்டி ஆசை வரிக்கிறதுக்காக சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இயேசுவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறேன். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் உரியவராய் இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை புகழுகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். நமஸ்கார தேவனுக்கு துதி பலிகள், நன்றி பலிகளே, சோத்ர பலிகளே நாங்கள் செலுத்தி இந்த இரவு வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சத்தியம் உள்ளவரை நாங்கள் துதித்து ஆராதிக்கிறோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நேற்றும் இன்றும் என்று மாறாத பரிசுத்தம் உள்ள தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சத்தியம் உள்ளவரை துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அலே லூயா, அலே லூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியன் அழைக்கப்பட்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பன் நானே என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஒளியுமாயிருக்கிறேன் சொன்னவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என் மீப்பரே சோத்திரம், என் சகாயரே சோத்திரம், என் இரட்சகரே சோத்திரம், என் துருகமே சோத்திரம், ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த வேலைக்காக நன்றி, நன்றி. இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நல்ல நாளை கொடுத்து விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆசை வரிக்கப்பட்ட அதிகாலை வேளையில நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலையில் இருந்து இந்த நேரம் வரையிலும் கர்த்தரங்களை நடத்தினதுக்காக சோத்திரம் சோத்திரம். விட ரத்த கோட்டை கிளங்களை மறைத்து காத்து கொண்டதுக்காக சோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லே லூயா, அல்லே லூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரை துதிக்கிறோம். கிருபீங்களாலும் சிராபீங்களாலும் போற்றப்படுகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்றும் சோத்தரிக்கப்படுகிறவரே, உம்மை நன்றியோடு துதித்து இந்த வேளையில உங்களுடைய கரத்தில் எங்களை தெருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரங்களை தெருகிறோம், எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகளை தெருகிறோம். ஐயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே மக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்பா சோத்திரம். கத்தாவே மக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. கத்தருடைய ஆவியானவரே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம், தூய ஆவியானவரே சோத்திரம், வல்லமையின் ஆவியானவரே சோத்திரம், கிரியலை நடப்பிக்கிற ஆவியானவரே சோத்திரம், பெந்த கோசை நாளிலே இறங்கின ஆவியானவரே, எங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவரே, நம்மத்தில அசபாடி கொண்டிருக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே மக்கு நன்றி, நன்றி ஐயா. நன்றியோடு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அனாதியா இன்றென்றும் இருக்கிறவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை

குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.

ஐயா உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இதுவரை.

ஐயா உம்மை உயர்த்திடுவேன், நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன், இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.

உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை போஷித்து எங்களை ஆசீர்வதித்தவரே, சூத்திரிக்கிறோம் சூத்திரிக்கிறோம் சூத்திரிக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து சுகமும் பலமும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ராஜாவை துதிக்கிறோம், எல்லா கனத்துக்கும் மகிமைக்கு உரியவரா இருக்கிறவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மை துதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடும் அப்பாவுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தி சந்தி மத்தியான வேலை எல்லாம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபே தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கிருபியா இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் மேல் இரக்கமா இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் மேல் நீடிய பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே

சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான்

முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஓம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமீன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவுளை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கம் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி நன்றி. இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி. இந்த புதிய வாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த முதலாம் நாளை ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காலையில் இருந்து இந்த நேரம் வரையிலும் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி சொல்லி அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை குடும்பம் குடும்பமாய் தெரிகிறோம் அப்பா. குடும்பம் குடும்பமாக எங்களை ரட்சித்து, குடும்பம் குடும்பமாக எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் வழி எங்களை நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றியோடுமை துதித்து இந்த வேளையிலும் அப்பாவுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்கைப்ல இருந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், ஆண்டவரே சங்கமம் எப்பம் ஊழியத்தில் இருந்து ஜெபிக்கிற குடும்பங்களுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொஸ்மின் ஊழியங்கள் இருந்து ஜெபிக்கிற குடும்பங்களுக்கா ஜெபிக்கிறோம். இந்த சூழ் ஊடாக வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசி வெதிங்கப்பா. நன்றி நன்றி. திறப்புல நிக்கிறவர்களை ஆசி வெதிங்க, வாசலை அடைக்கிறவர்களை ஆசி வெதிங்க, ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசி வெதிங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே சாம நேரத்துல வந்து இந்த நினைப்புல வந்து ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசி வெதிங்கப்பா. ஆண்டவரே அதிகாலையில வந்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசி வெதிக்கும்படியா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்னது நம்ம ஜெபத்திலே தரித்திருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அலேலூயா அலேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 24 மணி நேரமா நடக்கிற இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசி வெதிங்க. சங்கமம் ஊழியங்களை ஆசி வெதிங்கப்பா. நடத்துற அருமையான லெஸ்லி ஐயா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பமாய் சாட்சியாக அந்த கனடா தேசத்தில் எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. அவருடைய சந்ததிகளை ஆசி வெதிங்கப்பா. நன்றி நன்றி. கர்த்தருக்கு அந்த உண்மை உத்தமமா வாழ்ற குடும்பங்களை இன்னும் அளவில்லாமல் ஆசி வெதிக்கும்படியாய் ஐயாவுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க. அம்மாவுக்கு நல்ல சுகபலங்களை கொடுத்து அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசி வெதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த சங்கமத்துல வந்து ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசி வெதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தைகளை கொடுக்கிறவர்களை ஆசி வெதிங்கப்பா. நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசி வெதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்கைப்ல வந்து ஜெபிக்கிற குடும்பங்களை அப்படியாய் நீர் ஆசி வெதிக்கிறதுக்கா நன்றி. ஆண்டவரே காலையில வந்து ஜெபித்த குடும்பங்கள், ஆண்டவரே மத்தியானத்துல வந்து ஜெபித்த குடும்பங்களுக்கா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நினைப்புல வந்து இணைய போற தர்சி அம்மாவுக்கா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அகில அம்மா குடும்பத்துக்கா நன்றி சொல்லி துதிக்கிறோம். சௌரி சுமிதா குடும்பத்துக்கா நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசி வெதிங்கப்பா. ஜெபத்துல நடத்தி போன ஆண்டவரே கமலேஷ் அம்மா குடும்பத்தை கர்த்தர் ஆசி வெதிங்க. சோதியம்மா குடும்பத்தை ஆசி வெதிங்க. கலாமா குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். அப்பா நினைப்புல வந்து ஜெபித்த அருமையான இம்மாலுவர் ஐயா குடும்பத்தை ஆசி வெதிங்கப்பா. அண்ணாமாவை ஆசி வெதிங்கப்பா. ஓ வீலா குடும்பங்களை ஆசி வெதிக்கிறோம் அப்பா. சுரேஷ்வாச குடும்பங்களை நாங்கள் ஆசி வெதிக்கிறோம் அப்பா. அந்த இலங்கை தேசத்துக்கான நினைப்புல வந்து இந்த தியான பகுதிகளை நடத்துகிற கமல்ராஜ் ஐயா குடும்பங்களை ஆசி வெதிக்கிறோம். செல்வம் ஐயா குடும்பங்கள், ஜோன் பாச குடும்பங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசி வெதிக்கிறோம் அப்பா. அகஸ்டின் சொல்லம் ஐயா குடும்பங்கள், ராஜதுரை ஐயா குடும்பங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான சேவியர் ஐயா குடும்பங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. அருமையான குடும்பங்களை நீ கொண்டு வந்து பயன்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அதே போல கொஸ்மில் ஊழியங்களை நடத்துகிற அருமையான எபினேஸ் எஸ்டலாமா குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் ஆண்டவரே குடும்பமா எடுத்து பயன்படுத்துங்க. குடும்பமா யாச்சு வெதிங்க. ஆண்டவருக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. கொஸ்மில் ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான இந்த ஊழியங்களை கத்தர் இன்னும் ஆசிர்வதித்து அநேருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நன்றி எபினேசர் எடுத்து பயன்படுத்துங்க, எஸ்டலாமா எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி நன்றி நன்றி. 10 ஆண்டுகளாக இந்த மினிஸ்ட்ரியை நீங்க நடத்தி கொண்டு வருகிறீங்க, அதுக்காக நன்றி சொல்லி அப்பாவை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நாங்கள் துதித்து உண்மை ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அலேலூயா அலேலூயா அலேலூயா அலேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.
உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்.

நீர் உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பை

நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை

ஆக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை

நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரி அந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரி அந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மை

உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நன்றி தகப்பனே, ஐயாம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பும் மனிதர்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவருக்கு. நன்றி நன்றி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொன்னவரே, ஐயா உமக்கு நன்றி சொல்லி இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இடைவிடாமல் ஆராதிக்கிறங்க தேவனுக்கு நன்றி நன்றிகளை செலுத்துகிறோம், சோத்திர பலிகளை செலுத்துகிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், ஆபிரகாமின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஹல்லே லூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம்.

ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே. ஆறு

பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூக

ஆமே. என் வேலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா. நன்றி.

என் பாவங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடி

0: பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாயிலும் விட மேலாக எங்களை நேசிக்கிறவரை துதிக்கிறோம். தகப்பனை போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா. நன்றி. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி. உடைய சிறகனால் மூடி கொள்ளுகிறவரே, உடைய சிலுவ நிழல் எங்களுக்கு அடைக்கலம் தந்தவரே, ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என் அரணான கோட்டையா இருக்கிறவர், எங்களுக்கு அனுகூலமும் துணையுமா இருக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி. உம்முடைய சந்தோஷம் சமாதானத்தை நான் நிரப்புகிறவரே, உம்முடைய அன்பின் ஆவி நான் நிரப்பி எங்களை ஆசி வெறிக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த ஆவி எங்கள் இருதயங்களில் ஊற்றி விட்டீரப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய தேவ அன்பினால் எங்களை நிரப்புகிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. அல்லே லூயா ஹலே லூயா அல்லே லூயா ஹலே லூயா. தள்ளப்பட்ட கல்லாக இருந்து எங்களை தூக்கி நிறுத்தினீரப்பா நன்றி. எங்களை தூக்கி எடுத்தீரப்பா நன்றி நன்றி. பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தீரப்பா. உம்முடைய சுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றி எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறவரே ஐயா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற உமக்கு சாட்சி உள்ளவளாய் எங்களை இந்த உலகத்துல வைத்திருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுதினமும் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தினு ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுகிறவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ராத்திரி வேளையில நித்திரை போனவர்களுக்கு நல்ல சமாதான நித்திரையை கொடுத்து ஆசி வெதிங்கப்பா. ஐயா அந்த ராத்திரி வேளையில இந்த விழித்திருந்து ஜெபிக்கிற அருமையான குடும்பங்களை ஆசி வெதிக்கும்படியா ஜெபத்தில் நடத்த போற ஆண்டவரே. தரிசியம்மா எடுத்து பயன்படுத்துங்க, தரிசியம்மாக்கு நல்ல சோவிலத்தை கொடுங்க ஆண்டவரே. சரியில் இருக்கிற எல்லா விளைவீனங்கள் எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய உற்சாகத்தின் ஆவி நான் நிரப்புங்க. நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிற கொல்லாத அசுத்தாவுடைய கிரியலை இயேசு நாமத்தினால் சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாப்புனக்கு நேரிடாது வாதை உன் கூடாது அணுகான் சொன்னவரே. எந்த வாதைகளும் நோய்களும் கொள்ள நோய்களும் பட்டயங்களும் அணுகாதபடி கத்தர் காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அந்த அற்றாலை தேசத்துல நீங்க சாத்திய எடுத்து பயன்படுத்துங்க. அநேருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்துங்க. யவத்தில நடத்துங்கப்பா ஐயா. அவருடைய கரத்திலே அவ ஒப்பு கொடுக்கிற அவருடைய ஆவி ஆத்தும சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஓ கர்த்தருடைய ஆவியான பிரசன்னம் ஆண்டவருடைய மகிமை அவடு கூட இருந்து நடத்தும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி. இதுவரை நடத்தின எபினேசரே தொடர்ந்து நடத்தும்படியாய் ஆண்டவரே இணைப்புல ஆசீர்வதிங்க. வானொலி ஒளிபரப்புல கர்த்தர் ஆசி விதிக்கும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை தாழ்த்தி மையத்தி செவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரேசுலர் தரிசியம்மா பிரேசுலர்
1: பிரேசுலர் பிரதர் நன்றி. நான் பார்க்கிறேன்.
0: ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா. நீங்க தொடர்ந்து நடத்துங்கம்மா.
1: நன்றி பிரதர். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்பிஎம் கோஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களோடு இணைந்து கத்திரை மற்றும் ஆய் மகிமைப்படுத்திய துதித்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் திருச்செல்வம் ஐயா மஞ்சுளம்மா காய் கத்திரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து ஜபிக்க போகிற என்னையும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தேவ ஜனங்களை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, உயர் மறைவில வாசம் பண்ணுகிறவரே, யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, வானத்திலும் பூமியின் பூமியின் கீழும் அதிகாரம் உள்ளவரே, அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தாவே, அதிசயமானவரே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மட்டுமாக நீங்கள் நடத்தி வந்த ஒருவருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். பல நாடுகள் நகரங்களிலிருந்து சபைகளிலிருந்து வந்து ஆண்டவரை துதித்து சென்ற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பலவீனத்திலே பலன் தந்தவருக்கு ஸ்தோத்திரம், சுகவீனத்திலே சுகம் தந்தவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக வந்து ஜெபித்த திருச்சி ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். கத்தர் அவருக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கொடுங்க ஸ்தோத்திரம். நல்ல நித்திரையை கொடுங்க ஸ்தோத்திரம். அமைதலான நித்திரையை கொடுங்க ஸ்தோத்திரம். மஞ்சுளமாக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவர்களை பாதுகாத்து கொண்டமைக்காக ஸ்தோத்திரம். வழி நடத்தியமைக்காக ஸ்தோத்திரம். திருவைக்குள் மூடிக்கொண்டமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழக்கருத்தாலே தாங்கி வந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே ஸ்தோத்திரம், உயிருள்ளவரே ஸ்தோத்திரம். உன்னதமான தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் இருக்கிற நாடு நகரங்களிலே தேசங்களிலே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆபத்து விபத்துகளுக்கு அசம்பாவிதங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம். வல்லுவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே கடந்த 24 மணித்தியாலங்களும் உம்முடைய பாதத்திலே வந்து நின்று ஜெபித்த அநேக குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், உடைய கரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரையும் அடி விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து, அடி ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா மீண்டும் அவர்கள் உங்களுடைய பாதத்துக்கு வரும் வரையிலும் உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அசைவாடும் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், பதில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேத்தரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம், மகத்துவமானவரே உங்களை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டுக்குள்ளாக நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. ஆன்லைன்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலி ஐயா அம்மா அக்காவுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். காஸ்பல் டிவி அம்மா ஐயா அடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யூடியூப் ஊழியங்களுக்காக, வாட்ஸ்அப் ஊழியங்களுக்காக, ஃபேஸ்புக் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். பிரைசெப்பம் பிரேரப்பம் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். தமிழ் சிங்கள ஆங்கில ஹிந்தி ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. மகத்துவமானவரே ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் இயேசுவே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. உடைய இரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்கள் அப்பா. சத்துருவின் திட்டங்களுக்கு, பொல்லாதவர்களின் திட்டங்களுக்கு மறைத்து கொள்ளுங்கப்பா. பொறாமையுள்ளவருடைய திட்டங்களுக்கு மறைத்து கொள்ளுங்கப்பா. விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்களப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அன்பான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி. ஜெபத்துக்கு வர முடியாத பிள்ளைகள், தடைகள் எல்லாம் நீக்கி உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தருளுங்கப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் ஜெபத்துக்கு வர முடியாமல் நிற்கிறார்களோ, தடையாய் நிற்கிறார்களோ, கத்த தடைகளை நீக்கி ஒவ்வொருவரும் வந்து தேவ சமூகத்திலே நிற்க உதவி செய்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நல்லவருக்கு ஸ்தோத்திரம், வல்லவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். நீங்கள் எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஹில்டா டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு வருவதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். மஞ்சுளன் அம்மானுடைய தம்பி மகனுக்கு ஏற்ற ஒரு துணையை வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். கிஷோருக்கு ஆண்டவரே அப்பா இந்த விசா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றி. அநேகருடைய விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்திருக்கிறமைக்காக அப்பா, நீங்கள் பதில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, பிராயனுக்காக ஜெபிக்கிறேன். மனுக்கு ஒரு வயதை தேவன் கூட்டி கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவனுடைய எக்ஸாம் காரியங்கள் எல்லாம் அவன் நல்ல சித்தி பெற்று பெருப்பெயர்களை பெற்று கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்க கத்தாவே நீங்கள் உதவி செய்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்று பிறந்த நாளை காணுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அநேகருடைய வியாதிகளை குணப்படுத்தியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகருடைய கட்டுகளை அறுத்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். பலவிதமான வியாதியிலே கஷ்டப்படுகிற மக்கள் நோயாளிகளை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து சுகப்படுத்த வேண்டியவர்களை சுகப்படுத்தி, சாட்சியாய் நிறுத்த வேண்டியவர்களை சாட்சியாய் நிறுத்துங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்றவரே நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. டாக்டர்களாய் கைவிடப்பட்டவர்கள் மேல் கிருபையாய் இருங்க, இரக்கமாய் இருங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மருந்துகளால் குணப்படுத்த முடியாததே இயேசுவே, உடைய தழும்புகளை நாள் நீங்கள் குணப்படுத்த முடியும் அப்பா. ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்கு உரியவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவருக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம், எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ராஜா அன்பான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் வியாதியின் படுக்கையிலே நிறந்து அவதிப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆளுகையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்க. அநேக குழந்தைகள், வயோதிபர்கள், ஆண்டவரே கற்பனை தாய்மார்கள் வியாதியின் படுக்கையில இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா உடைய ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் வியாதியின் படுக்கையில இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திற்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நினைத்து சுகப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆவியான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அன்பான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். உங்களை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிறவரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரின் சரீரத்திலிருந்து வியாதிகள் எடுத்து போடுங்க, ஆத்மாவிலிருந்து துக்கத்தை எடுத்து போடுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களுடைய ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, பாடுகளோடு ஆண்டவரே, துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிறார்களோ, உங்களுடைய ஊழியக்காரர்கள் எங்கு இருந்தாலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அப்பா அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அவங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்களோடு இருக்கிறார்களோ, அன்பானவர்களை இழந்து கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுங்க. பரிசுத்தாவியானவரே நீங்க சகல ஆறுதலின் தேவனப்பா. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆறுதல் கொடுக்கிற கர்த்தரப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம். அன்புக்குரியவரே உங்களை துதிக்கிறோம். அருமை இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இஸ்ரேல் ஐரோப்பா ஜப நேரத்துக்காக ஸ்தோத்தரித்து இஸ்ரேல் தேசத்துக்காக ஜபிக்கிறோம். கர்த்த தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. யுத்த சத்தங்களிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த யுத்தங்களும் ஏற்படாத படிக்க அந்த தேசங்கள் மத்தியிலே தேவன் சமாதானத்தை கொடுங்க. இஸ்ரவேலையும் யூத மக்களையும் பாதுகாத்து யூதர்களை ரட்சித்து கொள்ளுங்கப்பா. யூதர்கள் எல்லாரும் மனம் திரும்பவும், யூதர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவே வரப்போகிற மேசியா என்பதை அறிந்து கொள்ள யூதர்களுடைய கண்களை திறந்தருளுங்க. யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். இரட்சகரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியான தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி அப்பா. யூத மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும், யூத மக்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கவும், எல்லாரும் மனம் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கொடுத்தருளுங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுவெளியிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. இசுவேன் முழுவதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இசுவேன் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எங்கள் இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே ஸ்தோத்திரம். அருமையானவரே ஸ்தோத்திரம். இனிமையானவரே ஸ்தோத்திரம். இன்பமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். எல்லா ஐரோப்பா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா தேசங்களில் இருக்கிற அழிவுகள் நாச மோசங்களை அகற்றி எல்லா தேசங்களும் ரட்சிக்கப்பட தேசங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேசத்து தலைவர்கள், தேசத்து ஜனங்கள், ஜாதிகள், மக்கள் எல்லாரும் அமைதியிலுள்ள வாழ்க்கை வாழவும், நாச மோசங்களிலிருந்து பாதுகாக்கப்படவும். ஆண்டவரே, சத்துருவின் திட்டங்கள், பொல்லாங்கரின் திட்டங்கள், துன்மார்க்கருடைய திட்டங்களுக்கு தேசங்களை கர்த்தர் பாதித்து கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்களும் ஜாதிகளும் பாதுகாக்கப்படட்டும் ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளப்படட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும். பத்திகானிலே இருக்கிற எல்லா போப்பரசர்களும் அடி குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும். கத்தலிக் மத தலைவர்கள் தலைவிகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். அரசு தலைவர்கள் அரசியல்வாதிகள் பிரபுக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பொறுப்படுங்க. ஐரோப்பா முழுவதிலும் தேவனே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஐரோப்பா முழுவதிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா.
2: Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறேன் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah, hallelujah, stotram, stotram, stotram.

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவிகளை நேசிக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவிகளுக்காக, துன்மார்க்கருக்காக, ஆண்டவரே அக்கிரமக்காரருக்காக, உடைய ஒரே குமாரர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு அனுப்பின உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துடையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துடையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செலுத்தே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதி பலிகள், நன்றி பலிகளை உங்களுக்கு செலுத்தி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம். அப்பா பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் என்று மாறாதவருக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா எங்களுக்காக சிலுவிலே மறித்து உங்களுடைய இரத்தத்தை சிந்தனமைக்காக ஸ்தோத்திரம். பட்ட கசையடிகளுக்காக, எல்லா பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவிகளுக்காக உங்கள் ஜீவனையும் கொடுத்தீங்களே இயேசுப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஸ்தோத்திரங்கள்.

ஆமாண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உன்னதமானவரே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, இந்த பூமி அனைத்தின் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறவரே, அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் நாமங்களை உடையவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உங்களை துதிக்கிறோம். எங்களை குணப்படுத்தினவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றி போட்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களை மட்டுமாய் பாதுகாத்து வந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. உடைய அளவில்லாத அன்புக்காக நன்றி இயேசுப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி இயேசுப்பா. உங்களுடைய மனதுருக்கத்துக்காக நன்றி இயேசுப்பா. நீங்கள் எங்களை மன்னிக்கிறமைக்காக நன்றி நன்றி இயேசுப்பா. நன்றி எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாங்க இயேசுப்பா. நிலை வருமான ஆவியை எங்கள் உள்ளத்தில புதுப்பித்தருளுங்க இயேசுப்பா. உங்களுடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூமியிலே செய்யத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். எஸ்பிஎம் காஸ்பல் ஊழியங்களிலே ஆங்கிலம் தமிழ் சிங்களம் ஹிந்தி பாதைகளிலே அப்பா நாங்கள் செய்கிற இந்த ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் எந்தெந்த இணைப்புகள் வெற்றிடங்களா இருக்கிறதோ அந்த இணைப்புகளிலே வந்து ஜனங்கள் நின்று பல பாஷைகளிலே ஜபிக்கிறவர்களுக்கு வேணும் ஆண்டவரே. பல நாடுகள் நகரங்கள் ஊர்களில் இருந்து சிட்டிகளிலே இருந்து சபைகளிலே இருந்து ஆண்டவரே அப்பா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இங்க வரணும். துன்மார்க்கரும் பாவிகளும் பரதேசிகளும் வேசிக்கல்லரும் குருடர்களும் திருடர்களும் ஆண்டவரே வியாதியத்தர்களும் கர்த்தாவே தலைவர்களும் ராஜாக்களும் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்திலே வந்து இயேசுவே உங்களை துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும். உங்களை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உங்களை ஆராதிக்க வேண்டும். ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம்.

मैं झुकता हूँ तेरे आगे, तू ही मेरा प्रभु। जब मैं

0: 5 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் மரண பயம், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும். இயேசு என்ற பேருக்கு விடுவிக்கிறவர், ஜீவாதிபதி, ஜீவனை அளிக்கிறவர், ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறவர். தன்னுடைய மரணத்தினாலே, சிலுவையிலே இயேசு நமக்காக அடைந்த மரணத்தினாலே, பாருங்க இந்த மரணம் எங்கே உண்டானது, இந்த மரண பயம் எங்கே உண்டானது, அதை நாம் வாசிப்போமே. ஆனால் அதற்கு ஆதாரமாக ஆதியாகம புஸ்தகத்திலே 2 அதிகாரத்திலே பாருங்க 15-17 அந்த வசனங்களை நாம் வாசித்தோமே ஆனால், 15-16, 17 வசனங்களை வாசித்தோமே ஆனால், அங்கே தேவன் ஒரு நியமத்தை தருகிறார். ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, சாகவே சாவாய்னா பிரிந்து போகுதல் என்று அர்த்தம். நீ அந்த கனியை என்னைக்கு நீ சாப்பிட்றியோ, என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிருவப்பா, உனக்கு உதவி நான் செய்ய இயலாம போயிரும்ப்பா, என்னை விட்டு நீ என்ன செஞ்சிருவ, தூரமா போயிருவப்பா அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நிரந்தர பிரிவு, டிஸ்டன்ஸ். அதுதான் வந்து பாருங்க இந்த சாவுன்ற அந்த மரணம் என்ற இதுக்கு அர்த்தம். அப்போ இங்க அவர் சொல்றாரு பாருங்க, முதல்ல 15 வசனத்துல சொல்றாரு எப்படி மரணம் சம்பவித்தது. இதுல தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே, 15 வசனம் ஆதியாகமம் 2:15, அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும், ஆதாம் ஏவாள் தவறினதின் குற்றம்தான் மரணம் சம்பவித்தது. பண்படுத்துறதுனா என்ன, காக்கிறதுனா என்ன? பாருங்க, பண்படுத்துதல் என்றால் நாம் நல்ல வார்த்தைகளை, அதாவது பாருங்க எப்படின்னா சாவுக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசாதிருப்பது, எதிர் மறையான வார்த்தைகளை நாம் பேசாதிருப்பது, அதாவது நேர்மறையான வார்த்தைகளை பேசுவது. எதெல்லாம் நன்மையா இருக்குமோ, எதெல்லாம் கடவுள் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நன்மை நன்மைன்னு பார்த்தார் பாருங்க, அப்பேற்பட்ட நன்மை நிறைந்த பூமியின் வார்த்தைகளை, அதாவது நம்மளுடைய லைஃப்ல நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். பண்படுத்துறதுனா எப்போதுமே நல்ல விதைகளை விதைக்கிறாங்க பாருங்க, இருக்கிறதுல எடுத்து முதல் தரமான விதைகளை. அதே மாதிரிதான் நல்ல வார்த்தைகளை நாம் நாவிலே, தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்தத்தின் வார்த்தைகள், தேவன் கொடுத்திருக்கிற நம்மை குறித்து, தேவன் கொடுத்திருக்கிற அந்த பாருங்க அவருடைய பிள்ளை என்ற அந்த உரிமை என்ற அந்த இது பாருங்க காரியம். இப்போ நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க வந்து பண்படுத்துறதுன்னா அந்த நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசணுமா, சாவின் வார்த்தைகளை பேசக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்னு போட்டிருப்பாங்க. அப்போ மரணத்தின் வார்த்தைகளை நாம் நாவிலே உச்சரிக்க கூடாது, அதுதான் பண்படுத்துறது. நேர்மறையான வார்த்தைகள், பாதகமான சூழ்நிலை இருக்கும், ஒரு பெரிய அதாவது தீமையானது இருக்கும், ஆனா நாக்கிலே நாம் அதை அங்கீகரித்து பேசக்கூடாது. 2வது வந்து காத்துக்கொள்றதுனா தவறான வார்த்தைகளை பேசாதிருப்பது, இதுதான் காத்துக்கிறது. இதத்தான் வந்து இதுல வந்து விளக்கமா சொல்றாங்க. பண்படுத்துறதுனா என்ன, நேர்மறையான வார்த்தைகளை பேசுவது. 2வது அதுல காத்துக்கொள் அப்படின்னா எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதிருப்பது. இதைத்தான் சாலமோன் ராஜா இதுல நிறைய சொல்றாரு, உன் நாவ காத்துக்க அப்படின்றாரு. அதே மாதிரிதான் இவரு நம்ம யாக்கோபும் சொல்றாரு, நாவு வந்து பெரிய காட்டு தீ மாதிரி இருக்கு அப்படின்றார். அப்போ தீமையானதை பேசக்கூடாது. இதுல ரெண்டு வார்த்தை முக்கியங்க, அவர் சொல்ற அந்த வார்த்தை பண்படுத்தி காத்துக்கொள். பண்படுத்துறதுனா நல்ல வார்த்தைகள்னா தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் வார்த்தைகள். வார்த்தைனா யாரு, கத்த கத்தர உயர்த்திக்கிட்டே இரு, ஏசப்பாவை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அவர்தாங்க குடும்பத்துல நல்ல வார்த்தைகளை இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அதை மாத்திரம் பேசிக்கொண்டே இருப்பதுதான் இங்க வந்து நம்ம என்ன செய்யறது, பண்படுத்துறது. காத்துக்கொள்றதுனா எதிர்மறையான வார்த்தைகள், தீமையான வார்த்தைகளை பேசாது. இந்த ரெண்டு காரியத்தையும் ஆதாம் ஏவாள் செய்ய தவறிவிட்டார்கள். அதனாலதான் மரணம் வந்துச்சு பாருங்க, அதனாலதான் சாவின் பயம் அவர்களை பாருங்க பிடித்து கொண்டது. இங்க இதே ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலே, மூன்றாம் அதிகாரம், ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம், அது நீங்க ஒன்னுல இருந்து கூட வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இதெல்லாம் அந்த பிசாசு வந்து அவர்களை ஏமாத்துறான், ஏமாத்துறதுக்கு அப்புறம் கத்தர் வர்றாரு பாருங்க. கத்தர் வந்தோடனே ஆதாம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் யாரு வந்து பேச்ச மாத்தி விட்டான் பாருங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க இதை புசிச்சீங்கன்னா கடவுளுக்கு மேல மாறிடலாம். அதாவது கடவுளை குறித்த தவறான போர்ட்ரேட்டை ஆதாம் ஏவாளுக்குள்ளே, முதலாவது ஏவாளுக்குள்ளே சாத்தான் புகுத்தி விட்டார். ஏ அவருடைய உன்னுடைய நல விரும்பி இல்லை, அவருடைய வெல்விஷர் இல்லை அப்படின்ற அந்த தீய எண்ணம், என்னடா இவ்வளவு காலம் காத்திருக்கேன் எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், செய்தே காட்டுவார். இங்க ஆண்டவர் மேல ஒரு தவறான பொய் குற்றச்சாட்டை வைக்கிறான், இந்த பழத்தை சாப்பிட்டு நீங்க ஆண்டவர் அல்லது ஆண்டவருக்கு மேல நீங்க போறதா அவர் விரும்பல பாருங்க. அப்படியே வார்த்தையை புரட்டி விட்டுட்டான். நல்ல அதாவது நேர்மறையான வார்த்தைகளை எதிர்மறையான வார்த்தைகளாக கர்த்தருக்கு விரோதமாக அதை மாற்றி இப்ப ஆண்டவரை ஒரு தவறான ஒரு குற்றவாளி போல் காட்டிட்டு சொல்ற, நீங்க பறிச்சு சாப்பிடுங்க பாத்தீங்களா, தொட்டா இதாகல, பறிச்சு சாப்பிடுங்க, நீங்க என்ன செஞ்சிடலாம் அவருக்கு மேல மாறிடலான்னு. இதே வார்த்தை தேவனை குறித்து தவறான வார்த்தைகளை இருவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாப்பிட்டு அந்த காரியத்தை செஞ்ச உடனே புசிச்ச உடனே தேவனை குறித்து தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, ஆதாமும் ஏவாளும். அதுதாங்க மரணம், அதுதான் கடவுளை அவர்களை விட்டு பிரித்து விட்டது. இங்க வந்துருச்சு பாருங்க, இங்க சொல்றாரு அடுத்து பாருங்க, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒன்பது, ஆதியாகமம் மூணு ஒன்பது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பயந்து, மரண பயத்திலே, மரண பயத்திலே பயந்து ஒளிந்து கொண்டோம் பாருங்க. மரண பயத்திலே பீடிக்கப்பட்ட எல்லாரையும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் ஜீவாதிபதியாக நமக்காக வந்து பலியானார். இதே பாவம் தாங்க இங்க இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற இதுதான் வார்த்தையின் பிறழ்ச்சி பாருங்க. வார்த்தையினுடைய மிகுதியினால் பாவம் உண்டாகாமல் போகாதே. அப்போ ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் வாயின் வார்த்தைகள் வந்து எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த வேத வசனத்தை தவிர வேற ஒன்றையும் நீங்க பேசக்கூடாது. பாருங்க நிறைய சினிமா பாடல்கள் அது இதெல்லாம் இருக்கு, எதுவும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்க முடியாது. இங்க ஒரே டியூன்ல வார்த்தையை இங்க பாருங்க, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு ஆதாம் சொன்னார். அப்பமே அங்கே மரணம் சம்பவித்து விட்டது. இதே இதைத்தான் அங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்து
1: 289
0: ஆவியிலே பாருங்க இணைப்பை இழந்து, மை லார்ட் மை லார்ட் வை ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ ஏலி ஏலி லாமா சகப்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. கத்தர் பாருங்க கதற, ஆவியிலே பிதாவாய தேவனோடு இருந்த அந்த உறவு முறிக்கப்பட்டு ஒரு நாளும் ஒரு மில்லி செகண்ட் கூட பிதாவை பிரிந்து அவர் இல்லை. நமக்காக அந்த ஆவியிலே அவர் அந்த பிரிவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். முதலாவது இதுதான், இந்த இந்த மரணம் ஆவியிலே சம்பவித்து விட்டது. முதலாவது மரண ஆவியிலே பிதாவாய தேவனை விட்டு ஆதாம் துண்டிக்கப்பட்டு விட்டார். அதுதாங்க ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே இருந்தவர்களை விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வந்தார். அவர் ஆவியிலே பிதாவாய தேவனோடு இருந்த அந்த இணைப்பை துண்டிக்கப்பட்டவராய் பிரிக்கப்பட்டார். அப்போ நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனோடு கூட இணைக்கப்பட்டு புது ஜீவனை பெற்றவர்களாய் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு மரண பயம் உங்களுடைய ஆவியிலே இல்லை. பயந்து ஒளிந்து கொண்டிருக்கேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. இதத்தான் பாருங்க, ஆபாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து

சங்கம வானொலியில் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இன்று 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 26ஆம் ஆண்டு திங்கட்கிழமை நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது.

என்று முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில் கொடுப்பா. 8 மணிக்கு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழம்பு ஸ்ரீலங்கா. 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழம்பு ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாஸ்னா.

0: ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தவர்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவரை இந்த நிகழ்ச்சி ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ்டோ சிஸ்டர் ரஜினி.
1: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
0: God bless you too. நாளே ஆரம்பித்து நிகழ்ச்சி நடத்துங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன்.
1: Amen, amen. Thank you, Lord, for this wonderful evening, Lord, where Nithya Valicham, Lord, is deriving from Toronto, Canada, Lord, at this time, Father. Lord, this is nothing but your works, Lord, the work of the Holy Spirit, Lord, where you have given such favor, Lord, for these networks, Lord, right from morning till evening, Sangamam Radio Gospel, Lord, or Sangamam Radio, which is with a destiny for the gospel of salvation to go into the nations of the world, Lord, right into the evening hours, Lord, with Nithya Valicham and Vartain Valicham from Monday to even, Lord Jesus, Friday. And also the network is now, Lord, beaming into the nations of the world for Saturday and Sunday as well in the morning hours from Toronto. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. Many have been touched. Many have been receiving the Lord. Many have been coming and making a difference in their lives, entering into the kingdom of God. So we thank you, Father, even at this time, Lord, as we enter into this evening, Nithya Valicham, the Lord, that you have given to us, Lord, for the next 2.5 hours, Lord. Lord, we give it into your hands, Lord, even as you enable, Lord Jesus, by the mighty unction and the power of the guidance of the Holy Spirit, Lord, alone, Lord, that as the nations of the world are listening, Father, no matter where they are, or no matter what zone and the times, Lord, that they are in, Father, Lord, you are with them, leading and guiding them and helping, Lord Jesus, even as they come and they participate in, Lord Jesus, being blessed, Lord, with all that you have in store, Lord, for the rest of the evening, Father. We give them all to you, Father, as they come and join us, Lord, and also, Lord, for the ones that are participating as a team, Lord, as Sister Grace comes and also leads in worship, Lord, and Sister Dolly, who will come and also, Lord, pray for the workers, and I would pray for the lands and the nations of all the countries of the world, oh God, and also bring forth, Lord, the first message, and thereby the rest of them coming and giving forth the next of the messages, Lord. So we thank you, Father, for Sister Mayala Vas, who is coming for the first time all the way from Colombo, Sri Lanka, Pastor Jnana Prahamasam, and Pastor Anton Rasanayam, who would be coming from Scarborough, Ontario, and Pastor Jnana Prahasam, all the way from Colombo, Sri Lanka, Lord, in the wee hours of the morning, Father. So we thank you, each and every one of them, Lord, as they come with your guidance and your presence with them, Lord, and Brother Mahendran, who has also, Lord, working, Lord Jesus, alongside with the network, Lord, Nithya Valicham, Father, be with him, lead him and guide him as well. And Brother Leslie and Sister Rita, Lord, who work so much, Lord, in the ways in which they come, Lord, and make it possible for the networks to go in, Lord, to the rest of the nations of the world, working, Lord Jesus, as they do the production on all the rest that it takes, Lord, to go into also, Lord, YouTube and Facebook and all the rest of the medias, Lord. Thank you, thank you, thank you, Jesus. This is nothing but your work, the work in which you have chosen, Lord Jesus. The power of salvation is in the preaching of the gospel. So we thank you for that, Lord, in Jesus' name. And we welcome all of you this evening as you come and join. And may the Lord bless you all. And the Lord has so much in store with what he has he's going to be bestowing upon your lives. So you will make a difference, and you will also become a witness. Just as much you receive that blessing, you would be also passing it on and becoming a witness to him. But wherever you might be, in whichever part of the nations of the world you might be listening from. So we welcome all of you this evening in Jesus' name. Amen. At this time, I would like to first of all have Sister Grace Jayaranjan, who would come and lead us in worship. Sister Grace, வாருங்கள் வந்து வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாட்டுகளையும் பாடி அவர் நாமத்தை உயர்த்துங்கள். அத்துடன் நீங்கள் ஜெபிக்கலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.
2: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்னும் நாளை இந்த தேவன் நீ தந்ததுக்காக நமக்கு நன்றி. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே கேட்கும்படியான நம்முடைய வேத வசனங்கள், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆண்டவரே. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குறதுமா இருக்கிற கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற அந்த சமாதானம் சந்தோஷம் நிறைவு உமக்குள்ளாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம் உயர்ந்த நாமம் எங்களை பலத்த துருவம் பலத்த கோட்டை நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு தரும் ஆண்டவர் உமக்குள்ளாக ஆறுதல் அடைய இந்த இடத்திலுமா ஆண்டவரை வெளிச்சம் பரவும்படியாக தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரை வெளிச்சத்தின் இந்த ரேடியோ கூடாக தகப்பனே அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக நீர் கிருபை செய்தபடியாக உமக்கு நன்றி. இந்த திறந்த வாசலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் வழி நடத்தும் ஆண்டவரே, தூய ஆவியானவரே, அசைவாடும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்.

ஊறிப்பெருகிடு ஊறிப்பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தர்ணதியே. ஊறிப்பெருகிடு.

இடமெல்லாம் ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரால், ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரால். ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே ஊறி

உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரையும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரையும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவேன் ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது

என்று மேன்மை அடையணும் பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. உங்களுடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தாவே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும்

கழிப்பேன் உம்மை என்னாலும் மாறாதிப்பேன். இதுவரை நடத்தி நகபினே சந்நீரே என்னாலும் நடத்திடுவேர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தி நகபினே சந்நீரே என்னாலும் நடத்திடுவேரும். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. புகழிடமே என் மறைவிடமே சமாதானமே சம்பூரணமே ஆறுதலே என் அக்களிப்பேன் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் மடைக்கலம் நீரே வலுவாம காத்திடுவேன். ஒருவரை பெரிய காரியம் செய்வீர் ஒத்தாசை அனுப்பிடுவேர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே வலுவாம காத்திடுவேர். ஒருவரை பெரிய காரியம் செய்வேர் ஒத்தாசை அனுப்பிடுவேன்.

உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவன் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவன் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன்.

0: ஆண்டவரே, முடிவில்லாதவர். எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற துவக்கமும் ஆரம்பமும் ஆண்டவர் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொன்ன தேவன், எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துறதுக்காய் நன்றி. உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு நாளிலும் நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படியா. வழியே புறப்பட்டு போனால் வளர்கிற கொளுத்த கன்று காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பராமரிப்புகளை உட்படுத்தி சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: அமேன், அமேன். சிஸ்டர் கிரேஸ் கத்தரனுக்கு ஏவுகிறார் உங்களுடன் கேட்பதற்கு. உங்களுக்கு முடிந்தால் ஒரு சிறு நிமிடங்களுக்கு கத்தர் என்ன மாதிரி உங்களுக்கு உங்களை ரட்சிப்புகள் கொண்டாந்து இந்து மதத்தில இருந்து இன்றைக்கு அவர் உங்களுடைய அழைப்பதன் மூலமாக உங்களை எப்படி உபயோகிக்கிறார் என்றபடியால் அதை நீங்கள் ஒரு சிறு நிமிடங்களுக்கு சொல்ல முடியும் என்றால் ஒரு சாட்சியாக நன்றாக இருக்கும்.
0: நான் இந்து பேக்ரவுண்ட்ல இருந்தா மந்திராங்கடி அப்பா ஒரு ஒரு சைவம், அவர் வந்து ஒரு இப்ப நாங்கள் அப்படி ஒன்று சொல்றேன், அவர் அந்த செட்டிய பரம்பரை என்றபடினால அவர் ஒன்றும் மச்சம் ஒன்றும் சாப்பிடாத ஒரு சைவம். அப்போ எங்கள் நாங்கள் 8 பேர், அதில் எங்கள் அப்பா ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் என்றபடியாக எல்லாரக்கூடியதா எல்லா மியூசிக்கில் எல்லாரும் ஆர்வமான மிருதங்கம் வயலின் சங்கீதம் அப்படியானது. அக்காக்கள் எல்லாரும் ரேடியோவில் இந்த அங்கேயே ஸ்ரீலங்காவிலேயே அவியல் 2 பேர் ஒரே சேர்ந்து பாடுறது, நாங்கள் அப்படியான ஒரு மியூசிக் குடும்பம் என்னட்டு அப்பா ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் என்றபடியாக. அப்போ கூடுதலாக நாங்கள் அந்த இதுகளில் மியூசிக் அகாடமி அப்படியான இதுகளில் தான் கூடுதலாக இசைவிழா அப்படின்னு பாடுறது. இந்த இப்படியான இதுக்குள்ளே நாங்கள் வரையில் வந்த நாளில் இருந்து எல்லாருக்கும் ஒரு கோபமும் ஒரு இதுவும் என்னட்டு அப்பா எழியாயே எங்களுக்கு இல்லை. அப்பா நான் நினைக்கிறேன் ஒரு 20 இயர்ஸ் இருக்கேக்கே அப்பா பாஸ்டவே. அப்போ அந்த அந்த இதுலேருந்து அந்த அப்பா அந்த இதுகளை நாங்கள் இப்படியான சொல்கிற நேரம் எல்லாம் சொல்லுவினோம். ஏன் நீங்கள் நானும் இன்னும் ஒரு சிஸ்டரும் தான் ரட்சிக்கப்பட்டேன், நானும் இன்னும் ஒரு சிஸ்டரும். அப்போ அதிலே எங்கள் 2 பேரையும் எந்த ஒரு இதுலையும் விலத்தி தான் வைக்கிறவ ஏனண்டா அவ எல்லாருமே சைவம் என்றபடினால அந்த பஜனை பாடுறது அப்படியான இதுகளில் எல்லாம் இருக்கினோம். அது ஆனால் எங்களை எனக்கு அது ஆண்டவர் அறிஞ்ச இது வந்து எங்களை இந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தவர், அவர் வந்து 45 இயர்ஸ்லேயே பாஸ்டவே. அப்போ அந்த அந்த நேரத்தில் நாங்கள் அந்த அந்த கிட்டவாக தான் ஆண்டவர் அறிஞ்சது. அப்போ எல்லாரும் சொன்னோம் இதுக்குள்ளே போனபடியாக தான் அப்படி நடந்தது அப்படி. ஆமாம், ஆனால் ஆண்டவர் அந்த நாள்லேருந்து நடத்தி கொண்டு வந்த விதம் வந்து சரியான என்னடா இருதயம் ஆறுதல் அடைஞ்சது. தேவன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் எனக்கு. அப்போ அந்த நேரம் அவர் சின்ன பிள்ளைகள் இவர் மறிக்கிற நேரம் வந்து ஆனால் ஆண்டவரை அறிஞ்சிட்டாருன்ற ஒரு சந்தோஷம். ஆண்டவரை அறிஞ்சு தான் போனவர். அப்படியான இதில் வந்து கூடுதலாக எனக்குள்ளாக தேவன் இப்படியான ஒரு இதை தந்து நீங்கள் பாடுவோம்னு சொல்லி அந்த அந்த ஆராதிக்கிறது அதில் ஒரு ஆறுதல் சமாதானம் சந்தோஷமா நிறைவாக நாளாந்தம் நடத்தி கொண்டு போனால் பிள்ளைகளும் இப்போ மேரி பண்ணி பேர குழந்தைகளும் இருக்கிறார்கள். அப்படியாக சமாதானமா சந்தோஷமா நிறைவா இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்தது. இந்த இந்த நோக்கத்துக்காக அழைத்தது அதுக்கேற்ற அந்த பலனை தந்து தேவன் நித்தம் நடத்தி கொண்டு போறார். அதுக்காக ஆண்டவர் கோடி சோஸ்திரன் நன்றி செலுத்துறேன் சிஸ்டர்.
1: நன்றாக இருந்தது, நன்றோரு ஒரு சாட்சி. ஆமேன். கத்தர் உங்களை அறிந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்று தெரிந்துதான் அவர் உங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து அவருடைய நாமத்துக்காக இன்றைக்கு நீங்கள் அந்த மாதிரி சந்தோஷமா அவருக்குள்ளிருந்து நீங்கள் இப்படி அவருக்கு சர்வீஸ்

0: Amen, amen. That was a beautiful testimony from Sister Grace Jayaranjan, who always comes and worships with Nitya Velicham. At this time, I would like to read from Psalm 118, verses 1 to 9. இப்பொழுது நான் சங்கீதம் 118, சங்கீதம் 118, ஒன்றிலிருந்து 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்க போகிறேன். Amen, amen. Psalm 118. Oh, give thanks to the Lord, for the Lord is good, because his mercy endures forever. Let Israel say that his mercy endures forever. Let the house of Aaron say that his mercy endures forever. Let them that know and fear the Lord say that his mercy endures forever. I called on the Lord in distress. The Lord answered me and set me in a large place. The Lord's mercy is on my side. I will not be afraid of man, what man can do to me. The Lord also taketh my part with them that help me. They that are all on my and also gives me the desire upon them that take me. So thank the Lord for that. And the Lord is good, and his mercy endures forever. So even as we share this word, we know that those who trust in the Lord, you know, also that he, you know, and you put your confidence not in man, but in the Lord. And those, it's also verse 9 I would like to share. It is not to put trust in those who put trust in the Lord, also, you know, not to put confidence in princes. So we do not put our confidence in the Lord, or we do not, we put our confidence in the Lord, but not in man. And we put our confidence not in princes, but on the Lord. So these are the Lord wants to pay attention to for us as the beautiful psalm that's given to us. Because of his mercy, because of his way he has shown us his love and grace and mercy. So his mercy endures forever because of his goodness to us. So the Lord has encouraged us, even as this testimony has gone forth, how the Lord shows his mercy on those he had already predestined and called them and brought them into his way of salvation. And because of that, even though she became a young widow at a younger age with younger children, according to Sister Grace's testimony, the Lord was good in her personal life. That is the way the Lord testifies for his honor and for his glory. His love endures forever, and his goodness is shown forth personally in our lives. So thank the Lord for that wonderful testimony, and also being able to read the word encouraging that very testimony coming into our lives. So thank the Lord for that. And at this time, I would like to invite Sister Dolly to come and pray for the workers. இப்பொழுது நான் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறேன். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி அவர் பாட்டையும் பாடுவார். God bless you, Sister Dolly.
1: God bless you. Praise the Lord. Praise the Lord. Amen. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான டெஸ்டிமனியை நாங்கள் கேட்ட அருமையான சாட்சியை கர்த்தர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சிஸ்டரை கர்த்தர் இன்று மட்டும் அருமையாக கண்ணும் மணியும் போல அவங்களை காத்து வந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அவங்களோட ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்கள் பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே. அது காணி நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, எங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் உங்களே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உங்களை அறிந்து மரியாதவர்களாக ஜீவிக்காமக்கு இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உங்களுடைய பலனின் சத்துவத்தையும் கொடுத்து உங்களுடைய அன்பில் தாங்கி நடத்துவதற்கு உங்களுடைய கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதிமானை தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்துவார். ஆமேன் அப்பா. நீதிமான்கள் உங்களோட கரத்தில் உள்ளது ஆண்டவரே. நீங்கள் தினமும் நித்தமும் காத்து நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காண்டி நன்றி ஆண்டவரே. அப்பா, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே. எந்த விதமான சோதனைகளில் போனாலும் ஆண்டவரே, உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களே

அனைத்துமே உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து உங்கள் மேல் அன்பையும் விசுவாசத்தையும் வைத்து நடப்பதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான கிருபையையும் அபிஷேகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க. சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனே, உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய வல்லமை உங்களுடைய பலனை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கொடுத்து பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் திறந்து கொடுத்த வல்லமை நிறைந்த ஊழியத்திற்கு நன்றி செலுத்தி அப்பா சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல மகேந்திரன் ஐயா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவங்க தொடக்கின அந்த ஊழியத்தை இன்று மட்டும் அதிகமான ஊழியர்காரங்களே அதிகமான பாவிகளை இந்த வானொலி சங்கமம் நித்திய வெளிச்சத்தின் மூலமாக ஆண்டவரே அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. செங்கடலை பிளந்து அப்பா அங்க வந்த ஜனங்களை நீங்க நடத்தி சென்றது போல எங்களையும் அப்பா நீங்க உங்களுடைய கரத்தின் மேல உங்களுடைய ரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அமினபா எரிகோவை சுற்றி வந்தவரே எங்களுக்குள்ளே மாண்டரே உங்களுக்கு நாங்கள் துதி செலுத்தும் பொழுது அப்பா எங்களுக்குள்ளே நீங்கள் வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வல்லமை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் தெரியப்படுத்தி சிஸ்டர் கொடுத்த சாட்சியை போல அநேகர் மக்களை அநேக ஊழியக்காரர்களுக்கு சாட்சியா நிலைநிற்பதற்கு உங்களோட நாமத்தை வெளிப்படுவதற்கு வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு ஆண்டவரே ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி நீங்க எங்களை வெக்கத்துக்கு போடாத வண்ணமாக்க எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை எல்லா கனமையும் மகிமையும் எங்களுக்கு செலுத்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமென். கர்த்தர் நல்லவர். அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்களுடைய எல்லா விதமான கவலையையும் கஷ்டங்களையும் நீக்கி நாங்கள் அவருக்குள்ள மகளை தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது சிறிய பாட்டை பாடுகிறேன். ஆமென். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமை துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பத்து

ராஜனாம் ஏசுராஜன், பூமியெல்லாம் இசைவா.

0: எல்லாம் அளித்தொரை துதியங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தொரை துதி எங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்பொரை துதியங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவரை நாங்கள் துதிக்கும் பொழுது அவர் எங்களுக்குள் உலாவி எங்களுக்குள்ள அவருடைய வல்லமை நிறைந்த கரத்தை நீட்டி எங்களை அவருக்குள் நாங்கள் மறைந்திருந்து அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, அவர்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தந்த இந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமே நாமே நன்றா பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் டாலி. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நான் ஒரு தமிழ் பாட்டை பாடிவிட்டு அத்துடன் நான் என்னுடைய முதலாவது மெசேஜுக்குள் நான் செல்ல போகிறேன். ஐ வுட் லைக் டு சிங் அ தமிழ் சாங் அண்ட் தென் ஐ வுட் கோ இன் டு மை மெசேஜ். த ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் Sister Ranjini Alangaramani. Following that, we have three other messages awaiting all the way from Sri Lanka and Scarborough, Ontario, Canada.
2: Potri thudippom en deva devane pudiyai.

என்றும் என்றும் மாறா இயேசுவே நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவே நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவின் நாமமே என் ஆத்மாவிற்கு

கோர பயங்கரமான மத்தியில் கொடிய அலைகள் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேத்தனைக்கும் அந்த என்றும் பாடுவேன். மார்பில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைக்கும் அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்றும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசர் இயேசுவே நான் என்றும் ஓ

அழிந்து மாளாதே. ஆர்பு சோர்தான் நதி போன்றன்மா சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்பெஞ்சய தொனியோடே தந்து பாதுகாத்த என்னை பாதுகாத்த என்றும் பாடுவேன். என் இயேசுவின் கீதமே, என் ஆத்மாவின் கீதமே, என் இயேசு இயேசுவே நான் என்றும்

0: Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Father, in the name of Jesus, I give this song, Lord. The Lord, even though, Lord, the words were not coming up, Lord, properly the way it should, my computer is having a problem with it, Lord. Father, Lord, I pray, Lord, that you would, Lord, despite of the words, Lord, not clearing up, Lord, you take honor and glory towards it, Lord, and we give it into your hands, Lord. இப்பொழுது இந்த பாட்டை பாடும் பாடும் பொழுது கம்ப்யூட்டரில் இருந்த வார்த்தைகள் எனக்கு சரியாக வர முடியாமல் இருந்தது, ஏனென்று தெரியவில்லை. இந்த தமிழ் பாட்டுகளில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. நான் போடுற நேரங்கள் அந்த பாடு ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வந்துச்சு, ஆனால் இப்பொழுது அந்த கிளியரா வேர்ட்ஸ் மேலுக்கு வருவதில்லை, அப்பியர் பண்ணுதில்லை, காட்டுதில்லை சரியாக என்றபடியா பரவாயில்லை. நான் இப்பொழுது அடுத்ததாக
1: நல்ல குரல், உங்களோட குரல் சிஸ்டர் நல்ல குரல். நீங்க வடிவ பிராக்டிஸ் எடுத்து வந்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல பாட்டு, நல்ல குரல். நீங்க திரும்ப நல்ல பிராக்டிஸ் எடுத்தால் அப்படியே வர நல்ல சத்தம், நல்ல குரல் சிஸ்டர்.
0: பிராக்டிஸ் பண்ணேன், ஆனால் என்ன நடந்தேன்னா இந்த கம்ப்யூட்டர்ல இந்த வேர்ட்ஸ் வந்து அப்பிய பண்றதுக்கு ஏதோ நடக்குது, காட்டுது இல்ல சரியா. அதனால அந்த சரியா ஓ பிளாக் பண்ணி ஒண்ணு நிக்குது, என்னன்னு தெரியல. அதுதான் பரவாயில்ல, இன்னொரு தரம் சரியா பாடலாம் என்றாலும். தேங்க்யூ சிஸ்டர், ஓம் காட் பிளஸ் யூ. அடுத்தது நாங்கள் மெசேஜுக்குள்ள போகலாம்.
2: மெசேஜ கொடுங்க, ரெண்டாவது மெசேஜ். சிஸ்டர் மேகலா அமாஸ் கொழம்பு ஸ்ரீலங்கா, உங்களோட மெசேஜ் கொடுங்க சிஸ்டர்.
0: ஆமே நாம் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ்,
3: தேங்க்யூ லார்ட்.
0: ஆமே
3: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளை முழுவதையும் கர்த்தருடைய பாதத்துல நாங்கள் வைத்து ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவன் இந்த இடத்துல பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காயும் அவருக்கு
0: அதை பற்றி பரவாயில்ல பிரதர், கொடுக்கட்டும், அவருக்கு முதல் கொடுக்கட்டும்.
2: தொடருங்க, தொடருங்க.
3: என்ன பிரதர், நான் நடத்துறதா இல்லையா?
0: நீங்கள் கொடுங்க, உங்களோட மெசேஜ் கொடுங்க, தொடருங்கள், தொடருங்கள்.
3: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாங்கள் முதலாவது மகிமைப்படுத்தி எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வைப்போம். ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், எங்கள் மத்தியில நீர் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளும் என்று சொன்னீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களை முற்று முழுதுமாய் தாழ்த்து உடைய பாதத்துல வைக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, நீர் பேசும், நீர் பேசும். உடைய சத்தத்துக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்தை நாங்கள் விட்டு கொடுக்கத்தக்கதாக, எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் வைக்கத்தக்கதாக எங்களோடு நீர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த தேவன், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

காட்டிலே வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டிலே வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டிலே வாழ்கின்ற யாவும் நாதாவும்

0: என்றென்றும் நான் பாடுவேன். ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறபடினாலே நன்றி. ஹலெலூயா, ஹலெலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரே. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிற துருகமாய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாதும் அவன் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, நீர் எங்கள் நடுவில் உலாவுகிறவர், எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. அதற்காய் நன்றி, நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையை உம்முடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய சமூகம் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல நீர் இடைப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம். நீர் பேசுகிறபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி அப்பா, இயேசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. பிரதர், இந்த வார்த்தை கூட கடந்து போகலாமா இப்ப?
1: ஓம், கட்டாயம் நீங்கள் போகலாம், தொடருங்கள்.
0: தேங்க் யூ சிஸ்டர்,
2: வார்த்தையை கொடுங்க.
0: தேங்க் யூ. இந்த வேளையில நாங்க ஒருமனப்பட்டு தேவ வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தையை உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தையானவர் நீர் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. வார்த்தையும் இயேசுவும் ஒன்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த வேளையில நாங்கள் வார்த்தைக்குள்ள கடந்து போகிற வேளையில அந்த வார்த்தை ஒன்று 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஒவ்வொருடைய இதயத்தோடும் பேசட்டும் கர்த்தர். அந்த வார்த்தையோடு பேசுகிறபடி நாள் அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்க வேதத்துல அநேக பெண்கள் இருக்கிறாங்க, அநேகருடைய தியாகங்கள் காணப்படுறது. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு பெண்ணை குறித்து நான் பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த பெண்ணோடு என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில மரியாளை குறித்து, மரியாளன்னா இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து நாங்கள் சில காரியங்களை ஆராய்வோம். லூக்கா 1:28 இருந்து 38 வரை. லூக்கா 1:28 38 வரை அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவ குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இணைத்தாளாகிய எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மெலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதென்று கூறினாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இது வந்து லூக்கா 1:28-38 வரை. இந்த மரியாளை குறித்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவள் ஒரு இயேசுவின் தாய். அவள் நிமித்தமாய் இயேசு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு ஒரு காரணமாயிருந்தது. அவளை கொண்டுதான் தேவன் இந்த இடத்துல இயேசுவை பிறப்பித்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மரியாளை குறித்து அநேக காரியங்களுக்கு, அநேக ஊழியக்காரர் மூலமாக பேசப்பட்டது. ஆனா இந்த நேரத்துல என்னுடைய உள்ளத்துல பேசப்பட்ட வார்த்தை மரியாளை குறித்து, மரியாள் தனியே இருக்கு, தனியே அறை வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்துல தேவ தூதன் ஒருவன் வந்து பேசுகிற வார்த்தையை பாருங்க. தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த வார்த்தையை மரியாள் கேட்ட உடனே இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த தேவதூதனை கொண்டு பயப்படல, அல்லாட்டிக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஸ்திரிகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்ன வேளையில அவள் பெருமைப்படல. ஆனா இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இப்ப மரியாளுக்கு அந்த நேரத்துல நாங்க பாக்குறோம், அந்த அவளுக்கு ஒரு 16 வயதுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா அவள் அந்த அந்த அந்த டைம்ல தான் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். இப்ப நாங்க எங்களோட இதுல சொல்ல போனா ப்ரப்போசல் பண்ணிப்பட்டிருக்குது, திருமணம் நடக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தை சொல்ற வேளையில அவள் யோசிச்சு கொண்டிருக்கிறாள், இது எப்படிப்பட்ட வார்த்தை, இந்த தேவதூதன் எனக்கு சொல்றான்னு. ஆனா தேவதூதனை கண்டு பயந்ததாக இல்லை. ஆனா அடுத்ததாக தேவதூதன் சொல்ற, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப ஒரு சின்ன பெண், ஒரு 16 வயது பெண் இப்படி வார்த்தை சொல்லப்படுகிற வேளையில அவள் இன்னும் திருமணம் முடிக்கல, அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்படுற அவள் கேட்கிறாள், இதனா புருஷனை அறியேன்னு. ஆனா இதுல நாங்க பார்க்க வேண்டிய காரியம் என்னண்டா, திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து நீ கற்பவதியாகி குமாரனை பெறுவான் சொல்லுகிற வேளையில அதை தாங்கி கொள்ற, அதை கேய்த்து கொள்ற மனப்பான்மை எப்படி வந்திருக்கும் இந்த மரியாளுக்கு. மரியாள் ஒரு கத்தருக்குள்ள ஒரு இருக்கிற பெண்ணா இருக்கிறது நிமித்தம் அந்த தேவதூதனை கண்டு பயப்படாம தனக்கு தேவதன் சொன்ன வார்த்தையை அவள் கேட்டு கொண்டிருக்கிறாள். கற்பவதி ஆவாள், குமாரனை பெறுவாள் சொல்ற வேளையில அவள் அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருந்தது. என்னன்னு சொன்னா, அந்த இந்த நாட்களை போல இல்ல, அந்த இஸ்ரேவேல் காலத்துல ஒரு கன்னிப்பெண் கற்பவதியானா அவளை உடனே கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கு, அவள் அதெல்லாம் யோசிச்சிருப்பாள். கல்லெறிந்து கொள்ளுவாங்க, இது அந்த அந்த அந்த அந்த சமூகம் தன்னை ஏற்றுக்கொள்ளாது, தகப்பனுக்கு கெட்ட பேர் வரும், அதே நேரத்துல தனக்கு நியமிக்கப்பட்ட யோசிப்புக்கு கெட்ட பேர் வரும் என்று நிறைய காரியங்களை அவள் யோசித்திருப்பாள். ஆனாலும் அவள் சொல்றாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஒரு குணம் என்று பாருங்க, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பெண் என்று பாருங்க. இப்ப ஒருவேளை அவள் வந்து இல்ல என்னை கேளாது என்று சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும், இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள எனக்கு போக முடியாது, இப்படி அவமானத்தை தாங்க முடியாது என்று சொல்லி அதை விட்டு விலகி இருந்தா என்ன நடந்திருக்கும். தேவன் ஒரு மனிதனை தேடி வந்து அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா அது நடக்காம இருக்க மாட்டுது. ஒரு நாளும் அந்த வார்த்தை பொய் சொல்லாது என்று, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவள் 7 ஆண்டு சொல்லி இருந்தா, அல்லது எனக்கு இது முடியாது என்று சொல்லி இருந்தா,
3: 997
0: காரியம் எப்படிப்பட்ட, அந்த ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய்யா போயிருக்குமா, அல்லது ஏசியா தீக்கசு சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஜூதர்கள் இந்த காரியம் எல்லாம் பொய்யா இருக்குன்னு யோசித்திருப்பாங்களா? இல்ல. ஆனா இதுல பாருங்க, மரியாளுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவாய் போகுதுண்டு, தனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் என்ன, என்ன காரியம் வந்தாலும் என்ன, நான் தேவனுடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படி ஆகக்கடுவேன்னு தன்னும் அர்ப்பணிக்கிறாள். இந்த குணங்களை அறிந்த தேவன் தான் இவளை தன்னுடைய ஊடகமாக, இயேசு பிறப்பதற்கு ஒரு காரணமாக, ஒரு ஊடகமாக அவளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல குணங்கள் நிமித்தமாய் அது மாத்திரமல்ல, இவள் அதை கேட்ட அந்த அந்த வார்த்தையை கேட்டோன்னே தன் உள்ளத்துல வைத்து கொண்டு எலிசபெத்தை தேடி போய் அங்க போகிற நேரத்துல எலிசபெத் மரியாளை கண்ட உடனே என்ன சொல்றான்னு பார்ப்போம். அதை நாங்க பார்க்கலாம், லூக்கா 1 அதிகாரம் 41 வசனத்துல இருக்குது. என் ஆண்டவருடைய தாய், லூக்கா 1 அதிகாரம் 43 வசனம், என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்து என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சப்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றாள். அப்ப இங்க பாக்குறோம் நாங்க, இந்த எலிசபெத்துக்கு யாரு போய் சொல்லி இருப்பாங்க இப்படி மரியாளுக்கு, மரியாளுற வயிற்றுல இயேசு பிறக்க போறாருன்னு? மரியா அந்த எலிசபெத்தும் தேவனுக்குள்ள இருந்தபடியினால் தான் அந்த காரியம் வெளிப்பட்டிருக்கு. ஏனென்றா வேதத்துல நாங்க பாக்குறோம், ஒரு ஒரு மனுஷன் தேவனோட இருக்கிற வேளையில, தேவனுக்குள் இருக்கிற வேளையில தேவன் அவனுக்கு அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்று நாங்க பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அதே வண்ணமாகத்தான் எலிசபெத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேணும். ஏனென்றால் மரியால கண்ட உடனேயே அந்த மரி அந்த எலிசபெத்துற வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளி களிப்பால் துள்ளிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நேரத்துல அந்த சிறு பெண்ணாய் இருக்கிற அந்த மரியாள் பெருமைப்படவில்லை. தான் ஒரு ஒரு ஒரு பிறக்க போகிற இரட்சகருடைய தாய் என்ற ஒரு ஒரு ஒரு மமதை அடையல. அவள் பணிவாத்தான் இருந்தாள், சரியான தாழ்மையாத்தான் இருந்தாள். இந்த தாழ்மையான குணங்கள் நிமித்தமாய்த்தான் இயேசு எங்களுக்கு பிறந்தார். இயேசு எங்களை மீட்கும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அதன் நிமித்தம் தான் நாங்க இந்த இடத்துல ஒன்று கூடி இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு மாத்திரம் அந்த அந்த மரியாளுடைய வயிற்றில் பிறக்கவில்லை என்றால், அந்த இரட்சகர் இந்த உலகத்துக்கு வரவில்லை என்றால், நாங்களும் இந்த இருளுக்குள்ளதான் இருந்திருப்போம். ரெண்டு ராஜ்யங்கள் இருக்கிறது, இருளின் ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யம். அப்ப நாங்க இருந்தது இருளின் ராஜ்யத்துக்குள்ள. இயேசு இந்த உலகத்துல பிறந்த பொழுதுதான் நாங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வரக்கூடியதா இருந்தது. அவர் பிறந்து அவர் எங்களுக்காக வார்த்தைகளை கொடுத்து சிலுவையில் மரித்து உயிர்த்து எங்களை மீட்டார். அவர் மரித்து உயிர்க்கவில்லை என்றால் நாங்க இந்த ரட்சிப்பை கண்டிருக்க முடியாது. இந்த ரட்சிப்பின் நிமித்தமாய்த்தான் நாங்கள் மீட்படைந்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த புத்திர சுவிகார ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இல்லாட்டி நாங்களும் ஒரு பிசாசன் ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருந்திருப்போம். இந்த தேவ இந்த இந்த மரியாளுடைய அர்ப்பணிப்பு தியாகம், அவளுடைய ஒவ்வொரு காரியம், தேவனுக்குள் அவள் இருந்த மனநிலை ஒவ்வொன்றும் எங்களுக்காக அது அவள் அர்ப்பணித்திருக்கிறாள். அந்த மரியாள் எங்களுக்காக அர்ப்பணித்து, தேவகுமாரன் எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்காக மீண்டும் வரப்போறார். அந்த காரியத்தின் நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல வாழ்கிறோம், அசைகிறோம். நாங்கள் தேவன் அறியாது இருந்தால் நாங்கள் செத்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், செத்தவர்கள். நாங்கள் தேவனுக்குள்ள இருக்கிறபடியே நாங்கள் உயிருள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். இது எத்தனை சலாக்கியம், எத்தனை தேவனுடைய கிருபை. இந்த கிருபையினாலதான் நாங்கள் இவ்வளவு நாளும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம். ஏன்? அந்த தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கிருபையும் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை உடையவர்களாய் இருக்கிறபடினால். நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது வெறுமனே. எத்தனையோ பேர் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அன்பை அவர்களை அழைக்க வேணும். தேவன் நல்லவர், தேவனுடைய நாமம் மாத்திரமே இந்த பூமியை உயர்ந்தது என்று சொல்லி அழைக்கிற வேளையில அவர்கள் தேவனுடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் இந்த பூமிக்குள்ள வாழ்வார்கள். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த வேளையில நாங்கள் சில காரியங்களை, விண்ணப்பங்களை தேவனுடைய பாதத்துல வைக்கிற வேளையில அதற்காக நெடுநாளாய் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. எரேமியா 29:11 நாங்கள் பார்த்த வேண்டா, நாங்கள் காத்திருக்கிறது நல்லது. அநேக நாள் காத்திருக்கிற வேளையில கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். இப்ப நீங்க நீங்க அதை வாசிச்சீங்கன்னா, அந்த வசனத்தை எரேமியா 29:11 பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. அப்ப நாங்கள் இந்த வேளையில மரியாள் அந்த அந்த காரியங்களுக்காக காத்திருந்து என்ன நடக்கும், ஏது நடக்கும், குழந்தை எப்படி பிறக்கும், அது அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது என்ன செய்ய, ஒன்றுமே அறியாதவள இருந்து அந்த குழந்தையை பெற்று அந்த குழந்தை எங்களுக்கு எங்களை ரட்சிக்கிற ஒரு ரட்சகனாய் பிறந்தது நிமித்தமாய் எத்தனை சலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த மரியாளை, மரியாள் எங்களுக்கு ஒரு உதாரணம். அந்த மரியாளை போல தேவனுடைய வார்த்தை எங்களுடைய காதுகள்ல எங்களுடைய இதயத்துல பேசுகிற வேளையில நாங்கள் கட்டாயம் கீழ்ப்படிய வேணும். முதலாவது ஆம் என்று சொல்லி அந்த மரியாள் கீழ்ப்படிந்த வேளையில அந்த இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். அதே வண்ணமாய் தேவனுடைய வார்த்தை எங்கள் இதயத்துல வருகிற வேளையில ஆம் என்று சொல்லி நாங்கள் விட்டு கொடுக்கிற வேளையில பெரிதான ஒரு காரியம், பெரிதான ஒரு ரட்சிப்பு, பெரியான ஒரு சமாதானம் எங்கள் உள்ளத்துல மாத்திரமல்ல எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் நிலைக்க வேணும் என்றா நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். என்ற வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. முதலாம் அதிகாரத்துல, ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தையும் இயேசுவும் ஒன்று என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போலத்தான் இந்த வேளையில மரியாளுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் நினைப்போம். மரியாள் என்ன எவ்வண்ணமாய் அர்ப்பணித்தது நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நினைத்து மரியாளுடைய நல்ல குணங்களை நினைத்து தாழ்மையை நினைத்து அவளுடைய விசுவாசத்தை நினைத்து நாங்கள் எங்களை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படுகிற வேளையில பெரிதும் பெரிதும் உயரவுமான சந்தோஷமான சமாதானமான ஒரு ஜீவியத்துக்குள்ள நாங்கள் நுழைய முடியும், நாங்கள் வாழ முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக காண முடியும், காணப்பட முடியும். இதை நாங்கள் கர்த்தருடைய பாதத்துல நாங்கள் வைப்போம். மரியாளை உதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thank you, brother.
2: Amen. Amen. நன்றி சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே முதல் தடவையாக சங்கம வானொலியின் நித்திய வெளிச்சத்திலிருந்து வார்த்தையை கொடுத்தீர்கள். அருமை, அருமையான ஒரு பாடல், எண்ணடங்கா சோஸ்திரம் என்ற பாடலை அருமையாக இனிமையாக படித்தீர்கள். அது மட்டுமல்ல, மரியா லூக்கா 1:28-32 விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிக மிக அருமையா இருந்தது. நீங்க பெண்களுக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்கீங்க அன்றைக்கு, அது ஆசீர்வாதம், மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. அதாவது மரியாள் எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட குணாதிசயம், மற்றவர்களுக்கு எப்படி ஒரு சாட்சியா இருந்தால் என்ன, அந்த ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு கற்று தந்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமா இருந்த சிஸ்டர் மேகலா வாஸ் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கையற்ற செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சிஸ்டர் ரஜினி, go ahead. சிஸ்டர் ரஜினி,
1: thank you சிஸ்டர் மேகலா. பிரதர் மகேந்திரன் சொன்னது போல நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். அதை கத்தர் உபயோகிப்பார். நாங்கள் அடுத்த முறை உங்களை பார்க்கும் மட்டும் கத்தர் உங்களோட இருப்பாராக. உங்களோட குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலின்படி அவர் உங்களை
3: 1, 2, 3
1: ஸ்ரீலங்காவில் நன்றாக. God bless you.
0: Thank you, sister.
1: Amen. Amen. அடுத்ததாக நான் என்னுடைய வார்த்தைக்குள் செல்ல போகிறேன். நான் முதலாவதாக என்னுடைய செய்தியை கொடுத்துவிட்டு அதுக்கு அடுத்ததாக பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பில் இருந்து வந்து அடுத்த வார்த்தையை கொடுப்பார். I would like to now give going to my message. After I give my message, Pastor Jnanaprakasam would come and give his next message from Colombo, Sri Lanka. I would like to share today with the caption or the topic for my message is what makes you stumble or what makes you stand? What makes you stumble or what makes you stand? It's kind of an interesting topic. Because we all come into a place sometimes we can fall upon things that, even though we have, some people have giant of a faith, some people have, medium amount of faith, some people have even little faith. But all of us can come into circumstances that make us sometimes, stumble over things. But what makes us stand is the question. Even though stumblings can come and hindrances may happen, but what makes us stand, that's where we should really concentrate. And the message is towards that as well. And as I go into that message today, I would like to share from Hebrews chapter 11, verse 17. And following that, I'm also going into Genesis chapter 22, verses 1 to 14. I wouldn't have time to read from Genesis 1 to 14, but I would start from Hebrews first. But I would let you go in and please read Genesis 22, 1 to 14. And then you will, but I'm going to also go through the message with that very basis of the foundation for the message, because this is the way the Lord has, impressed upon my own heart and spirit to share that message, bringing upon the caption and the topic he gave me to make, that very valuable in our lives and applied in our lives. So Hebrews 11, verse 17 says, "By faith, Abraham, when God tested him, offered Isaac as a sacrifice. He who had, embraced and also the promises that God had given him, Isaac also had to sacrifice him on and his one and only son." So that is the basic of this message about Abraham. Even though he had given his promised child when he was 100 years of age, after waiting that many long, and when he had this child, Abraham, he had the test of his faith. That was what it was, the test of his faith. Even though the promised child was given, he was blessed so immensely by it, and he rejoiced over what God had given, for both Abraham and Sarah. Now the Lord had asked him to lay that very child upon the altar to sacrifice him. And the Lord is testing his faith here. And let's see what happens. If you read Genesis 22, 1 to 14, you will get the entire message there, the story of it. But I'm going to go through my sermon as well. So what happens here? When the Lord had called Abraham, he said, "Abraham, Abraham, I want your only son that I gave you as a promised child now to go, to the place where I have called you." And he had called him with his son Isaac to go to Mount Moriah. And on the mountain there, the Lord said to him, "I will show you where to sacrifice your son, to me, and offer him as a burnt offering." At this point, what do you think you and I as a parent, if any of you have had been, of course, have had children, and, in a situation like that, if that would happen to us, how would we treat this situation? Where would we, come and comply with that in seeing how the Lord is testing us? Would that be? Now, the Lord, God himself, has never asked for a human sacrifice. He has never done that before, except in the New Testament, where the Lord Jesus Christ himself has become our, sacrificial lamb who was sent to, only begotten son was sent to the Calvary, to give us his life for us so we may have salvation. Now, that is the only way God had made himself sacrifice his own son. But in the Old Testament, this is the only time the Lord had asked for, a test of time that came into Abraham's life to find out where he was standing with God. And that is the real reason this happened. So the only sacrifice that God had asked from a human point of view to lay his only child as a burnt offering. So when he heard this, what do you think Abraham did? His heart was on God. His faith was on God. His, no matter what had happened to his life, his own life or his family's life, his children's life, he knew what he was focused on. So the next day, early morning, when he had this message and the Lord had called him to do this, he got ready with his donkey, his two servants, and he had his son Isaac with him. And he took a load of wood, put it all on the donkey with his son. He rode to Mount Moriah. He went to Mount Moriah on the donkey. So when he went there, when he was about 3 days of distance it took him to get there, but he was closer to the place. He saw the mountain, and he now said to the servants, you can stay here with the donkey. I will go up with my son, worship, and I will come back to you. Now, when the Lord said this, and he took the son, and Isaac was walking with Abraham. Abraham was thinking, I have to do this. He's probably praying and worshiping and asking for courage to be able to go through this. And his son himself asked him, that would be Isaac, asked his father, father, we have the wood and the fire, but where is the lamb to sacrifice? So the father says to the son, God himself will provide the sacrifice. So God himself will provide the sacrifice. The God of glory, he's known like the Jehovah God, Jehovah Jireh, he's the provider. That's when it started being Jehovah God, who is our provider, Jehovah Jireh, who is our provider. And it is to this day that place is to be known as the Lord is on the mountain. The mountain that belongs to the Lord is to be known as the place of the provision. So the God of the mountain on the hills where Moriah is, to this day they are calling it the Lord of the provider is the one who came through that message from there. So when he went up very close to the place and he saw the place, he took the son, and he as soon as he reached the place, he laid the wood there, and now he's getting ready to lay his son on top of the wood. As soon as he laid the son on top of the wood, and he raised his knife up, to slay the son, there was a big voice from heaven when it said, from an angel, saying, Abraham, Abraham, do not slay your son, do not do anything to him, because what he meant is he did not want the son to be slain. So he immediately took the knife down, and he looked up and saw a ram caught in the thicket of thorns. So he went up to the thicket, and he took the ram out of the thorns, and he laid that ram on the wood instead of Abraham laying the son. He took Isaac off the wood and laid the ram and sacrificed and made it a burnt offering. So what I'm getting here now is, what is the stake here? Now the son, the Lord had only tested Abraham to see where his heart was, what he was willing to sacrifice or not. What are we doing with the blessing that the Lord blesses us with? That is the question. Are we willing to give back our blessing to God? No matter what it is, no matter what stake it is, it consists of, just like the Lord says, our life does not consist of the abundance of things that we possess, just as much. And he was willing and obedient to the Lord. He only put God first, and he was willing and obedient to sacrifice his son and make him a burnt offering before the Lord. Now, when the Lord had tested and known exactly where his heart was, he said to Abraham, I now know that you fear God. That was what the Lord God Almighty said to him. I know now that you fear God. And so you didn't have to even, do that. I tested you, I found out, and you can have your son back. So whatever the Lord does in our lives, however circumstances that we may go in, whatever wilderness he might take us through or the valley, when the Lord teaches certain things, it is for a purpose. He doesn't want to take anything off us. All the blessings he gives, all the gifts and the talents and all the possessions that we might possess and whatever we might call it very dear to our hearts. That's why the Lord said, where your treasure is, that's where your heart is. So you have to always test and see where your treasure is, that's where your heart is. So that does not become a hindrance to God. We do not idolize after those treasures that, you know, hinders us with our walk with our Savior and hinders us with drawing us closer to Him. It might be sports. It might be any gifts or talents. It might be something that you close so dearly to your heart that you cannot release and let go whatever comes your way. That becomes an idol in our hearts. So when we idolize anything that comes before the Lord and us, that's why the Lord says, first seek ye the kingdom of God, and all these things shall be added unto you. So when we seek the kingdom of God first, whatever that comes our way, whatever that we might have, Jesus was in the temple, that, you know, his mother and his siblings were outside the temple waiting to see him. So the disciples went and told Jesus, your mother and your brothers and sisters are waiting to see you. What did Jesus say to them? He said, he who, does the will of my Father are the ones. They are my mother, my brother, and my sisters. The one who does the will of my Father are the ones I call them as my mother, my brother, and my sister. And so he, had to put us in focus what the will of the Father is in our lives. Not merely because we are born into a family, our relationship, as a husband and wife, parents to children, a mother or a father, or even brothers and sisters. Any way it may be, once we are in this world, we have a relationship. But that does not count with God. God says, the Lord, wants us to keep our focus on Him, that our relations are laid at the altar, all our possessions are laid at the altar, all our gifts and talents are laid at the altar. What I mean by the altar is that we, lay ourselves at the Lord's feet at a point where none of these things will become a hindrance to us. We will not focus on them and make them and idolize them to the point it will not, come between God and us. And that is the reason when he says that our life does not, consist of the abundance of the things that we possess, means, what if we gain the whole world and lose our own soul? That is the question, because it is not worth losing anything in this world to gain something out of what we think is worth it. Nothing is worth it, my dear friends, when we want to lose our soul over what the Lord has given to us as his sacrifice for us, on the cross of Calvary. No one has ever, pulled or hauled a U-Haul behind a hearse, because they have not carried anything from this world, except the souls. That is why all it counts is the Lord says what we can carry to him are the souls that we have gained into the kingdom of God. All the blessings are good. He will not forfeit anything. The Lord will not forfeit anything. All the good things there, all the perfect gifts comes from the Father of lights. He's the first one who had blessed us with everything that we possess. Nothing is can come to man without God allowing it to come and being blessed by it, in this world. So, we have to see the fact that all that we possess, all that we have, or even gifts and talents and possessions, wisdom, knowledge, and understanding, everything that we have in us as a human being comes from God first, and he will never take it back. But are we willing to give him back that blessing? If he asks of us to do so, where is our heart? Is the heart, is the focal point? That's where he has said, where the treasure is, that's where your heart is. So when our heart is in the right place, when our focus is on God first and not on things, not on anything else, some people are sold out with their employment, with their businesses, whatever they want to do to make more money, or however that goes. They put so much of time, effort, and energy that, God takes second place or not at all, any place at all. And that is exactly what in the test of faith is. When you go through a wilderness, when you go through a valley experience, it is not because God wants to get more out of you. Nothing that he can, you know, want to take out of us. He has given himself wholly to us. There's nothing that he wants to take out of us. It is only through a testing time that he wants to bring us closer to him. That means more blessing, more of protection, more of his love, more of his mercy, more of what he has already given to us, to only increase it, and nothing to forfeit, nothing to give it, you know, give it away or lose. We only gain through it. So we have to value those experiences. And just like Abraham, you know, he called God the provider. Jireh, and Jehovah Jireh, the provider, is the one that